0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அனாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Kharak with me, RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Kharak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: te samo da je to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்ட

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்கு

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month.
2: Star of the month.
3: Hello everybody, this is DSP.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்ப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதர்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பம் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் பொதுவான விருப்பம் என்ன தெரியுமா? நான் விரும்புகின்ற எல்லாம் எனக்கு வாழ்க்கையிலே கிடைத்தே ஆக வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விருப்பம். உண்மைதானே? ஆனால் ஒரு மனிதனால் அவன் விரும்புகின்ற எல்லாவற்றையுமே சாதித்து விட முடியுமா? அது சாத்தியம்தானா? நிச்சயம் அது சாத்தியம் இல்லை. ஆனால் எது சாத்தியம் தெரியுமா? செனக்கா அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதனுக்கும் விரும்பிய அனைத்தையும் அடைந்து விடுகின்ற ஆற்றல் இல்லை, ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் தன்னிடத்தில் இருப்பதை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கான ஆற்றலும் தன்னிடத்தில் இல்லாதவற்றை தவிர்த்துவிட்டு வாழுகின்ற ஆற்றலும் இருக்கிறது என்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எது இருக்கிறதோ அதை பெரிதாக பொருட்படுத்துவதில்லை, ஆனால் எது இல்லையோ அதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். இது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வீணடிக்கின்ற ஒரு செயல். செனகா அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை என்றால் என்ன என்று இல்லாத பொருளை அதனாலே வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் தவிர்த்துவிட்டு இருக்கின்றவற்றை வைத்து மிகச்சிறப்பாக வாழுகின்ற ஆற்றல் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு என்கிறார். யோசித்து பாருங்கள், அது உண்மைதான் என்று நமக்கே புரிய வரும். நாம் இல்லை என்று ஏங்குகின்ற ஒரு விஷயம் இல்லாமலேயே எத்தனையோ பேர் மிகச்சிறப்பாக வாழுகிறார்கள். அப்படி பலரிடத்தில் இல்லாத பொருள் நம்மிடத்தில் இருந்தும் கூட நாம் வருந்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மகிழ்ச்சி என்பது நம்முடைய மனம் சார்ந்ததுதான். நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நம்மாலே சிறப்பாக வாழ முடியும். இருப்பது மூலதனம். அதை வைத்து நாம் சிறந்த வாழ்க்கை ஒன்றை திட்டமிட்டு வாழத் தொடங்கினால் இல்லாததெல்லாம் நம்மை நோக்கி வந்து சேரும். இல்லாததை நினைத்து கவலை கொள்வது அல்ல, இருப்பதை வைத்தே இல்லாததையும் தன்னை நோக்கி வரவைப்பதுதான் ஒரு மனிதனுடைய மிகச்சிறந்த சாமர்த்தியமாக இருக்க முடியும். அப்படி நம்முடைய சிந்தனையையும் செயல்பாடுகளையும் சிறப்பாக ஒழுங்கமைத்து இந்த தினத்தை நாம் எதிர்கொள்வோம். நிச்சயம் இந்த நாள் நமக்கு நல்ல நாளாகவே அமையும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. மது அருந்துகிற பழக்கமுடைய ஒருவர் தான் அருந்துவதற்கான மதுவை ஒரு கோப்பையிலே ஊற்றி அதை தன் கையிலே பிடித்திருக்கிறார். இந்த காட்சியை வைத்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அது என்ன கேள்வி என்றால், அவர் மதுவை பிடித்திருக்கிறாரா அல்லது மது அவரை பிடித்திருக்கிறதா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்? மது பழக்கம் அவரை பிடித்திருப்பதால் தான் அவர் மது கோப்பையை கையிலே பிடித்திருக்கிறார், இல்லையா? உண்மையில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், தீய குணாதிசயங்கள், இவற்றையெல்லாம் ஒரு முறை நாம் தொட்டுவிட்டால் போதும், அதற்கு பிறகு அவை நம்மை இறுக பற்றி கொள்ளுகின்றன. அதற்கு பிறகு அவற்றை நாம் கடைபிடிப்பது போல தோன்றினாலும் உண்மையில் நாம் அவற்றினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே முழுவதுமாக சிக்கிக் கொள்ளுகிறோம் என்பதுதான் உண்மை. அப்படி ஒரு பழக்க வழக்கத்திற்கு, ஒரு குணாதிசயத்திற்கு அது நமக்கு தீமை செய்யும் என்று தெரிந்தும் கூட முழுவதுமாக அதனுடைய பிடிக்குள்ளே நாம் அகப்பட்டு விடுவது என்பது உண்மையில் நம்முடைய ஆளுமைக்கு இழுக்கில்லையா? மனிதர்களாகிய நாம் ஆறறிவு படைத்தவர்கள். எது சரி எது தவறு என்று இந்த உலகத்திலேயே தெளிவாக பகுத்தறியக்கூடிய ஆற்றல் மனித இனத்திற்கு மட்டும்தான் உண்டு. அப்படி இருந்தும் கூட சட்டென்று முன்கோபப்படுவது, சோம்பேறித்தனமாக இருப்பது, மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, உழைக்க தயங்குவது, பொய் சொல்வது, அடுத்தவர் பொருள் மீது ஆசைப்படுவது, இப்படி நிறைய தீய பழக்க வழக்கங்கள் மனித குலத்தை ஆட்டிப்படைக்கின்றன. ஆனால் மனிதர்கள் கொஞ்சம் தீர்க்கமாக சிந்தித்தால் போதும், அது தவறு, அதை நாம் செய்யக்கூடாது என்று தீர்மானமாக நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல குணாதிசயங்களை மட்டுமே நாடி நின்றால் போதும், வாழ்க்கையிலே பல துன்பங்களை நாம் எதிர்கொள்ளாமலேயே தவிர்த்து விட முடியும். அதற்கான அத்தனை ஆளுமையும் வல்லமையும் திறமையும் நிரம்ப இருந்தும் கூட அவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் தீமைக்கு ஆட்பட்டு விடுவது என்பது உண்மையிலேயே மனிதர்களாகிய நமக்கு அது அழகல்ல. நமக்கென்று ஒரு கம்பீரம் உண்டு, நமக்கென்று ஒரு ஆளுமை உண்டு. அதை தீமைக்கு முன்னால் விட்டு கொடுத்து விடாமல், அதற்கு நாம் அடிபணிந்து விடாமல், நன்மையை மட்டுமே சார்ந்திருந்து வீழ்த்த முடியாத ஒரு வெற்றி பயணமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் நமக்கு பெருமை, இல்லையா? தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் FM தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதான் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார வர?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
4: there is no place like home, there's no home like that.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. சில மனிதர்களினுடைய வாழ்க்கையை, அவர்கள் வாழுகின்ற விதத்தை, அவர்கள் வாழ்க்கையை அணுகக்கூடிய விதங்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளும் போது நமக்கும் அது பரவசமூட்டக்கூடிய ஒன்றாக அமையும். நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்வியலை மேற்கொள்ள வேண்டும் என்கிற உந்துதலை நமக்கு அது கொடுக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் கடந்த காலங்களிலே வாழ்ந்து வரலாற்று புருஷர்களாக மாறியிருக்கிறார்கள். அதே போல நிகழ்காலத்திலும் கூட சக மனிதர்கள் பலர் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்ற விதத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களினுடைய வாழ்வியல் தருணங்களை தெரிந்து கொள்வதுதான் இந்த பகுதியினுடைய நோக்கம். இது நம்பிக்கை மனிதர்கள் அப்படிங்கிற பகுதி. டெல்லியைச் சேர்ந்த ஒரு மனிதர் கிரண் வர்மா அப்படின்னு பெயர். 2021 டிசம்பர் மாதத்திலே திருவனந்தபுரத்திலிருந்து அவர் ஒரு மாபெரும் நடைப்பயணத்தை துவங்குகிறார். 21,000 கிலோமீட்டர்கள் நான் தொடர்ந்து நடக்கப் போகிறேன் என்கின்ற நோக்கத்தோடு அவருடைய பயணமானது துவங்குகிறது. எதற்காக அப்படி அவர் நடக்கப் போகிறார்? ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்க வேண்டும். எதற்கான விழிப்புணர்ச்சி? இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்ச்சி. சிம்பிளி பிளட் என்ற பெயரிலே ஒரு இணையதளத்தை அவர் துவங்குகிறார். அந்த இணையதளத்தின் வாயிலாக எல்லோருக்கும் இரத்த தானமானது தேவைப்படுகின்ற நேரத்திலே கிடைக்க வேண்டும். எந்த ஒரு உயிரும் ஒரு விபத்து காலத்திலோ அல்லது ஒரு அறுவை சிகிச்சை காலத்திலோ இரத்த தானம் கிடைக்காமல் உயிரிழந்துவிடக் கூடாது என்கிற நோக்கத்தோடு ஒரு இணையதளத்தை துவங்குகிறார். அதன் வாயிலாக இரத்த குடை வழங்க விரும்புகின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து தேவைப்படுகின்றவர்களையும் அந்த குடைக்குள்ளே கொண்டு வந்து தேவைப்படுபவரையும் இரத்த

கொடுப்போரையும் தொடர்பு கொள்ள வைத்து உடனடியாக இரத்த தானம் கிடைப்பதற்குண்டான ஏற்பாட்டை செய்கின்ற விதத்திலே அவருடைய அந்த இணைய சேவையானது அமைய துவங்குகிறது. ஆகவே அதை பற்றிய விழிப்புணர்ச்சி எங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதனால் இரத்த தானம் என்கின்ற அந்த நல் உணர்வு எங்கும் பரவி எல்லோருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக 21,000 கிலோமீட்டர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தை அவர் துவங்குகிறார். இதற்கு என்ன பலன் என்று கேட்டால், அவர் எண்ணியது போலவே அந்த சிம்பிளி பிளட் என்கிற இணையதளம் மிகச்சிறப்பாக செயலாற்ற தொடங்குகிறது. இதுவரை 65,000 மேற்பட்டோருக்கு அதன் வாயிலாக இரத்த தானம் கிடைக்கும்படியாக அந்த இணையதளம் மிகச்சிறப்பானதொரு செயல்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. 2025 இரத்த குடை கிடைக்காமல் எவரும் உயிரிழக்கவில்லை என்கிற நிலையை பாரத தேசத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவருடைய அந்த முயற்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகம் அதன் போக்கிலே போகட்டும், நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யார் எப்படி போனால் எனக்கென்ன என்று சிந்திக்கக்கூடிய பலருக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு மலர்ச்சி பயன் தரக்கூடிய செயல்பாட்டை தன்னுடைய வாழ்வியலாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற, அதற்காக 21,000 கிலோமீட்டர்கள் நடைப்பயணம் என்கின்ற ஒரு அசாத்தியமான விஷயத்தை முன்னெடுத்திருக்கின்ற திரு கிரண் வர்மா அவர்களை போன்ற மனிதர்கள்தான் இந்த உலக இயக்கத்திற்கு அச்சாணியாக விளங்கக்கூடியவர்கள். நல்லோர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொன்ன நம் தமிழ் மரபினுடைய அந்த தங்க வாக்கியம் இந்த தருணத்தில் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. நல்ல நல்ல மனிதர்கள் தான் இந்த உலகத்தை அதன் அச்சிலிருந்து விழாமல் அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களின் பட்டியலில் நாமும் இணைய வேண்டும் என்று நம்மை தூண்டி இருக்கின்ற திரு கிரண் வர்மா அவர்களினுடைய அந்த வாழ்வியலை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியோடு நான் உங்கள் விஷ்வா விடைபெறுகிறேன். நல்லவர்களை பற்றி கேள்விப்படும் போது, அவர்கள் வாழ்க்கையினுடைய ஆச்சரியகரமான தருணங்களை உணர்ந்து கொள்ளும் போது நமக்குள்ளே ஒரு பரவசமும் நம்மையும் அறியாமல் ஒரு மரியாதையும் அவர்கள் மீது ஏற்படுகிறது. அந்த இடத்தை நாமும் அடைய வேண்டும் என்று சிந்தித்தால் நம்மை பற்றி மற்றவர்களும் உயர்வோடு மதிப்போடு நினைக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் கூட அர்த்தமுடைய ஒன்றாக மாறிப்போகும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. என்னை போல இன்னொரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அந்த அளவிற்கு நான் தலை சிறந்தவன், மிகப்பெரிய வெற்றியாளன், மகத்தான சாதனையாளன். இப்படி ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிக்டீட்டஸ் அவர்கள் சொல்கிறார்கள், நீ என்னவாக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலில் உன்னிடத்தில் நீ சொல், பிறகு சொன்னதை செயலாக்குவதற்கு தீவிரமாக முயற்சி செய் என்கிறார். இன்றைக்கு உலகத்திலே மென்பொருளின் துணை கொண்டு இயங்கக்கூடிய கணிப்பொறிகள் எல்லாம் மனித மூளையை, மனித மனதை, அதிலே எழுகின்ற எண்ணங்களை, சிந்தனைகளை, அதை நம்முடைய மூளையும் உடலும் செயல்படுத்துகின்ற விதங்களை வைத்து தானே கருவியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இயற்கையில் மனித மனதிற்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. அதாவது இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு மென்பொருளை, ஒரு வழிமுறையை நமக்கு நாமே உருவாக்க முடியும். அதை நம்முடைய மனதிலே நாம் மிக ஆழமாக பதிய வைத்துவிட்டால் அதன்படி வாழ்க்கையிலே நாம் செவ்வனே நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள முடியும். மீண்டும் மீண்டும் நாம் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி, நினைத்து நினைத்து, நம்முடைய மனதிற்குள்ளே நாம் அதை ஆழமாக பதிய வைத்து, இதைத்தான் செய்ய வேண்டும், இந்த நேரத்திற்கு செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இதற்கு பிறகு இதை செய்ய வேண்டும் என்று முழுக்க முழுக்க நமக்கான ஒரு மென்பொருளை நாமே வடிவமைக்க முடியும். அதை நம்முடைய மனதிலே நாம் பதிய வைத்து விட்டால், எப்படி கணிப்பொறியினுடைய நினைவகத்திலே பதிவு செய்கிறார்களோ அதுபோல நம்முடைய நினைவுக்குள்ளே அதை நாம் ஆழமாக பதிவு செய்து விட்டால், நம்முடைய சொல், சிந்தனை, செயல் இவை அனைத்துமே அது சார்ந்து இயங்க துவங்கும். பள்ளத்தை நோக்கி செல்லுகின்ற வெள்ளத்தைப் போல நம்முடைய லட்சியத்தை நோக்கி நிச்சயமாக நம்முடைய செயல்பாடுகள் செல்லும். ஆகவே நான் இதுவாக ஆகப் போகிறேன், இந்த சாதனை படைக்கப் போகிறேன் என்று மற்றவர்களிடத்திலே வெறும் வாய்ச்சொல்லாக வெளிப்படுத்தி கொண்டிருக்காமல் அதை எண்ணத்தின் ஆழத்திலே கொண்டு போய் நமக்குள்ளே நாம் விதைக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த எண்ணத்தை செயலாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்வது. எப்படி ஒரு சிற்பி கரடுமுரடான பாறையினுடைய வேண்டாத பாகங்களை எல்லாம் தட்டி எடுத்து செதுக்கி அந்த பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பத்தை மட்டும் அழகாக செதுக்கி முடிக்கிறாரோ, அதுபோல நம்முடைய நோக்கத்திற்கு சம்பந்தப்படாத சிந்தனை, செயல் அனைத்தையும் நம் வாழ்க்கையை விட்டு நாம் ஒதுக்கினாலே போதும், நாம் சாதிக்க வேண்டிய விஷயம் சார்ந்த சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் இவை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நாம் செய்கின்ற செயல் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை சார்ந்தே இருக்கும் போது அச்செயலினுடைய பலனாக நாம் நினைக்க விரும்பிய மகத்தான, தனித்துவமான ஒரு நிலையை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் அடைய முடியும். இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்டால், அதை செய்தவர்கள் தான் இன்றைக்கு வரலாற்றின் நாயகர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலே உயர்ந்த சாதனை படைத்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். அங்கே சூத்திரமாக இருப்பது இப்போது நாம் சொன்ன இந்த வாழ்வியல் அணுகுமுறைதான். நாமும் கூட அதை கடைபிடிக்க துவங்கி வரலாற்றிலே நமக்கான இடத்தை நோக்கி சிறப்பாக நகர்ந்து செல்லுகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது மேரிசல் மார்னிங்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

Good morning, a very good morning. காலை வணக்கம். 7:05 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. பிராண்ட் நியூ டே, August 13th. அண்ட் இட்ஸ் அ தேர்ஸ்டே டுடே. இந்த வாரம் வந்து சூப்பர் ஃபஸ்ட்டாக போன ஃபீல் எனக்கு இருக்குது. யாருக்கெல்லாம் என்ன மாதிரியே தோணுது, போன வாரம்லாம் கொஞ்சம் லைட்டாக இழுக்கிற மாதிரி இருந்தது, பட் இந்த வாரம் வந்து நல்லா ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த வாரம் ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. இனி அடுத்து வரக்கூடிய வாரங்கள்லாம் ஐம் டேம் ஷோர் லைக் டக்கு டக்கு டக்குன்னு போயிடும். அதுக்கப்புறம் இந்த வருஷமும் வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்படி ஃபாஸ்ட்டான ஒரு பேஸில் இந்த வாரம் போயிட்டுருக்கு. என்னெல்லாம் வேலைகள் இருக்குது இந்த வாரத்தில் செஞ்சு முடிக்க அப்படிங்கறதெல்லாம் யோசிங்க. யோசிச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிப்போம், சரியா? அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? ஹவு இஸ் எவ்ரிதிங் கோயிங்? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் நம்புறேன். உங்க வீட்டில், ஃபேமிலியில, அப்புறம் ஒர்க் பிளேஸில் ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல். இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஹேங் இன் தேர், சரியாக போயிடும். கொஞ்சம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு நம்ம முன்னோக்கி போனோம்னா, வாட் எவர் கஷ்டம் வி ஆர் ஃபேஸிங் ரைட் நவ், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போயிட்டு நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரட்டும், சரியா? ஸோ ஜஸ்ட் டோன்ட் லூஸ் தட் ஹோப், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், மெரிசல் மார்னிங் லைஃப்லேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் நான் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன். கத்தியிலேருந்து ஆத்தியரணி, அதுக்கப்புறம் ராஜா ராணியிலேருந்து சில்லன ஒரு மழை தொடின்னு ரெண்டு பாட்டு உங்களுக்கு நான் ப்ளே பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. ஒரு பக்கம் வந்து சரி பரவாயில்ல, நாளும் கிழமை வந்து ஓடிட்டோம் சீக்கிரமா அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் வந்து வேண்டாமே, நல்லா இருக்கே ரோடெல்லாம், டக்கு டக்குன்னு நமக்கு பார்க்கிங் எல்லாம் கிடைக்குது, லிஃப்ட் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. வேற என்ன, ஸ்கூல் ரீஓப்பனிங் தான். ஆக்சுவலி இப்போவே வந்து ஒரு சில ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இப்படி? நேற்று கூட நான் ஒரு ரெண்டு பஸ் பார்த்தேன், இன்றைக்கும் ஒரு ரெண்டு பஸ் பார்த்தேன் நான். ஸ்கூல்ஸ் எல்லாம் இந்த மந்த் எண்டு தானே ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஏன் இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று ரெண்டு பஸ் எல்லாம் பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. பட் ஒன்றும் பண்ண முடியாது, பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு திட்டிகிட்டு இருப்பீங்க, உனக்கு என்னமா நீ ஜாலியாக சொல்லுவ, வீட்டில் வந்து பசங்களை வச்சுட்டு இருக்கிறது எவ்வளோ வந்து சேலஞ்சிங்காக இருக்குது தெரியுமா அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள். ஏன்னா ஐநோ வீட்டில் குழந்தைங்க இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஜாலினாலும் நீங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணணும், நீங்கள் ஒர்க்குக்கு போகணும், அவங்கள யாரையாவது பார்த்துக்க வைக்கணும், கிளாஸஸ்க்கு ஏதாவது அனுப்பணும், இப்போது ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வரணும், ஏர்ஃபேர்ஸ் எல்லாம் வேறு தலைக்கு மேலே போயிட்டுருக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்கூல் திறந்தா போதுங்கிற மாதிரியும் நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஸ்கூலும் திறக்க போகுது சீக்கிரமே. ஆனால் என்ன, எங்களை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம், பிகாஸ் ரோட்டில் டிராஃபிக் எல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் பெருசாக இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம் போயிட்டு வரத்துக்கெல்லாம், அதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம். பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இப்படி தானே போகணும் வாழ்க்கை. எனவே பேக் டு பேக் ரெண்டு பாட்டு என்னன்னு சொல்லிட்டு இல்லை, நீங்கள் கேளுங்க ஜாலியாக. அதுக்கப்புறம் நிறைய பாட்டு, நிறைய அப்டேட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பேச போகிறோம் அன்டில் 11 AM. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க நான் பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் அனுப்புங்க நீங்கள். ஓகே, இன்ஸ்டாகிராமில் RJ கீர்த்தனாங்கிற என்னோடய பேஜ்க்கு KIRTHANA. ஓகே, இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஊர் ஆர் இந்த கண்ட்ரி, எங்கேருந்து கேட்குறீங்க, ஹவு இஸ் த வெதர் தேர், வாட் இஸ் ஹேப்பனிங், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஐ வுட் லவ் டு நோ, சரியா? மெசேஜ் அனுப்புங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா ரெண்டு பாட்டோட? குட் மார்னிங். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
3: பேர் என்ன தம்பி?
2: புரட்சி தளபதி.
1: சாரி சார்.
2: படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
1: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
2: நிறுத்து. இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
3: அட படன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
4: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
2: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
4: நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபானா?
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். August 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் டிவி.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
8: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 9:24 on the clock. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆஹா, நைஸ். ஷார்ஜா முனிசிபாலிட்டியில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய பார்க்கிங் கெப்பாசிட்டியை அல்கான் அண்ட் அல்மம்சார் ஏரியாஸ்ல அதிகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. 5 பார்க்கிங் ஏரியாஸ் ஒட்டு மொத்தமாக நம்ம பார்த்தோம்னா 1222 பார்க்கிங் ஸ்பேசஸ் நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி ஹெட் ஆஃப் பார்க்கிங் சர்வீசஸ் அட் த ஷார்ஜா சிட்டி முனிசிபாலிட்டி அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ 2 பார்க்கிங் ஏரியாஸ் வந்து ஆல்ரெடி அல்கான்ல வந்து ஓப்பன் பண்ணியாச்சாம். அதில் வந்து இப்போதைக்கு பார்த்தோம்னா 682 வாகனங்கள் நிறுத்துற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாக்கி இடங்களில் வந்து வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அடுத்த 3 அடிஷ்னல் பார்க்கிங்கான வேலைகள் அட் அல்கான் அண்ட் அல்மம்சா நடந்துட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா அடுத்து ஒரு 540 வெஹிக்கிள்ஸ் நிறுத்த முடியுமா. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா 1222 கார்ஸ் நிறுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு பார்க்கிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தி இருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: Actually, the much needed இல்லையா? ஏன்னா மம்சாருக்கெல்லாம் போகும்பொழுது நான் போய் எத்தனை நாள் ஆச்சு? ஐ திங்க் லாஸ்ட் இயர் போயிருப்பேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக. ஆனால் எனக்கு வந்து as long as I remember, மம்சாரில் வந்து நம்ம ஈவினிங் டைம்ஸில் எஸ்பெஷலி அங்கே மம்சார் பீச்க்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா பார்க்கிங்கே கிடைக்காது. அங்கே வேறு ஏதோ சம் என்ஹென்ஸ்மெண்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை பண்ணி முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அங்கே வந்து வீக்கெண்டில் ஃப்ரைடேஸோ இல்லை வந்து சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் வந்து ஈவினிங்ஸ் நமக்கு பார்க்கிங் கிடைக்கிறது, லைக் எஸ்ஏ டே டைம்லேயே நமக்கு பார்க்கிங் கிடைக்கிறது, வெதர் வந்து நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய டைம்லன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, அங்கே வந்து பார்க்கிங் ஸ்பேசஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால் நெக்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது கொஞ்சமாவது பார்க்கிங் கிடைக்கும்னு நம்புகிறேன். எனிவே, டியூட்ல இருந்து 90s நாட் அவுட்ல மெட்டு போடு, அண்ட் தென் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல கூலியிலிருந்து ஒரு பாட்டெலாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன் ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: PR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4.
0: நம்மால ஒரு உயிரை காப்பாத்த முடியும்ன்றது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நீங்களும் ரத்த தானம் செய்யலாம்.
2: FOI Events LLC Dubai, supported by Consulate General of India, Dubai. August 16th, 8 AM to 1 PM, DHA headquarters, Al Jadab, Dubai, blood donation camp organize பண்றாங்க.
0: நீங்களும் blood donate பண்ண இது ஒரு பெஸ்ட் சான்ஸ். For registration, visit foievents.llc.com/registration or contact 0529622187 or 0563873299.
2: ரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம்.
1: We'll be back after a short commercial break.
0: உங்க பிரெக்னன்சி ஜர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய்
0: கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: இப்பவே இப்படி இருக்கே. என்னன்னா, நம்ம துபாய் டு ஷார்ஜா, ஐ மீன் ஷார்ஜா டு துபாய் டிராஃபிக் நம்ம பார்த்தா வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு பயங்கர டிலேஸ் இருக்குன்னு சொல்லி டெடிக்கேட்டடா ஒரு ஆர்டிகிளே கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க. ஆமா, ஸோ லைவ் மேப்ஸ்ல பார்க்கும்பொழுது E11 and 311 பார்த்தோன்னா பயங்கர கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஷார்ஜா துபாய், துபாய் ஷார்ஜா காரிடோர் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹெவியா டிராஃபிக்கால நெறிஞ்சிருக்குங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஷார்ஜா சைட்ல பார்த்தோம்னா E88 அல்தேத் ரோட்ல வந்து இட்ஸ் மோஸ்ட்லி மூவிங், பட் மேப்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா அங்கங்கே ஆரஞ்ச் அண்ட் ரெட் தெரியுது அரௌண்ட் இந்த S128 இன்டர்சேஞ்ச்ல. அண்ட் ஷார்ஜா லைப்ரரி நாத் வாசத் அது பக்கத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அது இன்டென்சிஃபை ஆகுது. அங்கங்கே வந்து இந்த சிக்னிஃபிகண்ட் அண்ட் ஷார்ட் பாட்டில் நெக்ஸ் எல்லாம் இருக்கு, பட் அகேன் அது வந்து டென்ஷனை கொடுக்கும் நமக்கு, அதனால டென்ஷன் ஆகாமல் போங்க. அண்ட் இத்தியாத் ரோட்ல பார்த்தோம்னா நிறைய டிலேஸ் இருக்கிறது பார்க்க முடியுது, ஷார்ட் பாக்கெட்ஸ் எல்லாம் கிடையாது. நல்லா லென்த்தியாக அந்த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட்ல பார்த்தா ரெட் அண்ட் ஆரஞ்ச் செக்ஷன்ஸ் தான் தெரியுது அரவுண்ட் அல்ஹான் அல் மம்சார் இந்த சைட்லலாம். அண்ட் துபாய் ஷார்ஜா பவுண்டரியிலையும் வந்து பார்த்தோம்னா டிராஃபிக் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகிறது பார்க்க முடியுது. அண்ட் இந்த பக்கம் ஆன் தி ஈஸ்ட் பார்த்தோம்னா 311 ஷேக் முகமது பின் ஜாயத் ரோட்லையும் ஹெவி டிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் காலையிலிருந்து. அண்ட் செவரல் ரெட் ஸ்ட்ரெச்சஸோடு சேர்த்து ஸ்பெஷலி ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேஜர் ஜங்ஷன்ஸ் அண்ட் துபாய் சைடில் அங்கெல்லாம் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறமா S112, S116 அண்ட் தென் 311 நார்த் அண்ட் சவுத் ஜங்ஷன்ஸ்லையும் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அதனால் பாருங்கள், E11 தான் வந்து கொஞ்சம் கூட சேலஞ்சிங்காக இருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நியர் அல்ஹான் அண்ட் அல் மம்சார். E311 வழக்கம் போல் இருக்கக்கூடிய கன்ஜஷன்ஸ் தான் இருக்குது. ஓகே, அண்ட் மேப்பில் வந்து அப்படியே பார்த்தேன்னா கன்ஜஷன்ஸ் இருக்குது, பட் அதற்கு காரணம் வெஹிக்கிள்ஸ் தான், வெஹிக்கிள்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கிறது தான், வழக்கமா இருக்கிற மாதிரி தான். வேற எதுவும் ஆக்சிடென்ட்ஸோ இல்ல கிராஷஸோ காணும் இப்பொழுதுக்கு. தட்ஸ் ஆக்சுவலி குட் சைன். அதனால பார்த்து பத்திரமா போங்க. இந்த பக்கம் துபாய் சைடில் நம்ம பார்த்தோம்னா ராசல் கோர் ரோட் டு அல்கேல் கனெக்ட் ஆகிற அந்த ஒரு ஸ்ட்ரெச் நியர் துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் வழக்கம் போல் அங்கே வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தாண்டி கிராஷ் இல்லைன்னு சொல்லி முடிகளா அதுக்குள்ள பார்த்தா இந்த பக்கம் கிராஷ் இருக்கு. எங்க தெரியுமா, நம்ம 311 வந்து இந்த அல்ரி அரேபியன் பிரான்சஸ் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு பார்த்தோம்னா குளோபல் வில்லேஜ் தாண்டி டுவர்ட்ஸ் இந்த அரேபியன் பிரான்சஸ் போகக்கூடிய டைரக்ஷன்ல ரெண்டு கிராஷஸ் இருக்கு. அங்கதான் வந்து நேத்திக்கும் வந்து கிராஷ் இருந்தது, ஒரு ரெண்டு மூணு கிராஷ் இருந்தது பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த பக்கம் நம்ம தம்பி 611 எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 611 ஓகே, நாட் பேட், கிராஷ் அதெல்லாம் எதுவும் கிடையாது, வழக்கம் போல் இருக்கிறது தான் இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளவுதான் டிராஃபிக் அப்டேட்.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. You are with Kirtana on Mirasol Morning. Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale Propshil Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, matrum diamond purchase la exchanged gold koodave gram ku 15 dirhams varaikum extra vum kadaikum.
2: Visit your nearest Tanishq showroom today. Ippo Hamdan Street, Abu Dhabi la flagship showroom open panirukanga.
3: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஸோ நம்ம இந்திய சுதந்திர தின விழாவை ஒட்டி பார்த்தோம்னா ஆங்காங்கே ஒத்திகைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. டெல்லி செங்கோட்டையில் வந்து இன்னைக்கு ஒத்திகை இந்த அணிவகுப்பு இதெல்லாம் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யா, அழகான ஒரு விஷயம் அது இல்லை. ஊரை விட்டு நம்ம தள்ளியிருந்தாலும் நாட்டை விட்டு தள்ளியிருந்தாலும் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு வருஷமும் நம்ம அதை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அண்ட் சென்னையிலையும் வந்து நம்ம பார்த்தோம்னா மூன்றாவது நாளாக அணிவகுப்பு ஒத்திகை வந்து நடந்துட்டு இருக்கிறதா செய்திகள்லாம் காட்டிட்டு இருக்காங்க. எனிவே 7:49 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். யாருக்கு என்ன பாட்டு வேணும் 800-8940 கால் பண்ணி நீங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம், குட் மார்னிங்.
1: ஹாய் கிருஷ்ணா, மார்னிங்.
0: ஹாய், யார் பேசுறீங்க?
1: ஷா பேசுறேன், துபாயில.
0: ஷா,
1: ஆ
0: ஓகே.
1: நல்லா இருக்கீங்களா?
0: என்னங்க?
1: நல்லா இருக்கீங்களா கேட்டேன்.
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஷா? எந்த ஊர் உங்களுக்கு, என்ன பண்றீங்க?
1: ஐ அம் குட், ஐ அம் மதுரை. நான் இங்க துபாயில தான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா இப்போ?
1: நான் ஐ ரீச்ட் ஆல்மோஸ்ட் டு தி Office.
0: Almost. Okay, appa takkunu enna paattu venum kelunga, jolly-a neenga kettu mudichittu povingala.
1: DC la irundhu Hangover paattu podu.
0: Hangover paattu. Okay, kandippa na ungalku play pandren. Seriya?
1: Thanks.
0: Okay, have a great day. Bye.
1: Bye.
0: So avarkaga vandu Hangover song nanu play pandren. Quick வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்திருக்கக்கூடிய மெசேஜஸும் பார்க்கலாம். யாரும் வந்து எங்கேயோ ஃபாக் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. இருங்க, யார் தெரியுமா? தீபக் அண்ணாமலை, குட் மார்னிங், திஸ் இஸ் தீபக் ஃப்ரம் அல் ருவேஸ் அபுதாபி. ஹெவி ஃபாக் அப்படின்ட்டு, அப்படியா? சத்தமே இல்லையே, யாருமே சொல்லலையே ஹெவி ஃபாக் அந்த சைடில் அப்படின்ட்டு. ஷஃபீகா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங், ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் யூ ஷோ. டியூட் மூவி சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, என்னோட ஃபேவரட் சாங், நல்ல ஒரு வைப் ஒன்று கிடச்சிது அப்படின்ட்டு. ஹாப்பி வீக்கெண்டுன்னு இப்போவே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா, நான் கூட மறந்துட்டேன். வினோத் ஃப்ரம் ஜாப்ஸா, குட் மார்னிங் டு யூ டூ. ஷாஹுல் குமார், ஜெயின் லின்சன், அதுக்கப்புறம் இன்னொரு ஷாஹுல், அப்புறம் ரவிசங்கர், சிவகுமார், எல்லாருக்கும் காலை வணக்கம். சிவகுமார் சொல்லியிருக்காரு, ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங், ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். நான் வந்து உங்களுடைய ஷோஸை மிஸ் பண்ணுறேன் இப்போ, ஏன்னா புது வேலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ துபாய் டு அபுதாபி நான் போகிறேன். ரோடெல்லாம் வந்து எம்டியாக இருக்கு. ஏதாவது ஒரு, ஐ மீன், என்னோட ஃபேவரட் சாங் நீங்கள் ப்ளே பண்ண முடிஞ்சால் ப்ளே பண்ணுங்கன்னு ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் ஷிவா. அண்ட் நாதன், குட் மார்னிங், நாதன், நாதா, ஓகே நாதா, குட் மார்னிங், ஓகே. சர்தார் கான், குட் மார்னிங் டு யூ டூ. ஆதர்ஷ் மாணிக்க வயலு, குட் மார்னிங். இன்னைக்கு என்னோட க்ளோஸ் சீனியர் சன்னோட பர்த்டே, பர்த்டே பாயோட பேர் வந்து ஆதிரன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு ஆதிரன். அதுக்கப்புறம் வேறு யார் அனீஷ், உங்களுக்கும் காலை வணக்கம். ஐ எம் ஹாப்பி டு ஹியர் த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஹியரிங் யூ ஆன் ஆர் வே டு ஆஃபீஸ் ஃப்ரம் உமான் அப்படின்ட்டு அனீஷ் அண்ட் சிவா முத்துராம் அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அனீஷ், அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்ததுங்கிறதுல எனக்கும் ஒரு சந்தோஷம். அண்ட் மிஸ்டர் ராக்கி, குட் மார்னிங் டு யூ டூ. இங்கே ஃபாகெல்லாம் இல்லை, சன்லைட் தான் அப்படின்னு அனுப்பியிருக்காரு அவர். எனிவே தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் மெசேஜஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, குயிக்காக இப்போ பேசினார் இல்லையா நம்ம லிஸ்னர் ஷா, அவர் கேட்ட பாட்டு ஹேங்கோவா பாட்டு டிசி படத்துலேருந்து ப்ளே பண்ணிவிட்டு, அப்புறம் டைம் இருந்ததுன்னா இன்னொரு பாட்டும் நான் ப்ளே பண்ணுறேன் கேளுங்க. அப்புறம் கிருஷ்ணி வருவாங்க, திருப்பியும் நான் வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட 8 மணிக்கு மேலே. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா, 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
3: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் மற்றும் பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் ஈசா அல் கலீஃபா ஆகியோர் சந்தித்தனர். அமீரகத்துக்கு சகோதரத்துவ நட்பு பயணமாக வருகை தந்திருந்த பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் ஈசா அல் கலீஃபாவை அமீரக ஜனாதிபதி வரவேற்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால சகோதரத்துவ உறவு குறித்து இருவரும் கலந்துரையாடினர். இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாடு, பரஸ்பர ஒத்துழைப்பு, இரு நாடுகளின் பொதுவான முன்னுரிமைகள் மற்றும் நலன்கள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. பஹ்ரைன் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தவும், குறிப்பாக பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் இருநாட்டு தலைவர்களும் உறுதி பூண்டனர்.
2: உலகச் செய்திகள்.
3: ஓமன் கடலில் மட்டுமே பரவி வந்ததாக கூறப்பட்ட எண்ணெய் கசிவு தற்போது ஓமன் கடற்கரையையும் அடைந்துள்ளது. கெரோலின் பெசங்கி என்ற எண்ணெய் கப்பல் சேதமடைந்து கடலில் சிக்கியதைத் தொடர்ந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. ராஸ் மட்ராக்கா பகுதியில் உள்ள சில கடற்கரைகள் எண்ணெய் மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஓமனின் சுற்றுச்சூழல் ஆணையம் நேற்று உறுதி செய்தது. எண்ணெய் கசிவு கடலில் தொடர்ந்தும் பரவி வருவதால் கடற்கரையோர பகுதிகளில் பாதிப்பு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. அதிகாரிகள் தற்போது முழு கண்காணிப்பு, வான்வழி ஆய்வு மற்றும் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் கடல் ஆமைகள், பவளப்பாறைகள், கடற்பறவைகள் உள்ளிட்ட முக்கியமான கடல் வாழ் உயிரினங்கள் இருப்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து கவலை அதிகரித்துள்ளது. பருவமழை மற்றும் கடல் நிலைமைகள் கப்பலை மீட்பதையும் எண்ணெய் கசிவை கட்டுப்படுத்துவதையும் கடினமாக்குவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
2: தமிழக செய்திகள்.
3: பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ அமைப்பது தொடர்பிலான சாத்தியக்கூறு அறிக்கை விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது. சாத்தியக்கூறு அறிக்கை விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக இந்த டெண்டர் கோரப்பட்டுள்ளது. 800 முதல் மாமல்லபுரம் வரை பக்கிங்ஹாம் கால்வாயில் நீர்வழி போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விருப்பமுள்ள நிறுவனங்கள் செப்டம்பர் 18 தேதிக்குள் விண்ணப்பங்களை அளிக்க CMRL உத்தரவு பிறப்பித்துள்ளது. பக்கிங்ஹாம் கால்வாயில் பயணிகள் படகு சேவை தொடங்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதற்கட்ட சாத்தியக்கூறு குறித்து ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இந்த டெண்டர் கோரப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி கர்நாடகாவில் இன்று முழு அடைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்றும் தமிழகத்துக்கு காவிரியில் நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்தும் கர்நாடகத்தில் இன்று பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நதிநீரை பங்கிட்டுக் கொள்வது தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகம் இடையே பல ஆண்டுகளாக பிரச்சினை இருந்து வருகின்றது. கர்நாடகத்தில் இந்த ஆண்டு கடந்த ஜூலை மாதம் போதிய அளவு பருவ மழை பெய்யவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனால் காவிரி படுகையில் உள்ள அணைகள் நிரம்பவில்லை. இதனிடையே கடந்த மாதம் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீர் திறந்துவிட கர்நாடகத்துக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இதற்கு கன்னட அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்தன. குறிப்பாக கன்னட கூட்டமைப்புகளின் தலைவரான வாட்டாள் நாகராஜ் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பந்த் நடத்த அழைப்பு விடுத்தார். இதற்கமைய இன்று அங்கு பந்த் முன்னெடுக்கப்படுகின்றது. பல்வேறு கன்னட அமைப்புகள், வாடகை கார், ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக எல்லையில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: கொழும்பில் தனது ராஜதந்திர பணிகளை தொடங்கும் விதமாக இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் உத்தியோகபூர்வமாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அமெரிக்க பிரதி ராஜாங்க செயலாளர் லாண்டோ தலைமையில் நடைபெற்ற இந்த வாழ்த்து மற்றும் பதவியேற்பு விழாவை தொடர்ந்து அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகம் எரிக் மேயருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தது. எரிக் மேயர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களின் பரந்த அனுபவம் கொண்ட ஒரு மூத்த வெளியுறவு சேவை அதிகாரியாவார். தூதுவராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அவர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் மூத்த அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகமும் எரிக் மேயரை வரவேற்றுள்ளதோடு அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்களிப்பை மேலும் வலுப்படுத்த அவரது தலைமையில் பணியாற்ற தூதரக குழு ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: அயர்லாந்துக்கு எதிரான 4வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 42 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆப்கான் அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 343 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் அதிரடியாக துடுப்பெடுத்தாடிய சிதிகுல்லா அட்டால் 143 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். இப்ராஹிம் சதரான் 107 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணியின் ஏனைய வீரர்கள் 25 குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். அயர்லாந்து அணியின் பந்துவீச்சில் பிரையன் மெக்டான் 3 விக்கெட்டுகளையும் மார்க் அடேர் மற்றும் கேவின் ஹோயே ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் லயம் மெக்கார்த்தி 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினார். 344 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய அயர்லாந்து அணி 48 ஓவர்களில் 301 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய ஆப்கானிஸ்தான் அணி 42 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் ஆப்கான் அணி தொடரில் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 3-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரும் வாரங்களில் வானிலையில் மெதுவான மாற்றத்தை உணரத் தொடங்கலாம் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடையின் மிக கடுமையான வெப்பநிலை காலத்தை கடந்து செல்ல தொடங்கியுள்ளோம். சுகை நட்சத்திரம் ஆகஸ்ட் 24 திகதி தோன்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் சடுதியாக வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 5 திகதி நாட்டில் கோடை காலத்தின் உச்சபட்ச வெப்பநிலையாக 51 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இரவு நேரத்தில் 35 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவானது. வரும் நாட்களில் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் அதேவேளை உருமிப்பு அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இன்று பொதுவாக இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: Star of the month.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, ஜி வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோப்பா.

0: சுசித்ரா அவங்க வந்து ஷி வாஸ் அன் அமேசிங் சிங்கர். அதுக்கப்புறமா அவங்களுடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நடந்தது, நிறைய கான்ட்ரவர்சிஸ் அது இது எல்லாத்தையும் தாண்டி நவ் ஷி இஸ் பேக் ஃபார் யூனோ பேக் வித் ஹர் மியூசிக் ஜேர்னி அண்ட் இப்போ பாடெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, பேக் வித் ஹர் ஷோஸ் அண்ட் ஆல் தட். பரவாயில்ல, எனிவே நல்ல ஒரு சிங்கராக இருந்தாங்க. அண்ட் ஷி வாஸ் அன் அமேசிங் ஹோஸ்ட் ஆல்சோ. ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் வந்து நிறையா அவங்க ஹோஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், நிறையா ஷோஸ் எல்லாம் கூட ஹோஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ரொம்ப இன்டெலெக்சுவலாக அவங்க பேசியிருப்பாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறையா யூனோ அவங்களுடைய லைஃப்பில் வந்து கான்ட்ரவர்சிஸ் அண்ட் சேஞ்சஸ் அண்ட் சேலஞ்சஸ் எல்லாம் வந்ததுனால அவங்களால அதுக்கப்புறமா போக முடியல. பட் எனிவே இட்ஸ் ஓகே, இப்போ ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி அவங்க திருப்பி வந்திருக்காங்க. அண்ட் மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி அவரோட ஷோவில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து பல பேருக்கு இட் வாஸ் அ ஷாக்கிங் சர்ப்ரைஸ். அண்ட் இப்போ வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இட் இஸ் சோ குட் டு சீ ஹர் பேக் இன் ஆக்ஷன். அவங்க பாடின ஒரு பாட்டு தான் இப்ப கேட்டு முடிச்சோம், கந்தசாமி படத்திலிருந்து குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது, மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். அடுத்த ரெண்டு பாட்டு நல்ல பியூட்டிஃபுல் ரோமான்டிக்கான பாட்டு, காற்று வெளியிடையிலிருந்து அழகிய மேரி மீ அண்ட் பையாலிருந்து என் காதல் சொல்ல அப்படின்ட்டு ரெண்டுமே நம்ம ஆக்டர் கார்த்தி அவரோட ஹிட்ஸ் தான் கேட்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி கப்பல் ஆஃப் அப்டேட்ஸ் ஃபார் யூ.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: தங்கத்தினுடைய விலை உயர்ந்துட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட் நோ பார்த்தோம்னா 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 529 dirhams 75 fils. 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 490 dirhams 50 fils.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: அப்பாடி, 260,000 ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி சென்னையில இன்னைக்கு எந்த விலை மாற்றமும் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கு, இந்த ரேட்டுக்கு விற்பனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தங்கத்தினுடைய விலை வந்து பார்த்தோம்னா ஒரு சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 113,760 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு ஆபரண தங்கம் சென்னையில. ஓகே, அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு அப்டேட் உங்களுக்காக அபுதாபியில இருக்கிறவங்களுக்காக இந்த பிளெக்ஸி ரெண்ட் சொல்லி ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ் பேக் அறிமுகப்படுத்திருந்தாங்க இல்லையா. நம்ம வந்து ரெண்டை வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல செலுத்திக்கலாம் அப்படின்ட்டு நேத்தி கூட நம்ம லாயரோட லீகல் ஆர்ல பேசும்பொழுது இந்த ஹவுசிங் லாஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம், அதுல இந்த இன்ஸ்டால்மெண்ட் பிளான்ஸ் பத்தி எல்லாமும் பேசிட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் படி பார்த்தா துபாயில ரெண்ட் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற சர்வீஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க வித் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அட அட அட, என்ன ஒரு அப்டேட் இது. ஸோ செப்டம்பர்லேருந்து இது அமலுக்கு வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த ஸ்கீமின் மூலமாக எப்படின்னா, இப்போ நம்ம டெனண்டாக இருக்கோம்னா நம்மளோட ஆனுவல் ரெண்ட் பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 12 மந்த்ஸாக நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். லைக் மாதம் மாதம் எப்படி நம்ம வாடகை செலுத்துவோம் ஊர்லலாம், அந்த மாதிரி இங்கேயும் வந்து நம்ம மாதம் மாதம் வந்து 12 மந்த்ஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்கிறது நம்ம துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் DLD. இங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பேங்கோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமுக்காக. ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்னா எப்படின்னா நமக்கு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அண்ட் ஹவுசிங் வந்து இட் பிகம் மச் மோர் அக்சசபிள். ஸோ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இப்போ ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிற இந்த மெக்கானிசம் படி அப்படின்னா, இப்போ டெனன்ட் இப்போ நான் இருக்கேன் இல்லை நீங்கள் இருக்கீங்கன்னா நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணுவோம். அண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ டிஎல்டியோட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா இந்த பேங்க்ஸ், அவங்கள அணுகும்பொழுது அந்த பேங்க் நமக்காக ஒரு வருஷத்துக்கு இப்போ ஒரு 50,000 dirhams நம்ம பே பண்ணணும்னா அந்த 50,000 dirhams அப்ரண்ட்டாக பேங்க் நமக்காக லேண்ட்லார்டுக்கு பே பண்ணிடுவாங்க. ஃபுல் ஆனுவல் ரெண்ட்டை பேங்க் நமக்காக பே பண்ணிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அமௌண்ட்டை ஃப்ளெக்சிபிள் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் 12 மந்த்ஸ் அட் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் நம்ம செலுத்தலாம். ஐயோ, இந்த அப்டேட் வந்து நம்பவே முடியல என்னால். ஸோ இந்த ஃபைனல் மெக்கானிசம் வந்து இன்னும் அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, இந்த உடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்னவா இருக்கும், ஃபினான்சிங், ரீபேமெண்ட்ஸ், அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டெனன்ஸ் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் பேங்க்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபைனல் ஸ்ட்ரீம்லைன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணதுக்கப்புறமா நாங்கள் சர்வீஸை ஒஃபிஷியலி லான்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதை விட ஒரு சிறந்த அப்டேட் வேறு எதுவுமே இருக்க முடியாது இல்லையா. இப்போ நம்ம மற்ற பொருட்கள்லாம் வந்து எப்படி நம்ம வாங்குறோமோ லைக் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வாங்குறோமோ அந்த மாதிரி ரெண்ட்டையும் வந்து இப்படி ஜீரோ இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளால் செலுத்த முடியும் இனி வரக்கூடிய மாதங்களில் அப்படின்னு நினைக்கும் பொழுது இட்ஸ் சச் அன் அமேசிங் அப்டேட்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இங்க நம்ம அமீரகத்துல வேலை பண்றவங்க எல்லாருக்குமே ஆகக்கூடிய மிகப்பெரிய ஒரு செலவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாசம் மாசம் வாடகை, ஒரு வருஷம் வருஷம் வந்து நம்ம வீட்டுக்கு செலுத்தக்கூடிய வாடகை தான். அதுவும் நம்ம குவார்டர்லி இல்ல வந்து ஹாஃப் இயர்லி இல்ல சில பேர் வந்து ஆனுவலி கூட வந்து ரெண்ட் எல்லாம் செலுத்துவாங்க. பல்கா வந்து இத்தனை தௌசண்ட் திரும்ப எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கும், பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக எத்தனை புரட்டல்கள் இங்கிருந்து அங்கிருந்து இங்கெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கீம் வந்துடுச்சுன்னா இதுல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கும் நமக்கு எல்லாத்துக்கும். எனிவே லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டு சொல்லிட்டேன், என்ன ரெண்டு பாட்டுன்னு இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். காற்று வெளியிடையில இருந்தும் பையால இருந்தும் ரெண்டு பாட்டு, கமிங் அவே ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
2: பேக் டு பேக்
3: ரெண்டு பாட்டு.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: August 14 முதல்
3: விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
6: there is no place like home, there's no home like that.
4: This hour of Mersal morning is brought to you by bright collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler. Mersal morning brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
7: Alansari exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari exchange.

0: டைம் ஆஃப் தி இயர் நம்ம ஊர்ல, நம்ம இந்தியால இந்த வாரம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்க போது, ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த சுதந்திர தினத்தையொட்டி இருக்கக்கூடிய ஒரு சில நாட்கள்ல அங்கங்க வந்து இந்த அணிவகுப்பு ஒத்திகைகள் நடக்கும். அப்புறம் ரியர்சல்ஸ் சொன்ன மாதிரி யூனோ வெவ்வேறு ஊர்கள்லாம் நடக்கிறது உண்டு. அண்ட் டெல்லியில எஸ்பெஷலி நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் சென்னையிலையும் வந்து கடந்த 3 நாட்களாக அணிவகுப்பு ஒத்திகையில் காவலர்கள் அப்படிங்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு தடவை இதை பார்க்கும்பொழுது அவ்வளோ ப்ரௌடா இருக்கும், கூஸ் பம்ப்ஸ் மோமெண்ட்டா இருக்கும், ஊர்ல இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஸ்டில் யா, இங்க நம்ம யூஏல கூட நம்ம பார்த்தோம்னா எம்பசியில இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்காக ஒரு இன்விடேஷனும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல போய் பார்த்தீங்கன்னா டைமிங் அண்ட் மற்ற விவரங்கள்லாம் இருக்கும். ஸோ பப்ளிக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. அண்ட் இந்த வாரத்திலிருந்தே பார்த்தோம்னா யூஏக்கு, ஊருக்கு இந்தியாவுக்கு வெக்கேஷன் போனவங்கலாம் யூஏக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு சில ஃபேமிலிஸ் எல்லாம் திருப்பி வந்தாச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட் எஸ்பெஷலி இந்தியாவிலிருந்து யூஏக்கு ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க, வராங்க உங்க ஃபேமிலியில தெரிஞ்சவங்க அப்படின்னா, அவங்கள சொன்ன மாதிரி நேத்துக்கே வந்து சொல்லியிருந்தேன், கொஞ்சம் நேரத்தில் வர சொல்லிருங்க ஏர்போர்ட்ஸுக்கு. காரணம் இப்போ இது இண்டிபெண்டன்ஸ் டே வீக் அப்படிங்கிறதுனால நிறைய செக்கிங் எல்லாம் வந்து தீவிரப்படுத்தி இருக்காங்க. நிறைய இந்தியன் ஏர்போர்ட்ஸ் அண்ட் ஏர்லைன்ஸ் வந்து அட்வைசரிஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே. ஸோ டொமெஸ்டிக் ஆகட்டும் இன்டர்நேஷனல் ஆகட்டும், எந்த ஃபிளைட்ஸ்ல வந்து நீங்க போறீங்கனாலும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஏன்னா செக்யூரிட்டி செக்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தி படுத்தி இருக்கோம் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் ஒட்டி அப்படின்ட்டு. முக்கியமா வந்து நம்ம பார்த்தோம்னா டெல்லி ஏர்போர்ட், அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டே போட்டிருக்காங்க இதுக்காக. இங்க வந்து நாங்க செக்யூரிட்டி எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். ஸ்கிரீனிங் வந்து வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகரிக்கும் நேரம், ஸ்கிரீனிங்க்கு செலவிடக்கூடிய நேரம். அதனால உங்களுடைய ஜேர்னி வந்து கொஞ்சம் அஹெடா பிளான் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ஸ்ட்ரெஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னா சீக்கிரமா வந்துருங்க அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மும்பையிலும் வந்து பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, செக்யூரிட்டி செக்ஸை வந்து இங்கே நாங்கள் ஜாஸ்தி படுத்திருக்கோம் அப்படிங்கறத அவங்களுடைய சோஷியல் மீடியா போஸ்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் August 10th to August 20th ஆகஸ்ட் 20th வரைக்குமே இந்த செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திருக்கோம் அப்படிங்கறத அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட் வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களும் சொல்லியிருக்கிறது இதுதான். ஸோ அவர் வந்து லீட் பண்ணுவார் இந்த நேஷனல் செலிப்ரேஷன்ஸ். 80th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண போறோம் வர August 15th சனிக்கிழமை. அண்ட் திருவனந்தபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் சொல்லியிருக்கிறது அடிஷனல் மேண்டட்டரி செக்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ சீக்கிரமாக வாங்கன்னு இந்த ஏர்போர்ட்ஸ் பிளஸ் அஃப்கோர்ஸ் நம்ம சென்னை ஏர்போர்ட் ஆகட்டும் அண்ட் மேஜர் மெட்ரோ சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய செக்யூரிட்டி மெஷர்ஸை வந்து ரேம்ப் அப் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் அண்ட் நேற்றுக்கு பார்த்தோம்னா இண்டிகோ எல்லாருமே வந்து இந்த ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் ஏர்போர்ட்டில், அதனால சீக்கிரம் வந்துருங்க. ஸோ தேட் உங்களுடைய லாஸ்ட் மினிட் டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவிர்த்திடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்று, உங்கள் ஃபேமிலி கிட்ட வந்து டக்குன்னு கையில் எடுத்து ஈஸியாக காட்டுற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்க சொல்லுங்கள். ஐடி ஆகட்டும், இல்லை ஒடவர் அவங்களுடைய ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ், போர்டிங் பாஸ், நீ என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வந்து அவங்களும் கையில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா செக்யூரிட்டி செக் பண்ணும்போது டக்கு டக்குன்னு நம்ம கொடுத்துட்டு அடுத்தடுத்த வேலைகளை நோக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம், சரியா? ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட். ஃபேமிலியை வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க இந்த வீக்கெண்ட், எஸ்பெஷலி இந்தியாவிலிருந்து யூஏக்கு டிராவல் பண்ணிட்டு வராங்கன்னா.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நம்மால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்ன்றது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நீங்களும் ரத்த தானம் செய்யலாம்.
1: FOI Events LLC Dubai supported by Consulate General of India Dubai. August 16th 8 AM to 1 PM DHA headquarters Al Jaddah Dubai la blood donation camp organize பண்றாங்க.
0: நீங்களும் blood donate பண்ண இது ஒரு பெஸ்ட் சான்ஸ். For registration visit foievents.llc.com/registration or contact 0529622187 or 0563873299.
1: ரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம்.
2: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
3: பேர் என்ன தம்பி?
2: புரட்சி தளபதி.
4: படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
5: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
4: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவர் கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
3: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
6: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
4: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
6: நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபானா?
1: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
0: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
7: தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. PropShell presents தமிழ்நாடு NRI Land Meetup. August 16th Sunday 9 AM to 9 PM IDS Building opposite to Burjaman Dubai-ல நடக்க இருக்கு. PropShell team-அ நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP and RERA approved plots பத்தி தெரிஞ்சுக்கலாம். Plus exclusive offers and spot booking benefits இருக்கு. For appointments call 056-415-4242. The best investment in earth is Earth. Plots nale PropShell தானே.
0: இந்தியா மற்றும் UAE ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன், ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட் னு வக வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
1: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th ஆகஸ்ட் ஈவினிங் 7:30 க்கு அபு ஷாக்ரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th to 31st ஆகஸ்ட் மார்னிங் 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 dirhams தான்.
0: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல், அபு ஷாக்ரா, ஷார்ஜா. கான்டாக்ட் 0654547.
8: அப்பாவோட அம்பாசிடர் ரேடியோல பாட்டு கேட்டு.
9: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
1: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 முதல் மாலை 6 வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட்
10: ஜுவல்லர்.
0: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். செரி ஆன் டாப்பா டைமண்ட் வேல்யூல 20% ஃபிளாட் ஆஃப், பிளஸ் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச்ல 100% வேல்யூஷன், மற்றும் டைமண்ட் பர்ச்சேஸ்ல எக்ஸ்சேஞ்ச்டு கோல்டு கூடவே கிராமுக்கு 15 திரஹம்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஷோரூம் டுடே. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில ஃபிளாக்ஷிப் ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
3: உனக்கு தெரியுமா, 360 திரஹம்ஸ் பே பண்ணா 425 திரஹம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
4: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 திரஹம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே, கூடவே மொத்தம் 425 திரஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
4: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Bright Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ் தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவன நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்கும் முன்னும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடி டிஜிபியாக பால நாகதேவியை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சைபர் கிரைம் ஏடிஜிபியாக அபின் தினேஷ் மோடக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பொருளாதார குற்றப்பிரிவு ஏடிஜிபியாக வித்யா ஜெயந்த் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை உளவு பிரிவு துணை ஆணையர் ராமமூர்த்தி கியூ பிரிவு சிஐடி எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: இன்று ரீல்ஸ்களின் சகாப்தம். சமூக வலைதள இன்ஃபுளுசர்கள் உங்களை எங்கோ ஈர்க்கின்றார்கள். ஆனால் இந்த தலைமுறையில் கூட ரயில் நிலையங்களில் என்ன எழுதியிருக்கின்றது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குறுக்கு வழி உங்களை முடக்கிவிடும் என்று அவர் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை இந்திய ஜனநாயகத்தின் ஒரு பாரம்பரிய சின்னமாக மாறும் என்று சுயசரிதை புத்தகத்தை வெளியிட்டு வைத்து அந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் உற்பத்தி செய்து இந்தியாவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு வரி விலக்கு உள்ளதாக தென்னிந்தியாவுக்கான இலங்கையின் துணை உயர்ஸ்தானிகர் கணேசநாதன் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கத்தை சந்திக்கும் போதெல்லாம் இந்தியா உதவுகின்றது. இந்தியாவில் இருந்து பல முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு செல்கின்றனர். அவர்களுக்கு நிலம், பத்தாண்டு வரி விலக்கு, இயந்திர தளபாட சலுகைகளை அளிக்கின்றோம். இந்தியாவில் இறக்குமதி வரி விதிப்பு 22% முதல் 40% வரியாக உள்ளது. அதே சமயம் இலங்கையில் பொருட்களை உற்பத்தி செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் அதற்கு வரி விலக்கு உள்ளது என்று அவர் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் புதிய இசை கட்டணம் அமல்படுத்தப்பட உள்ள நிலையில் நிறுவனங்கள் ஆண்டுக்கு 1500 திர்ஹாம்ஸ் முதல் 50,000 திர்ஹாம்ஸ் செலுத்த நேரிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2026 டிசம்பர் 1 முதல் வணிக நிறுவனங்கள் தங்கள் வளாகங்களில் காப்புரிமை பெற்ற இசையை ஒலிபரப்புவதற்காக ஆண்டுக்கு 1500 திர்ஹாம்ஸ் முதல் 50,000 திர்ஹாம்ஸ் வரை முழு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். கட்டணம் நிறுவனத்தின் வகை, அளவு மற்றும் இசை பயன்படுத்தப்படும் விதம் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். இதற்கமைய உணவகங்கள், கேஃபேக்கள் 1500 திர்ஹாம்ஸ் முதல் 1000, கடைகள் 1700 திர்ஹாம்ஸ் முதலும், பெரிய வணிக நிறுவனங்கள் மற்றும் குறிப்பிட்ட வகை இசை பயன்பாடுகளுக்கு 50,000 திர்ஹாம்ஸ் வரையிலும் கட்டணம் அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இசையை உருவாக்கிய கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள் மற்றும் பிற உரிமையாளர்களுக்கு அவர்களின் படைப்புகள் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் போது உரிய உரிம கட்டணம் கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த முன்னெடுப்பின் நோக்கமாகும். கொங்கோ ஜனநாயக குடியரசில் பரவி வரும் எபோலா தொற்று இதுவரை உலகில் ஏற்பட்ட மிக கொடிய எபோலா பாதிப்பையும் விட மோசமானதாக மாறக்கூடும் என்று உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் ஆதனம் கேப்ரியேசஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய வேகத்தில் நோய் பரவி வந்தால் அது 2014-2016 காலகட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய எபோலா பரவலை விட அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. டாவினில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலியா முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. அந்த அணி சற்று முன்னர் வரை 47 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 176 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஸ்டீவன் ஸ்மித் 60 ஓட்டங்களுடனும் நாதன் லியோன் ஓட்டமின்றியும் களத்தில் உள்ளனர். அணி சார்பில் ஸ்டீவன் ஸ்மித் அதிகபட்சமாக 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளார். டிராவிஸ் ஹெட் 22 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணித்தலைவர் பேட் கமின்ஸ் 9 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டம் இழக்க செய்யப்பட்டார். ட்ரேக் வெதரால் 23 ஓட்டங்களுடன் வெளியேறினார். பங்களாதேஷ் அணியின் பந்துவீச்சில் ஹசன் மஹமூத் 4 விக்கெட்டுகளையும், தஸ்கின் அகமது மற்றும் எபாதூத் ஹுசைன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்

0: 2000ல இருந்து ஸ்ருதி ஹாசன் அவங்க மெயினா பாடின பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. அண்ட் ஸ்ருதி ஹாசனுடைய ஏர்லி டேஸ்ல அவங்க பாடின ஒரு தமிழ் பாட்டு இது. சின்ன வயசுல அவங்க வந்து போற்றி பாடி பொன்னிய பாட்டு வழியாகவே அவங்க பிளேபேக் சிங்கரா ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாலும், அதுக்கப்புறமா சின்ன சின்ன குட்டி குட்டி சாங்ஸ் எல்லாம் வந்து அவங்க பாடிட்டு இருந்தாங்க. பட் ப்ராப்பரா ஃபுல் ஃபிளெஜ்ட் சாங்கா அவங்க பிளேபேக் சிங்கரா அறிமுகமானது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபுல்லா அவங்களுக்குன்னு போர்ஷன்ஸ் கிடைச்ச ஒரு பாட்டுனா அது வாரணமாயிரம்ல இருக்கிற அந்த அடியை கொள்ளுதே பாட்டு தான். அதுக்கு முன்னாடி ஹே ராம் படத்துல வந்து அந்த ராம் ராம் ஹே ஹே ராம் பாட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து அங்கங்க அந்த பேக்கிங் வோக்கல்ஸ் எல்லாம் அவங்க பாடியிருப்பாங்க. பட் நல்லா அவங்களுக்குன்னு தனியா ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு பாட்டு, தமிழ்ல பிளேபேக் சிங்கிங் கெரியர அவங்களுக்கு ஆரம்பிச்சு வச்சு கொடுத்த பாட்டு வந்து வாரணமாயிரம் படத்துல இருக்கிற இந்த பாட்டு அடியை கொள்ளுதே பாட்டு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். தங்கத்தின் விலை என்ன மாற்றம் இருக்கா?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: எவ்வளவு அப்படின்னா அதே தான், அதே ரேட்டு தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான், பெரிய வித்தியாசம் இன்னும் வரல. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 529 திரும்ஸ், 75 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 490 திரும்ஸ், 75 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களாமே நம்ம யூஏல. வாட் இஸ் திஸ்? நம்ம இருக்கிறது ஒரே நாடு தான், ஆனால் அது ஏதோ ஒரு வேற ஒரு நாடு மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை, மழை பெய்யக்கூடிய இடங்களுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து சம்மந்தமே இல்லை, கொஞ்சம் கூட அதோடைய யூனோ லைட்டான லேஸான இம்பாக்டாவது இந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. நேற்றுக்கு வந்து நிறைய இடங்களில் ஹெவி ரெயின் ஹிட் ஆகியிருக்கு. ஆரஞ்ச் அலர்ட் எல்லாம் வேற கொடுத்துருந்துருக்காங்க ஹஸார்டஸ் வெதர்க்காக, நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி. ஆமாம். ஸோ ரெசிடென்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, இந்த ஃப்ளட் ஆகக்கூடிய ஏரியாஸுக்கெல்லாம் போகாதீங்க, அப்புறம் வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டார்ம் சென்டரும் நம்ம பார்த்தோம்னா, அலையனுடைய நாகல் ரோட்ல கொட்டோ கொட்டு கொட்டி தீத்த மழையுடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அலையனுடைய பல பகுதிகளில் தான் நேத்திக்கு வந்து பலத்த காத்தோட மழையும் வந்து பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது. அண்ட் அபுதாபி போலீஸ் வந்து பயங்கர லைக் ஷார்ப்பா இருப்பாங்க இந்த மாதிரியான நேரங்கள்ல. அவங்களுடைய ஒஃபிஷியல் சேனல்ஸ் வழியாகவும் சரி, இந்த மாசா எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த SMS அலர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாகவும் சரி அவங்க தெரியப்படுத்துவாங்க இங்க எல்லாம் மழை பெய்யுது, போவாதீங்க, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்ட்டு. பல இடங்கள்ல வந்து இந்த வருஷம் பார்த்தோம்னா நிறைய மழை. அண்ட் ஒமான்ல எஸ்பெஷலி, ஒமான் நம்மளோட பார்டர்ல இருக்கிறதுனால, அலீனுக்கும் பார்டரா இருக்கிறதுனால அங்க அடிக்கக்கூடிய அந்த மழையுடைய இம்பாக்ட் அப்படியே இந்த பக்கம் நம்ம அலீன் சைடும் வருது. ஹாஜர் மவுண்டன்ஸ்ல பார்த்தா நிறைய ஃபிளாஷ் ஃப்ளடிங் எல்லாம் நடந்திருக்கு. அண்ட் ஹாஜர் மவுண்டன்ஸ் வந்து நம்ம யூஏயோடையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மவுண்டன் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால அதோடைய எஃபெக்ட் இந்த பக்கமும் தெரியுது. ஸோ அதுதான், அந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்காக விண்ணை தாண்டி வருவாயால இருந்து ஹசானா, அப்புறம் பாய்ஸ்ல இருந்து பால் போலி 16 இந்த பாட்டெல்லாம் ப்ளே பண்ண போறேன். பிளஸ் விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாசஸ் வேணுமா தரேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. என்ன க்வெஸ்டன் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். சரியா, ஸ்டே டியூன்ட்.
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
2: பேர் என்ன தம்பி?
1: புரட்சி தளபதி.
3: சாரி சார்,
1: படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
3: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
1: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் குடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் குடுக்க சொல்லு.
2: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
4: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
1: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
4: நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபானா?
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். August 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
8: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
9: JM brand AC da,
8: JM brand AC da.
10: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மெர்சல் மார்னிங் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நேத்துக்கு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு நிமிஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நானும் ஒரு ஸ்கேம் அட்டெம்ப்ஸ் வந்து நடக்குது. நம்மளை வந்து யூனோ ஸ்கேம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேமர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. அதையொட்டி இன்னொரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. ஸ்கேமர்ஸ் அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ஃப்ராட்லண்ட் வேஸை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம், எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றலாம்னு ஒரு பக்கம் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, இன்னொரு பக்கம் நம்ம தான் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு அபுதாபி போலீஸ் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அபுதாபி போலீஸுங்கிறத அபுதாபி கஸ்டம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இதுக்கான வார்னிங் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, ஆபீஷியல் கஸ்டம்ஸ் ஹோல்ட் நோட்டீஸ், கஸ்டம்ஸ் டாரிஃப் கிளாசிஃபிகேஷன் ரிக்வயர்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆன்லைன்ல மெசேஜ் எல்லாம் வருது. ஸோ அபுதாபி கஸ்டம்ஸ் பேரை வச்சுக்கிட்டு உங்களை யாராவது ஏமாத்த ட்ரை பண்ணாங்கன்னா பிளீஸ் டு நாட் பிலீவ் தட் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரெலவெண்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா 800-555 நம்பரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அபுதாபி கஸ்டம்ஸ் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இம்பர்சனேட் பண்ணுவாங்க, அண்ட் நமக்கு யாருக்கு அனுப்புறாங்களோ அவங்க கிட்ட வந்து சஸ்பிஷியஸான லிங்க்ஸை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு, பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து மெசேஜஸ் எல்லாம் வந்து அனுப்புவாங்க. அண்ட் இந்த மெசேஜ் வந்து இட் இஸ் சோ சோ ஹார்ம்ஃபுல், தயவு செஞ்சு யாரும் கிளிக் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஜென்ரலி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு, அண்ட் தென் யூனோ இண்டிவிஜுவல்ஸ், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வருது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அஃப்கோர்ஸ் நமக்கும் கஸ்டம்ஸ்க்கும் என்ன சம்மந்தம், நம்ம அந்த கிளிக் பண்ணோன்ட்டு கரெக்டாக இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா பல பேர் வந்து இதுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. ஒரு 1000 பேருக்கு அனுப்புறாங்கன்னா அதுல ஒரு 10 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணா கூட அவங்களுக்கு வந்து லாபம் தானே. ஸோ வாட் எவர் இட் இஸ் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு போயிட்டே இருக்கும். அதனால பப்ளிக் ஆகிய நாம தான் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அனானிமஸ் ஆன சஸ்பிஷியஸ் ஆன லிங்க் வந்து கிளிக் பண்ணாதீங்க. உங்க பர்சனல் டேட்டா ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காதீங்க. அண்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு பேமெண்ட் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அந்த மெசேஜோடைய சோர்ஸை வெரிஃபை பண்ணுங்க. அண்ட் சஸ்பிஷியஸா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு உடனடியாக அதை டிலீட் பண்ணி

0: ஏன்னா எந்த ஒரு அத்தாரிட்டியும் நீங்களே ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கீங்க இல்லை உங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஏதோ பேசணும் சம்திங் அலாமிங்காக இருக்குன்னா யாருமே இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்க மாட்டாங்க அண்ட் தே வில் டைரக்ட்லி காண்டாக்ட் யூ. ஸோ ப்ளீஸ் டூ நாட் டூ தேட் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு பக்கம் வந்து அயராது ஒழிச்சுட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய போலீஸ் ஃபோர்ஸஸ் எல்லாம். ஏன்னா நம்ம துபாயில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 103 ஃப்ராட்லண்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை வந்து செகண்ட் குவார்டர் ஆஃப் 2026 அவங்க வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பக்கம் ஷட் டவுன் பண்ண பண்ண இன்னொரு பக்கம் வந்து புதுசாக வந்து இந்த மழை பெஞ்சா புல்லு முளைக்கவே அந்த மாதிரி ஒரு ஒரு பக்கமும் வந்து அவ்வளோ ஸ்கேமர்ஸ் வந்து உழைச்சிட்டே இருக்காங்க. அண்ட் நம்ம ஏமாந்துட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால ஏமாறாமல் இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ ப்ளீஸ் டு நாட் கிளிக் இந்த மாதிரி சஸ்பிஷியஸ் லிங்க்ஸ் எதையும். டேக் கேர்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
2: நிக்கனா 91 போடு.
3: எது?
1: 90s not out. Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama. நம்மால ஒரு உயிரை காப்பாத்த முடியும்ன்றது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நீங்களும் ரத்த தானம் செய்யலாம்.
1: FOI Events LLC Dubai supported by Consulate General of India Dubai. August 16th 8 AM to 1 PM DHA headquarters Al Jadab Dubai la blood donation camp organize பண்றாங்க.
0: நீங்களும் blood donate பண்ண இது ஒரு பெஸ்ட் சான்ஸ். For registration visit foievents.llc.com/registration or contact 0529622187 or 0563873299.
1: ரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம்.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
1: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, matrum diamond purchase la exchanged gold koodave gram ku 15 dirhams varaikum extra vum kadaikum.
1: Visit your nearest Tanishq showroom today. Ippo Hamdan Street Abu Dhabi la flagship store open panirukanga.
3: Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanigal ungalku iruka, appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
4: The Marisol Morning with Kirtana. Kirtana. Chillax song of the hour.
5: Brought to you by
6: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு கிரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: 97 நிறுவனங்களுடன் வர்த்தக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகின. தமிழக வெற்றிக் கழக அரசு பதவியேற்ற 100 நாட்களில் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1,00,000 கோடி தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சென்னையில் இன்று வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் 97 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகின. இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு 67,452 கோடி ரூபாய் தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளன. 106,998 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த 3 மாதங்களில் போடப்பட்ட தொழில் முதலீடுகளையும் சேர்த்து தாவைக்க அரசு பதவியேற்ற 100 நாட்களில் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சா
1: இந்திய செய்திகள்.
2: மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவை அடுத்து மக்களவை திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சபை நடவடிக்கை நிறைவடைவதாக சபாநாயகர் அறிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார். எதிர்க்கட்சிகளின் வலியுறுத்தலின் பேரில் அமித்ஷா இன்று பதிலளிக்க தயார் என்று நேற்று தெரிவித்திருந்தார். இன்று அவர் மக்களவைக்கு வருகை தந்த நிலையில் காரசார விவாதம் நடைபெறும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் சபை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் நாளில் இருந்தே எதிர்க்கட்சிகளின் முழக்கத்தால் அவை அலுவல்கள் முடங்கின.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 68 உயர்வடைந்துள்ளது. 91,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52.98% அதாவது 48,244 நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே இனம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட ரீதியாக அதிக பாதிப்பு கம்பஹா மாவட்டத்துக்கு ஏற்பட்டுள்ளதோடு அங்கு 19,406 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 18,101 நோயாளர்களும் கண்டி மாவட்டத்தில் 6,491 நோயாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு நிறுவனங்கள் ஷார்ஜாவில் தங்களது கிளை அலுவல்களை தொடங்குவதற்கு உதவும் வகையில் ஷார்ஜா பொருளாதார மேம்பாட்டுத்துறை புதிய அலுவலக வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய முயற்சியின் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஷார்ஜாவில் எளிதாக அலுவலகங்களை அமைத்து தங்களது வணிக நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான வசதிகள் வழங்கப்படுகின்றன. நிறுவனங்களுக்கு தேவையான அரசு நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றுவதற்கும் இந்த முயற்சி உதவும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: கருங்கடல் பகுதியில் உள்ள ரஷ்யாவின் முக்கிய துறைமுக நகரமான நோவோரோசிஸ்க் மீது யுக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் முக்கிய கடற்படை தளம் மற்றும் துறைமுக உட்கட்டமைப்புகள் சேதமடைந்ததாக யுக்ரைன் ஜனாதிபதி வாலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இந்த தாக்குதலில் 8 வயது குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 24 பேர் காயமடைந்ததாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: கனேடிய ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இகா ஸ்வியாடெக் மற்றும் எலினா ரைபகினா ஆகியோர் தேர்வாகியுள்ளனர். இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் எலினா ஸ்விட்டோலினாவை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் வழுத்திய இகா ஸ்வியாடெக் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கோகோ கவுஃபை வழுத்திய எலினா ரைபகினா அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இதேவேளை ஆடவர் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் பென் ஷெல்டன் 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் லர்னர் டீனை வீழ்த்தினார். நாளை நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் பென் ஷெல்டன் பிராண்டன் நகஷிமா உடன் பலப்பரீட்சை நடத்தவுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Ally since 1982 Weather update brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
2: அமீரகத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி ராசல்கைமா மற்றும் அஜுமானில் 39 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
4: அர்த்தமாயிருந்தா ராஜா
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த்
5: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஹலோ எவ்ரிபாடி திஸ் இஸ் டிஎஸ்பி

டிஎஸ்பி அவர் பாடின பாட்டு, அவர் இசையமைச்சு பாடின பாட்டு வேங்கை படத்துல இருந்து நம்ம கேட்டு முடிச்சாச்சு. சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் அவங்க அவங்களுடைய வாய்ஸ் டோன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு தெரியல. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அப்படிதான் இருக்கு. இப்போ பாட்டு பாடக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் மேபி அவங்க யூனோ சிங்கராக அறிமுகமாகாமல் இசையமைப்பாளராக அறிமுகமாகி அதுக்கப்புறமா அவங்க லேட்ரான் பாட ஆரம்பிச்சதுனால அவங்களுடைய குரல் வந்து தனியாக தெரியுதா என்னன்னு தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ தான் நான் யோசிச்சிருந்தேன். நம்ம ரேமான் சார்லேருந்து நம்ம ஆரம்பித்தோன்னா, ரேமான் சார் விடுங்க, நம்ம ராஜா சார்லேருந்து பார்த்தோம்னாலே அவர் அவங்களுடைய குரலுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது இல்லை. நம்ம இசைஞான இளையராஜா அவருடைய குரல் வந்து லேசான ஒரு கரகரப்பு கலந்த ஒரு குரல், ஆனால் ரொம்ப நல்ல ஒரு குரல். இமோஷன்ஸை வந்து அவ்வளோ அழகாக நமக்கு கன்வே பண்ணக்கூடிய ஒரு குரல். அதே மாதிரி தான் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான், அவருடைய அந்த ஹை போகக்கூடிய அந்த ஹை ஆக்டேவ் ரேஞ்ச் எல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அவரோட குரலும் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு குரலாக இருக்கும். நம்ம யுவன் சங்கர் ராஜா, அதுக்கப்புறம் டி இமான், இப்போ நம்ம டிஎஸ்பி ஷான் ரால்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருடைய குரலுக்கும் வந்து ஒரு ஒரு தனித்துவம், ஒரு தனித்தன்மை இருக்கும். அது என்னன்னு தெரியல. இப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சிங்கர்ஸாக இருக்கும்பொழுது அவங்களுடைய குரல் வந்து வேற மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் கிடையாது, நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. இவங்க பாடினது அப்படிங்கறத வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எனிவே அப்படி ஒரு கண்டுபிடிப்பு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாசஸ் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். அதோடைய கேள்வியோடு நான் எப்போ வேணாலும் வருவேன் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். இப்போது யூடியூப்லலாம் நம்ம பார்த்தோம்னாலே விஸ்வநாதன் சன்ஸ் டீமோட இன்டர்வியூ தான் வந்து நிறைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நம்ம சூர்யாவை இப்படி ஒரு நல்ல ஒரு பிரீஸியான ஒரு ஃபேமிலி ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் என்ன மாதிரி என்னெல்லாமோ படம்லாம் அவர் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ லாஸ்ட்டாக வெளியான கருப்பு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாலும் கூட பயங்கர ஆக்ஷன் கலந்த கமர்ஷியலான ஒரு படம் அது. அப்புறம் நடுவில் கங்குவான ஒரு படம் பண்ணார். ஸோ இப்படி வித்தியாச வித்தியாசமான படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் வி ரியலி மிஸ்ட் தட் ஓஜி சூர்யா. இல்லை எந்த சூர்யாவை பார்த்து நம்ம எல்லாரும் சூர்யா அப்படின்னு அப்படியே ஹார்ட்ல கை வச்சுட்டு ஃபீல் பண்ணுவோம், அந்த சூர்யாவை வந்து மிஸ் பண்ணுவோம். பட் ஐ திங்க் இந்த படம் வந்து அதுக்கு ஈடு கட்டிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்கு படத்தோடைய ட்ரெய்லர். அண்ட் பக்கத்தில் வந்து மமிதா பைஜு, ஐயோ சச்ச ஸ்வீட் ஹார்ட் ஷீஸ், அவ்வளோ அழகா இருந்தாங்க ஆன் ஸ்கிரீன். அண்ட் இன்டர்வியூல பார்க்கும்பொழுதும் அதே மாதிரி தான். அண்ட் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம ஆக்ட்ரஸ் ராதிகா அவர்கள், அப்பா பா பா பா, அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா யூஸ்வலி ஒரு ஒரு சர்டன் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து ஐ திங்க் ஷீஸ் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த வந்து கலகலகலான்னு வச்சுக்குவாங்க. ஆன் ஸ்க்ரீனில் வந்து அவங்க ப்ளே பண்ணக்கூடிய ரோல்ஸ் ஆகட்டும், ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்க ஆகட்டும், அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த அவங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த ப்ரெசன்ஸை வந்து உணர வச்சுட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இப்படி ஒரு பவர் பேக்டான டீம் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். அண்ட் இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் உங்களுக்கு வேணுமா? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு ரைட் ஆன்சரை சொல்லுவீங்களாம். அதுக்கு முன்னாடி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஃபார்ஸ் ஃபிலிம் தான் இந்த படத்தை நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. வெங்கி அட்லூரி அவருடைய இயக்கத்தில் வெளியாகக்கூடிய ஒரு திரைப்படம் இது. இந்த படத்தில் மமிதா பைஜோட கேரக்டர் நேம் என்னங்க? அவ்வளோதாங்க, சிம்பிள் க்வெஸ்டன். இதுக்கான பதிலை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக கிளம்புறதுக்கு முன்னாடி ரைட் ஆன்சர் சொல்கிறவங்க வந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு கப்பல் பாஸ் நான் கொடுக்க போகிறேன் நம்ம தமிழ் ஃபிலிமோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்க்ரீனிங் ஆஃப் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த கேள்விக்கு 0502528940 நம்பருக்கு பதிலை மட்டும் அனுப்பி வைங்க. இந்த படத்தில் மமிதா பைஜுவோட கேரக்டர் நேம் என்ன? அவ்வளோதான். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறது. அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddie.
2: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
1: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் லியே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.
5: செழித்தையும் தமிழி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஈஸியான கேள்விதான் இல்ல. விஸ்வநாதன் சன்ஸ் படத்துல மமிதா பைஜுவோட கேரக்டர் நேம் என்ன? இதுக்கான பதில் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் ஆகும் பட்சத்துல விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட கபில் பாஸ் வின் பண்ணலாம். நம்ம ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்கான கபில் பாஸ் அப்படின்னு சொல்லி கேள்வி நான் கேட்டிருந்தேன். ஸோ அனுப்புங்க ஆன்சர்லாம். நீங்க என்ன எனக்கு அனுப்பலன்னா 0502528940 நம்மளோட நம்பருக்கு அனுப்புங்க ஆன்சர்ஸ். ஓகே.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது முந்தா நேத்துக்கு வெளியான ஒரு அப்டேட் இது. இந்த அப்டேட் வந்ததுல இருந்து பயங்கர பரபரப்பா எல்லாரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இசை மியூசிக் இல்லையா, மியூசிக் டிபெண்டா இங்க யூஏல நிறைய பிசினஸஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. அவர் அந்த பிசினஸ வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக, அவங்களுக்கு பிசினஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக இசையை வந்து நிறைய பிசினஸஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ ஆகட்டும், ஒரு எனி ரேடியோ ஸ்டேஷன் ஆகட்டும், இசை அப்படிங்கிறது மியூசிக்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் இக்கானமி அண்ட் டூரிசம் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. இங்கே நம்ம அமீரகத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ் கேஃபேஸ் ஒரு எனி பிஸ்னஸ் மியூசிக்கை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கமர்ஷியலி நம்ம பயன்படுத்துகிறோன்னா அதுக்கு இனிமேல் டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சு, அதாவது இந்த வருஷம் டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சு வருஷா வருஷம் ஒரு ஃபீ ஒன்று பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு, நியூ மியூசிக் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஏயில் பிஸ்னஸஸ்க்கெல்லாம் வந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதோடைய மினிமம் அப்படின்னு பார்த்தோன்னா வருஷத்துக்கு 1500 திரம்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 50,000 திரம்ஸ் பர் இயர் வரைக்கும் பே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கேஃபேஸ் வந்து

0: கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேட்டகரிக்கான சீலிங் நம்ம பார்த்தோன்னா மேக்ஸ் மேக்ஸ் வந்து 8000 திரம்ஸ் பர் இயர் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இதே ஷாப்ஸ் அண்ட் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து அக்கார்டிங் டு த ஃப்ளோர் ஏரியா வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்களா. பாருங்க, நம்ம வந்து சும்மா கடைக்கெல்லாம் ஷாப்பிங் எல்லாம் பண்ண போகும்போது பின்னாடி பாட்டு பாட்டு ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்குமே வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப் டு 300 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வந்து 1700 திரம்ஸ் ஆனுவலி பே பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுக்கு மேக்ஸிமம் அவங்க கேப் பண்ணியிருக்கிற அந்த லைசன்சிங் ஃபீ என்னன்னு பார்த்தா 20,000 திரும்ஸ் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. இதே வந்து லார்ஜ் ஷாப்பிங் மால்ஸ் வந்து செப்பரேட் கேட்டகரியில் வருதான், அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 50,000 திரும்ஸ் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபிட்னஸ் சென்டர்ஸ்க்கு வந்து மேக்ஸ் மேக்ஸ் 6,000 திரும்ஸ் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு ஒரு பிஸ்னஸுக்கும் வந்து அவங்களுடைய அந்த சைஸை பொறுத்து அந்த கேட்டகரியை பொறுத்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ரேடியோ ஸ்டேஷன்ஸ்னு பார்க்கும்பொழுது பிட்வீன் 1-3% ஆஃப் ஆனுவல் இன்கம் டிபெண்டிங் ஆன் வெதர் தி கேரி ஜென்ரல் ஆர் ப்ரிடாமினெட்லி மியூசிக் கான்டென்ட். இதே வந்து டெலிவிஷன் சேனல்ஸ்னு பார்த்தா 0.25%லேருந்து 1% வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இன்ஃபேக்ட் இந்த இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூட வந்து பே பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இசையை வந்து நம்ம தனியாக கார்ல நம்ம வீட்டுக்குள்ள கேட்கறத தாண்டி வெளியில பப்ளிக்குன்னு பிளே பண்ணும்பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருந்தாலும் சரி ஒரு மினிமம் ஃபீ ஆக 1500 திரம்ஸ் வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நம்மால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்ன்றது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நீங்களும் ரத்த தானம் செய்யலாம்.
1: FOI Events LLC Dubai supported by Consulate General of India Dubai. August 16th 8 AM to 1 PM DHA headquarters Al Jaddah Dubai ல blood donation camp organize பண்றாங்க.
0: நீங்களும் blood donate பண்ண இது ஒரு best chance. For registration visit foieventsllc.com/registration or contact 0529622187 or 0563873299.
1: ரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம்.
2: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
3: பேர் என்ன தம்பி?
2: புரட்சி தளபதி.
4: நீங்களே
2: தெரிஞ்சுக்கோங்க.
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
0: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
0: அப்போ இது எப்படி இருக்கு?
6: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
0: நான் வாங்கல, அண்ணத்தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
6: அண்ணத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase-க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift-ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
0: அண்ணத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவ Sul Group of Companies.
7: Traffic update.
0: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
8: 311ல் அல்துவார் 4ல் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஆமாம், அதனால் லேசான ஒரு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் அங்கே மட்டும் பார்க்க முடியுது. பட் அதை தாண்டி தி என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் 311ல் அந்த ஜாகியாலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். பட் அலாமிங்காக வேறு எதுவும் கிடையாது, அது ஒன்றா. அப்புறம் E11லேயும் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் பார்க்க முடியுது. அண்ட் தென் இந்த பக்கம் நம்ம D93 பார்த்தோன்னா, இது உஹேதா ஸ்ட்ரீட், யா அல் உஹேதா ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. மம்சார் சைடில் டுவர்ட்ஸ் அங்கே ஒரு ரவுண்ட் அபவுட் ஒன்று இருக்குது, அதை நோக்கி போகக்கூடிய அந்த டைரெக்ஷனில் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அதை தவிர்த்து இப்போ இந்த நேரத்தில் எந்த ரோட்ஸ்லாம் நம்ம டிராஃபிக் எதிர்பார்ப்போமோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் டிராஃபிக் இருக்குது. மற்றபடி நத்திங் அலாமிங், டிரைவ் சேஃப்.
7: Traffic update.
0: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
7: You are with Kirtana on Mercil Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இயக்கத்துல சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா, சரத்குமார், யோகி பாபு இவங்க எல்லாம் நடிக்கக்கூடிய படம் இது. அந்த படத்தை நமக்காக வழங்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கப்பல் பாசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். சிம்பிளான கேள்வி தான் கேட்டிருந்தேன். மமிதா பைஜோட கேரக்டர் நேம் என்ன இந்த படத்தில் அப்படின்ட்டு ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேடி இஸ் த ரைட் ஆன்சர். சூர்யா வந்து சஞ்சய் விஸ்வநாத் அப்படிங்கிற அந்த ரோல் பிளே பண்ணுறாரு, இவங்க வந்து மேடி அப்படிங்கிற ரோல் பிளே பண்ணுறாங்க. ஸோ மேடி இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் வந்து நினச்சபடியே கரெக்டான பதிலை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்படி ரைட் ஆன்சர்ஸ் சொல்லி கப்பல் பாஸ் வின் பண்ணக்கூடியவங்க யார் யார் அப்படின்னா அசார், அதுக்கப்புறம் மணிகண்டன், அண்ட் தென் விஸ்வா. அடடே, உங்கள் பேரும் விஸ்வா, படம் பேரும் விஸ்வநாதா. ஓகே, ஸோ அசார், மணிகண்டன் அண்ட் விஸ்வா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு நம்ம டீம் கிட்டிருந்து ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும் அப்படின்ட்டு. அதனால் மறக்காமல் வந்துருங்க, சொல்கிற இடத்துக்கு சொல்கிற நேரத்துக்கு. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன பாட்டு வேணும் மனஸ்தோட்டமேட்டில், 800-8940 ரைட் நவ் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க, உங்களுக்காக நான் தருவேன். சரியா? ஹலோ, ஓகே, அடுத்து யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். அடடடா, வாட் இஸ் ஹேப்பனிங்? 800-8940, வாட் இஸ் திஸ்? ஓகே, லெட்ஸ் see. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஹாய், யார் பேசுறீங்க? குட் மார்னிங்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ரேடியோ வாலியம் மட்டும் கம்மி பண்றீங்களா ப்ளீஸ்?
1: நீங்க
0: சரியா?
1: Thank you.
0: Okay, bye Deepan. Yeah. That's actually quite true. தெரியுமா, ரேடியோவில் நம்ம கேட்டு பாட்டு பிளே பண்ணுறது அது ஒரு ரகம். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு பிடிச்ச பாட்டு சடனாக நமக்காக வரும், தெரியுமா? அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் தான் வந்து ஐ திங்க் இட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அபவுட் ரேடியோ. அண்ட் அதை தான் வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. எனிவே, தட்ஸ் ஆல். நானும் கிளம்புறேன். நம்ம தீபன் கேட்ட பாட்டு சம்திங் சம்திங் பாட்டு கொடுத்துட்டு மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப் இருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுங்க. எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்தாலும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு போன் இருந்ததுன்னா போதும், 89.4 தமிழ் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி ஜாலியா நம்ம பாட்டு ஷோஸ் எல்லாம் கேட்கலாம். சரியா? மது இஸ் ரெடி, அடுத்துதான் மசாலா கேஃபேக்கு வந்துருவாரு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நாளை காலையில 7 மணிக்கு மறுபடியும் பேசுவோம். மெர்சல் மார்னிங்ல, டாடா, பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: 2036 $1.5 trillion பொருளாதாரம் என்ற இலக்கை முதலமைச்சர் நிர்ணயம் செய்துள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். வேலைக்காக யாரும் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதை இலக்கு என்று அவர் கூறினார். மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது தமிழகம் முதலீட்டுக்கான நம்பகமான மாநிலமாக முதலிடத்தில் உள்ளது. 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகியுள்ளன. ஒரு நாளைக்கு 1000 கோடி என்ற அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 100,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட கோரி கர்நாடகாவில் பந்த் நடப்பதால் தமிழ்நாட்டில் இருந்து அரசு பேருந்துகள் செல்லவில்லை. சத்தியமங்கலத்தில் இருந்து கர்நாடகா செல்ல வேண்டிய அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கர்நாடகத்தில் இருந்து சத்தியமங்கலம் வழியாக கோவை செல்லும் அம்மாநில அரசு பேருந்துகளும் இன்று தமிழ்நாடு வரவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
1: காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டம் திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இதன்படி பந்த் வாபஸ் பெறப்படுவதாக அம்மாநில முதல் மந்திரி டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளின் கோரிக்கைகளை பரிசீலித்து அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே தமிழ்நாட்டிற்கு நீர் தரக்கூடாது என வாட்டாள் நாகராஜ் தலைமையில் பல்வேறு கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
1: பாராளுமன்றத்தின் முன்னாள் பிரதி செயலாளர் நாயகம் சமைந்த குலரத்ன இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகிறார். சபாநாயகரினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் வாகனங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ இல்லங்களை தவறாக பயன்படுத்தியவை தொடர்பான முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற முன்னாள் பிரதி செயலாளர் நாயகம் சமைந்த குலரத்ன உள்ளிட்ட தரப்பினரால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் அங்கு வருகை தந்துள்ளார்.
2: அமீரக செய்திகள்.
1: எத்திஹாத் ரயிலின் பயணிகள் சேவை தொடங்கியுள்ள நிலையில் ஃபுஜைராவின் ரியல் எஸ்டேட் சந்தையில் புதிய வளர்ச்சி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமீரகத்தின் மற்ற பகுதிகளுடன் ஃபுஜைராவை ரயில் சேவை மூலம் இணைப்பது குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்களுக்கான தேவையை அதிகரிக்கக்கூடும் என்று ரியல் எஸ்டேட் துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மேம்பட்ட போக்குவரத்து வசதியால் இதுவரை வார இறுதி சுற்றுலா தலமாக பார்க்கப்பட்ட ஃபுஜைரா இனி வசிக்கவும் வேலை செய்யவும் முதலீடு செய்யவும் ஏற்ற இடமாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் மனித உரிமைகள் குறித்து பேசுவதற்கான தங்களது தார்மீக அதிகாரத்தை இழந்துவிட்டதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி விமர்சித்துள்ளார். மேற்குலக நாடுகள் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டம் குறித்து ஈரானுக்கு அறிவுரை கூறுவதற்கு முன் இஸ்ரேலுக்கான தங்களது ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: செல்சி கால்பந்து கழகத்தின் அர்ஜென்டினா மிட்ஃபீல்டர் என்சோ பெர்னாண்டஸை வாங்க விரும்பும் கிளப்கள் குறைந்தது 120 million டாலர் மதிப்பிலான சலுகையை வெள்ளிக்கிழமைக்குள் வழங்க வேண்டும் என செல்சி காலக்கெடு நிர்ணயித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 25 வயதான பெர்னாண்டஸ் ரியல் மேட்ரிட் அணிக்குச் செல்லும் வாய்ப்பு குறித்து பேசியிருந்தார். தற்போது மான்செஸ்டர் சிட்டி பெர்னாண்டஸை அணியில் சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக முன்னாள் செல்சி பயிற்சியாளர் என்சோ மார்கேசா தற்போது சிட்டி அணியின் மேலாளராக இருப்பதால் இந்த மாற்றம் குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: நாட்டின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைனில் 42 டிகிரி செல்சியஸிலும் துபாயிலும் 42 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 45 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் இன்று மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: சேக்சைட் ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேக்ஸ் மெட்ரோ கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு புது பிரிட்ஜு வந்துச்சு. அந்த பிரிட்ஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேட் சென்டர் ரவுண்ட் போட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு இந்த பிரிட்ஜ் மேலே வரதுனால இந்த பர்துபாய் கராமா ரெசிடென்ஸ்க்குலாம் பயங்கர ஒரு வரப்பிரசாதமாக அந்த பிரிட்ஜ் இருந்துச்சு இல்லையா. அந்த வகையில் அடுத்ததா
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: DWTC-ல வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் ஒரு புது பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் 10 நிமிஷத்துலேருந்து டிராவல் டைம் 2 நிமிஷமாக கன்வெர்ட் ஆக போகிறது. ஆர்டிஏ தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ 10 நிமிஷம் இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா இருக்கும், இப்போ ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்லேருந்து, அதாவது 1 சென்ட்ரல்லேருந்து டுவர்ட்ஸ் அல் முஸ்தக்பால் அண்ட் ஜபீல் பேலஸ் இன்டர்செக்ஷனுக்கு போகிற வழியில் இந்த பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டிருக்கு. அதனால் இந்த பக்கம் போகக்கூடிய ஆட்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 633 மில்லியன் திர்ஹம்ஸில் அல் முஸ்தக்பால் ஸ்ட்ரீட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கீழே இந்த பிரிட்ஜும் வருகிறது. பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, அந்த பக்கம் போகிறவங்களுக்கு சக்கு சக்கு சக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: கோல்டுக்கு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதே வேலையாக போச்சு. நேற்று டேட்டா ஒன்று வரும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த சிபிஐ டேட்டா வந்து நியூட்ரலாக வந்த காரணத்தினால கோல்டு வந்து மேலேயும் போல கீழே வரல, ஒரு மாதிரி அப்படியே இங்கேயும் அங்கேயுமா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: Brought to you by Aingold Wallet-ல நீங்க as low as 1 dirham-ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 529.75 திரஹம்ஸா இருக்கு. 22 கேரட் தங்கம் 490.75 இருக்கு. 21 கேரட் தங்கம் 470.50 இருக்கு. 18 கேரட் தங்கம் 403.25 திரஹம்ஸா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by 32 years of legacy in gold wallet.
0: RJ மது பேசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியோட பேர் பசால கேஃபே. அனைவரும் வருக அனுமதி இலவசம். அடுத்த 3 மணி நேரத்துக்கு நிறைய பேசுவோம். ஓகேவா?
1: Back to back. 2 பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
1: பேர் என்ன தம்பி?
0: புரட்சி தளபதி. சாரி சார், படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
2: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
0: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் குடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் குடுக்க சொல்லு.
1: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
3: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
0: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
3: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
4: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். August 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
6: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
7: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
6: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
7: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
8: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
0: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: போயிட்டியா?
0: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
10: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
11: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
12: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: இல்லையே. வெல்கம் பேக்ல ஆர்த்தி முத்து பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழகம்ல ஊர்ல வந்து பல்வேறு இடங்கள்ல மழையெல்லாம் பெய்தாமா ஆகும்னா ஃபோன் பண்ணி வெறுப்பேத்தி விட்டுறாங்க. ஓ அங்கே மழை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா இருக்கடாடே, ஆல்ரெடி நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாதத்தை கணக்கெடுப்பே சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை இன்னைக்கு வேற ஃபோன் பண்ணி வெறுப்பேத்திரிக்கலாங்கிற மாதிரி ஒரே வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம பார்க்காத வெயிலாக நம்ம பார்க்காத மழையாங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அகஸ்டமாயிரம்னு வச்சிங்களேன். அது ஒரு பக்கம் இருக்க, இப்ப டிராபிக் எங்க இருக்குன்னு அப்படியே சொல்லி ஃபர்தரா நம்ம பேச கண்டினியூ பண்ணுவோம்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: Okay, so Jafliya Max, yeah, Max Metro இல்ல D73ல கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. ஜாஃப்லியால் நீங்கள் ட்ரேட் சென்டர் ரவுண்ட் அபவுட்லேருந்து அப்படியே அல்தியாஃபா ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா டுவச்சத்துவா அங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அதே மாதிரி D93ல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நீங்கள் வந்து D93 அல்வுஹேதா ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதாவது எங்கன்னா கரெக்டாக நீங்கள் அப்படியே D92ல ஜாயின் பண்ணுவீங்க தெரியுமா. ஜாயின் பண்ணி அப்படியே அந்த லாஸ்ட்டில் கரெக்டாக அந்த அல்மம் சார் சைடு நான் சொல்கிறேன். நான் அங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அதே மாதிரி E11 டுவர்ட்ஸ் துபாய் கொஞ்சம் ஸ்லோ, E311 டுவர்ட்ஸ் துபாய் நல்லாவே ஸ்லோ. மலையா ஸ்ட்ரீட் சஃபாரி மால், அல்ஜாகியா சிட்டி சென்டர் இந்த சைடில் வந்து நல்லாவே ஸ்லோவாக இருக்குது. E311 டுவர்ட்ஸ் துபாய் அண்ட் ஆல் மலையா ஸ்ட்ரீட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அங்கேயுமே வந்து ஸ்லோவாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: நம்ம வாழ்க்கையில வந்து சில உதவிகள் சில பேர் செய்வாங்கல்ல, அந்த உதவியை நீங்க செய்யாம இருந்திருக்கலாம். இப்படி ஒரு உதவியை செய்யறதுக்கு அப்படிங்கிறது எவ்வளவு ஹார்ஷான ஒரு டேம். ஏங்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உதவி செய்யறாரு அவரே நீங்க இப்படி சொல்லுவீங்களா? அதாவது உங்களுக்கு 5 ரூபா கொடுத்தாங்கன்னா என்ன இது 5 ரூபா தர 50 ரூபா கொடுன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. ஆனா இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இதுக்கப்புறமா இந்த தாட் உங்களுக்கு கரெக்ட்ன்றது தோணுதா இல்லையன்றது நீங்களே பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு இடங்க அந்த இடத்துல வந்து அன்னைக்கு ஒரு அரசியல் தலைவி சிறையிலிருந்து வராங்க, வந்துட்டு அவங்க காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ அப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சரியா. காரில் அவங்க வரும்போது ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய அவங்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து பூக்களை வந்து ரோட்டில் வீசி அவங்கள வந்து வரவேற்றாங்க. இது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது நான் அப்போ வேலூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு ஃபேமஸ் டீ கடை இருக்கும், அந்த கடை பேரே ஃபேமஸ் தான். ஸோ நல்லாயிருக்கும் அந்த கடையில், செம்மையாக இருக்கும் டீலாம். ஸோ நான் அப்படியே டீயை குடிச்சிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன். சாம்பார் சாதம் பிரியாணிலாம் போட்டு அன்னதானம் வைக்கிறாங்க, பயங்கர கிராண்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கும்போது அந்த டீ கடையில் ஒருத்தர் போகிறாரு, அந்த பிரியாணி வாங்குறாரு. பிரியாணி வாங்கிட்டு அவங்க பார்சல்லாம் தரமாட்டாங்களா, ஆப்வியஸாக நீங்கள் இங்கே தான் சாப்பிட்ணும் அன்னதானம்ன்றதால. ஸோ அவர் வந்து பார்சலுக்கு எதாவது கவர் வேணுமே, சரி டீ கடை இருக்குது பக்கத்தில் போகலாம், ஃபேமஸ் டீ கடையில். அது பக்கத்தில் இன்னொரு சின்ன டீ கடை இருந்துச்சு, அது பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த குட்டி டீ கடையில் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ரெண்டு டீ கடை. அந்த டீ கடையில் போயிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து இந்த பிரியாணி பார்சல் பண்ணோடனே ஒரு கவர் இருந்தால் கொடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் கவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். கவர் இல்லைங்கிறது ஓகே, பட் இருங்க தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். இவருக்கு ஒரே சந்தோஷம், தேடி பார்க்குறாரு போல கவரை எடுத்து கொடுத்துருவாருன்னு பார்த்தா குப்பைத்தொட்டிக்குள்ளேருந்து ஒரு கவர் எடுத்து அதோடைய உதறி அப்படி போட்டு கொடுத்துட்டாருங்க. இதுக்கு அவர் கவர் கொடுக்காமே இருந்திருக்கலாமே, அவர் கஷ்டப்பட்டு இந்த பிரியாணி அங்கேயே சாப்பிட்டு போயிருந்துருப்பாரு. கவர் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே, குப்பை தொட்டிலேருந்து எதுக்கு ஒரு கவர் எடுத்து கொடுக்குறீங்க? ஐயோ என்னால் மறக்க முடியாது அந்த இன்சிடெண்ட்டை, சட்டம்தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு நான் சொல்லிட்டேன். ரெண்டு பாட்டு பேக் டு பேக் நம்ம கேட்டே தொடர்ந்து பேசுவோம். 89.4 தமிழ் எஃப்எம் மசாலா கேஃபே, ஸ்டே டியூன்ட்.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளோ பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவோம் பண்ணக்கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
0: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
4: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
5: Lulu, where the world comes to shop.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
11: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
12: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, டுபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
13: செழித்தையும் தமிழை.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: முன்னாடியே தெரிஞ்சு கரெக்டாக கால் எடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். 800-8940 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் இப்பொழுதே ஒலிபரப்பப்படும். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன், மசாலா கஃபே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து சில பேருக்குலாம் இப்போது டீஃபால்ட்டாகவே சில பல அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தூக்கம் வருது. முன்னாடியில் ஏதாவது ஒரு சீரிஸ் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு தூங்குவோம், இப்போ வந்து அரசியல் பேஸ்டாகவே வாழ்க்கை மாறிடுச்சு ஃபுல்லாக. வணக்கம், இறங்கி பேசுகிறீங்க. வணக்கம், நல்லா இருக்கேன். உங்க குரல் ஏன் வந்து ஏதோ அந்த காலத்துல வேர்ல்டு வார் டைம்ல கேக்குற வாய்ஸ் மாதிரி இருக்கு. போன் ஸ்பீக்கர்ல இருக்கா? சரி, ஓகே. உங்க பேர் சொல்லுங்க. சதீஷ், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே சதீஷ், என்ன வேலைக்கு எல்லாம் போயாச்சா? பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்டாச்சா? எப்படி போதும் உங்களே?
1: வேலைக்கு
0: போயாச்சு,
1: பிரேக்ஃபாஸ்ட்
0: அடிக்கிற வெயிலுக்கும் வெளியே போறவே
1: ஒரு கடுப்பாடு.
0: வண்டி வேலையை முடிச்சு திருப்பி வரும்போது வண்டிக்குள்ள ஏண்டா இறங்கணும் இருக்கும் ஒரு
1: 15 நிமிஷம்.
0: புரியுதுங்க உங்க கஷ்டம், எனக்கு புரியுதுங்க. சரி, உங்களுக்கு ஒரு நல்ல பாட்டா போட்டு விடுற. என்ன பாட்டு
1: வேணும்? அக்காவோட பொண்ணுக்கு பிறந்தாள்.
0: ஓ சூப்பர்.
1: அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாட்டை போட்டு விடுங்க. நம்ம ஜனநாயகத்துல இருந்து கண்ணே மணிங்கே அந்த பாட்டை போட்டு
0: அதை போட்டு விடுவா? ஓகேங்க, நான் போட்டு
1: விடுறேங்க.
0: தேங்க்யூ மிஸ்டர் சதீஷ். ஸோ அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஆ, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இங்க போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா?
0: ஆல் குட், ஆல் குட், ஆல் குட். உங்க பேர்?
2: என் பேர் கணேஷ்.
0: ஓகே கணேஷ், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: துபாயில இருந்து தான் கூப்பிடுறேன்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து விக்ரம் படத்துல இருந்து அந்த போர்க்கண்ட சிங்கம் ஒரு பாட்டு இருக்கு.
0: ஆமா ஆமா, போர்க்கண்ட சிங்கத்துல வந்து ஸ்லோ வெர்ஷன் ஒன்னு இருக்கும், ஈடிஎம் வெர்ஷன் ஒன்னு இருக்கும். என்ன பாட்டு வேணும்?
2: ஸ்லோ வெர்ஷன்லாம் வேணா தெரியும், நமக்கு ஃபாஸ்டா வேணும்.
0: ஃபாஸ்ட் ஈடிஎம் வெர்ஷன் போட்றவா? போ
2: ஆமா, போட் அடிச்சு அடிச்சு தகர்த்தி விடுங்க.
0: ஓகேங்க, சரிங்க சரிங்க, நல்லா மோட்டிவேட் ஆகும்.
2: ஆமா கண்டிப்பா.
0: ஓகே, தேங்க்யூ பிரதர் கால் பண்ணதுக்கு, மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. சரி, நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு போர்க்கண்ட சிங்கத்தை போட்டு விட்டுட்டு உங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிட்டு அப்படியே காம் டவுன் பண்ணுறதுக்காக இந்த கண்ணியமணியை பாட்டு போட்டு விட்றேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ரேடியோட வியூஸே
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
5: மசாலா கஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
6: there is no place like home, there's no home like that.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டுக்கு விகிதாசார அடிப்படையில் தர வேண்டிய நீரை கர்நாடகா உடனடியாக திறக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள மனு வரும் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கடந்த ஜூலை 30ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவும் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து நீரை திறந்துவிட்டு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் பிலிகுண்டுலுவில் நீர் வந்து சேருவதை உறுதி செய்யவும் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு பாசன ஆண்டில் தீர்ப்பாயத்தின் இறுதி உத்தரவு. காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகாவின் அணைகளில் பாயும் நீரை ஒவ்வொரு 10 நாட்களுக்கு ஒருமுறை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கண்காணிக்க வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: உத்தராகண்டில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற நிகழ்ச்சி நடந்த இடத்தில் சுத்திகரிப்பு சடங்கு நடந்தது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று மாநிலங்களவையில் JB நட்டா உறுதியளித்துள்ளார். உத்தராகண்டில் ராம்லீலா மைதானத்தில் கடந்த 8ஆம் தேதி மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற பொதுக்கூட்டத்துக்கு பிறகு அந்த இடம் சுத்திகரிப்பு செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. பாஜகவுடன் தொடர்புடைய ஸ்ரீராம் சேனா என்ற அமைப்பே இதை செய்ததாக உத்தராகண்ட் காங்கிரஸ் தலைவர் கணேஷ் கோடியல் குற்றஞ்சாட்டியிருந்தார். மல்லிகார்ஜுன கார்கே தலித் என்பதால் இந்த சடங்கு நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட கணேஷ் கோடியல் சாதியின் பெயரால் சமூகத்தில் பிளவுகளை பாஜக உருவாக்குவதாக குற்றஞ்சாட்டியிருந்தார். இது தொடர்பில் மாநிலங்களவையில் இன்று மல்லிகார்ஜுன கார்கே குரல் எழுப்பியதுடன் இந்த சடங்கு மனித குலத்துக்கு எதிரான குற்றம், காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையிலான அடிப்படை கொள்கை வேறுபாட்டை இது பிரதிபலிக்கின்றது என்று தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அவதானிக்க வேண்டிய அளவுக்கு உயர்வடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி தற்போது நிலவும் இந்த வறட்சியான வானிலை முடிவடைந்து போதுமான மழை வீழ்ச்சியை வரும் அக்டோபர் மாதத்திலேயே எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்பு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் மொனராகலை மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை கணிசமாக உயர்வடைந்துள்ளதாக அவர் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
2: துபாயில் வாடகைதாரர்கள் இனி வருட வாடகையை ஒரே தவணையாக செலுத்த வேண்டிய அவசியத்தை குறைக்கும் வகையில் ரெண்ட் நவ் பே லேட்டர் என்ற புதிய திட்டம் செப்டம்பர் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வாடகைதாரர் தேர்வு செய்யும் வீட்டின் முழு வருட வாடகையையும் அவரது வங்கி வீட்டு உரிமையாளருக்கு முன்கூட்டியே செலுத்தும். அதன் பின்னர் வாடகைதாரர் அந்த தொகையை 12 மாதங்கள் வரை வட்டி இல்லாமல் மாத தவணைகளில் வங்கிக்கு திருப்பிச் செலுத்தலாம். இந்த புதிய சேவையை துபாய் காணி திணை உள்ளூர் வங்கிகளுடன் இணைந்து உருவாக்கி வருகின்றது. ஏற்கனவே ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிளெக்சி ரெண்ட் திட்டத்தின் மூலம் மாதாந்தம் காலாண்டு அல்லது 6 மாதங்களுக்கு ஒருமுறை என வாடகையை செலுத்தும் வசதி விரிவுபடுத்தப்பட்டிருந்தது.
1: உலக செய்திகள்.
2: ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஜப்பான் உரிமை கோரும் குரில் தீவுகளில் ஒன்றான இட்டுருப் தீவுக்கு சென்றதற்கு ஜப்பான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்ய அரசு தகவலின்படி புட்டின் இன்று இருட்டுப் தீவுக்கு சென்று அங்குள்ள மீன் பதப்படுத்தும் ஆலையை பார்வையிட்டுள்ளார். இது குரில் தீவுகளுக்கு புட்டின் நேரடியாக சென்ற முதல் பயணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மோட்டேகி இட்டுருப் உள்ளிட்ட 4 தீவுகளும் வரலாற்று ரீதியாக சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலும் ஜப்பானின் இயல்பான பகுதிகள் என்று கூறினார். இந்த பயணத்துக்கு ஜப்பானிய அரசு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இலங்கை அணியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று சுனில் கவாஸ்கர் இந்திய அணிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையே நடைபெறவுள்ள தீர்மானமிக்க இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக இலங்கை அணியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் இந்திய அணிக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். சொந்த மண்ணில் இலங்கை அணி மிகவும் பலம் மிக்க எதிரணியாக விளங்குவதால் இந்த தொடர் இலகுவானதாக இருக்காது என்று அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் ஆகஸ்ட் 15 தொடங்க உள்ள இந்த தொடர் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இந்தியாவின் எதிர்பார்ப்புகளை சாத்தியமாக்குவதற்கு மிகவும் முக்கியமானதாகும் என்றும் அவர் கூறினார்.
1: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. புஜினாவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கீமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 41 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவைனில் 42 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் தற்பொழுது 44 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: मुझे कैसे बुलाया तुमने? Rolex. Rolex.
6: Sir! Yes, sir!
7: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
8: 89.4
9: Star of the month.
10: Star of the month.
11: Hello everybody, this is DSP.

0: என் ஃப்ரெண்ட் வந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. நான் லாஸ்ட் வீக் வந்து யாஸ் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல, வாட்டர் பார்க் போகலாம் மச்சான் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது, வெயிலுக்கு வாட்டர் பார்க் இன்னும் ரொம்ப ஒரு பார்க்குவே அப்படின்னாரு. கிடையவே கிடையாது, நீ வேணா வெயிலுக்கு வாட்டர் பார்க் போய் பாரு, அதுதான் வந்து மிகச்சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை கேட்டு அவர் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் போனோம், ஆனால் செமையாக இருந்துச்சுங்க, என்ஜாய் பண்ணோம். அண்ட் யூஏயில் இருக்கக்கூடிய பல்வேறு வாட்டர் பார்க்ஸ் இருக்குல்ல, வாட்டர் பார்க் அங்கெல்லாம் வந்து நிறைய ஷெல்டர் போட்டு வச்சுருக்காங்க, நிறைய தண்ணி குடிக்கிற இடங்கள் எல்லாமே வந்து இருக்குது. உங்களுக்கு அந்த வெயிலே தெரில பெருசாக, தண்ணிக்குள்ளே நீங்கள் ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா பாடி வந்து ட்ரென்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிலே தெரியாது. அதனால் சம்மரில் பார்க்காம நீங்கள் பாட்டு அதுக்கேற்ற இடங்களை கண்டுபிடிச்சி வெளியிட்டு இருக்கு. இருக்கிறாங்க. ஸோ ஷாப் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ்க்கு இது டோட்டலாக மாறும். 300 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 1700 dirhams ஆனுவலி பே பண்ணணும். ஸோ 301 to 700 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருந்தால் 3.4K வந்து பே பண்ணணும். இந்த மாதிரி வந்து வைடர் ஃபீ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோ இந்த பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்காங்க, அதில் மியூசிக்லாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லிவிடுங்க.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, இப்ப தங்கத்தோட விலை என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
1: இன்று தங்கத்தின் விலை பண்ணிக்கலாம்.
0: 18 கேரட் தங்கம் இன்னைக்கு 403 dirhams அண்ட் 25 fils இருக்கு. 21 கேரட் தங்கம் இன்னைக்கு 470.50 இருக்கு. 22 கேரட் தங்கம் 490.75 இருக்கு. அண்ட் 24 கேரட் தங்கம் 529.75 dirhams இருக்கு. இதான் இன்னைக்கான கோல்ட் ரேட். 13 ஆகஸ்ட்
1: இன்று தங்கத்தின் விலை. Brought to you by 32 years of legacy. Ain Gold Wallet. Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: தாங்கி தாங்கி நடக்கறீங்க.
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் லியே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஎஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: நீனோ நான் இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4 ஆண்டு

0: 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் பண்ணிட்டீங்களா? ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: நட்பே துணை இந்த பாட்டு வந்து லிஸ்ட்ல இருக்கும்போது டக்குன்னு பார்த்தேன், சவப்படல அது அப்படின்னு. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வந்து ஒரு அண்டர் ரேட்டட் மியூசிஷியன் மட்டும் கிடையாதுங்க, ஒரு அண்டர் ரேட்டட் டேரக்டரும் கூட. இந்த கடைசி உலக போர் பற்றி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, எங்கள் செம்மையாக இருக்குங்க அந்த படம், அண்டர் ரேட்டட் படம், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் அந்த நட்பே துணையும் ஏ கூஸ் பாப்ஸ் டாடியா அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன் இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்டேட் டீமில் தண்ணி எப்படி இருப்பான், நேஷனல் டீம் எப்படி பார்த்திங்களா தான் இருப்பான் அப்படின்லாம் தோணும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்படி செம்மையாக தோணும் நமக்கு, ஐயோ செம்மையே செம மாஸ் அப்படின்னு அந்த ஃபீலை வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல எலிவேஷன் இருக்கும். யூடியூப்ல வந்து போட்டு போட்டு பார்க்கலாம். ஃபாரினர்ஸ்லாம் கூட நிறைய பேர் இந்த பாட்டெலாம் பார்த்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. எந்த பாட்டு வேங்க அந்த பாட்டு. பட் இப்போ நம்ம கேட்க போகிறது அஃப்கோர்ஸ் சிங்கிள் பசங்க, அதை பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதை கேட்டுட்டு தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். டக்குன்னு இந்த படம் ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சில பல கொண்டாடப்படாத படங்கள்லாம் இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த படத்தை ஏன் நீங்கள் கொண்டாட முட்டிங்க, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிருக்கும். அந்த மாதிரி இந்த கடைசி உலக போகிறோம் நான் சொன்ன மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். 889940 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
2: there is no place like home.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா. You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: Talaivar Song of the Hour.
3: Talaivar Song of the Hour.
4: Talaivar Song of the Hour, brought to you by Basha Bhai Biryani. Authenticana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani. Ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama. 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கோல் நெக்லஸா ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவ Group of companies.
4: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
1: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

0: எனக்கு எப்பவுமே இந்த லெப்டிஸ் பார்த்தலாம் பயங்கர பொறாமையா இருக்கும். லெஃப்ட் கையில எழுதும் போதோ லெஃப்ட்ல கிரிக்கெட் ஆடும் போதோ பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். சே, நமக்கும் லெஃப்ட் ஹேண்ட்ல வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உள்ளதுலேயே டேஞ்சரஸ் போலர்ஸ் யாருன்னா லெஃப்ட் ஹேண்ட் போலர்ஸ் தான். லெஃப்ட் ஹேண்டில் ஒருத்தர் வந்து பேஸ் போட்டார்னா அவ்வளோ ஈஸியாக ஆடவே முடியாது, பயமாக இருக்கும். வாசிம் அக்ரம், வாக்கர் யூனிஸ், நடுவில் நேத்தன் பிராக்கன் ஒரு ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் போலர் இருந்தார். அவர் போலிங் போட்டாலே சேவாக விட்டுடுவார். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு லெஃப்டி போலர் அவர். ஸோ இன்றைக்கி வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேவாமா, இந்த டேலாம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேவாமா, குறிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங்லேயும் சரி, இந்த சங்ககாரா இவங்களாம் ஆடும்போது கவர் டிரைவ் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், ஒய்யோ இப்படி கண்ணில் தொட்டு ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு ஆர்ட் தான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் கிரிக்கெட். கிரிக்கெட்னு மட்டும் கிடையாது, பொதுவாகவே நீங்கள் வந்து டென்னிஸில் கூட எடுத்து பாருங்கள். ரஃபா நடால் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர். அவர் லெஃப்ட் ஹேண்டில் ஃபோர் ஹேண்ட் ஆடினார்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ லெஃப்ட் கையில் எழுதி லெஃப்ட் கையிலே சாப்பிட்டு லெஃப்ட் கையில் கிரிக்கெட் ஆடுற எல்லாரையும் சின்ன வயசில் வந்து நம்ம ஸ்டீரியோடைப் பண்ணி கலாச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் ரொம்ப தப்பு, அவங்க தான் உண்மையிலே மாஸ், நம்மளாம் சும்மா.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: இந்த 2-3-6-10 இண்டஸ்ட்ரியல் ஏரியா மலையா ஸ்ட்ரீட்ல மட்டும் நல்ல டிராஃபிக் இருக்கு. அபுசாரா பக்கத்துல டூவர் சார்ஜா போயிட்டு இருக்கீங்கன்னா டிராபிக் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. 3-11 மட்டும் துபாய் நோக்கி வரும்போது கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. மற்றபடி 3-11 ஷார்ஜா டுவர்ட்ஸ் ஷார்ஜா போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒர்க்கெல்லாம் தாண்டி ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதனால அங்கே பயங்கர ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஷார்ஜா டு துபாய் வர டேரக்ஷனில் மிர்தீவ் சிட்டி சென்டர் தாண்டின உடனே 2 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதனால அங்கே பயங்கர பயங்கர ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு, பாத்துக்கோங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: லார்கிபான் குரங்குடன் விளையாடிய காணொளி விவகாரத்தில் நடிகர் விக்ரமுக்கு வனத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 3 நாட்களுக்குள் குரங்கு பற்றிய விவரங்களை வனத்துறை அலுவலகத்தில் நேரில் ஒப்படைக்க வேண்டும் என்று நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விக்ரம் 3 நாட்களுக்குள் நேரில் பதிலளிக்கவில்லை என்றால் வனத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அரிய வகை குரங்குடன் நடிகர் விக்ரம் வெளியிட்ட காணொளி சர்ச்சையான நிலையில் பெருந்துறையைச் சேர்ந்த கேசவநாதனின் பண்ணையில் வனத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கேசவநாதன் பண்ணையில் 2 லார்கிபான் குரங்குகள் இருப்பது சோதனையில் தெரிய வந்தது. மணிப்பூரைச் சேர்ந்த லகுராம் என்பவரிடம் 3 குரங்குகளை சில ஆண்டுகளுக்கு முன்பு கேசவநாதன் வாங்கியுள்ளார். குரங்குகளை வாங்கியதற்கான ஆவணங்களை கேசவநாதன் வழங்க வனத்துறையினர் நோட்டீஸ் அளித்துள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விமான நிலையங்களில் பாதுகாப்பு சோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்த வாரம் குறிப்பாக August 10 முதல் 20 வரை இந்தியாவில் இருந்து செல்லும் பயணிகள் விமான நிலையங்களில் வழக்கத்தை விட அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கலாம். இந்திய விமான நிறுவனமான ஏர் இந்தியா விமான நிலையங்களில் அதிகரிக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக பயணிகள் திட்டமிட்ட புறப்படும் நேரத்துக்கு முன்னதாகவே விமான நிலையத்திற்கு வருகை தர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. August 10 முதல் 20 காலகட்டத்தில் கூடுதல் பாதுகாப்பு சோதனைகள் நடைபெறுவதால் பயணிகள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுமாறு மும்பை விமான நிலையம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் ஜூன் மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமை கோடு 17,592 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி இது கடந்த மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 277 ரூபாய் உயர்வாகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு நபர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மாதத்துக்கு தேவைப்படும் குறைந்தபட்ச தொகையை அதிகாரப்பூர்வ வறுமை கோடு மூலம் அறிவிக்கப்படுகின்றது. ஜூன் மாத அதிகாரப்பூர்வ வறுமை கோட்டின்படி கொழும்பு மாவட்டத்தில் வறுமை கோட்டின் மதிப்பு 18,973 ரூபாயாக அதிகரித்துள்ளதுடன் கம்பஹா மாவட்டத்தில் அம்மதிப்பு 18,876 ரூபாயாக பதிவாகியுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் புதிய இசை கட்டணம் அமல்படுத்தப்பட உள்ள நிலையில் நிறுவனங்கள் ஆண்டுக்கு 1,500 முதல் 50,000 திர்ஹாம்ஸ் வரை செலுத்த நேரிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2026 December 1 முதல் வணிக நிறுவனங்கள் தங்கள் வளாகங்களில் காப்புரிமை பெற்ற இசையை ஒலிபரப்புவதற்காக ஆண்டுக்கு 1,500 முதல் 50,000 திர்ஹாம்ஸ் வரை கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். கட்டணம் நிறுவனத்தின் வகை, அளவு மற்றும் இசை பயன்படுத்தப்படும் விதம் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். இதற்கமைய உணவகங்கள் மற்றும் கேஃபேக்கள் 1,500 திர்ஹாம்ஸ் முதலும், கடைகள் 1,700 திர்ஹாம்ஸ் முதலும், பெரிய வணிக நிறுவனங்கள் மற்றும் குறிப்பிட்ட வகை இசை பயன்பாடுகளுக்கு 50,000 திர்ஹாம்ஸ் வரை செல்லலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இசையை உருவாக்கிய கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள் மற்றும் பிற உரிமையாளர்களுக்கு அவர்களின் படைப்புகள் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் போது உரிய உரிம கட்டணம் கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த முன்னெடுப்பின் நோக்கமாகும்.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது ஈரான் கொலை முயற்சி நடத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையை இஸ்ரேல் அமெரிக்காவிடம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் அந்த உளவு தகவலின் நம்பகத்தன்மை குறித்து சில அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் சந்தேகம் தெரிவித்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து கடந்த மாதம் துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டுக்கு பிறகு டிரம்ப் ஏர்போர்ஸ் விமானத்தில் பயணிப்பதற்கு பதிலாக ரகசியமாக மாற்று ராணுவ விமானத்தில் அமெரிக்கா திரும்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2026 ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி வரும் August 15 பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் தொடங்குகின்றது. இறுதிப் போட்டி August 30 நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பூல் டி பிரிவில் இடம்பெற்றுள்ளதால் இந்த இரு அணிகளும் மோதும் போட்டி தொடரின் முக்கிய எதிர்பார்ப்புகளில் ஒன்றாக உள்ளது. இந்தியா தனது முதல் போட்டியில் எதிர்வரும் August 15 வேல்ஸ் அணியை எதிர்கொள்கின்றது. பாகிஸ்தான் தனது முதல் போட்டியில் அதே நாளில் இங்கிலாந்தை எதிர்கொள்கின்றது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி August 19 நடைபெறவுள்ளது. இந்த இரு அணிகளும் உலகக்கோப்பை வரலாற்றில் இதுவரை 5 சந்தித்துள்ள நிலையில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: நேற்று நான் சிபிஐ டேட்டான்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு பிபிஐ டேட்டான்னு ஒன்று இருக்குது, ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது வந்து ஈவினிங் 4:30 யூஏஇ டைமுக்கு வரும். இந்த டேட்டாவை வச்சும் கோல்டோட டேரக்ஷன் வந்து நிர்ணயமாகும். நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்குன்றது இன்றைக்கே நமக்கு ஓரளவு தெரிய வந்துடும். உதாரணத்துக்கு இப்போ இந்த பிபிஐ டேட்டா வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணதை விட அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் மக்கள் கோல்டு பக்கம் போக மாட்டாங்க, கோல்டு விலை குறையும். அதேமாதிரி பிபிஐயோட ஃபோர்காஸ்ட்டை விட இன்றைக்கி டேட்டா வந்து கம்மியாக வந்துருச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், டாலர் குறையும், கோல்டு ஏறும். இதுதான் இன்னைக்கு 4:30 அப்படியே நியூட்ரலாக வந்துருச்சுன்னா வழக்கம் போல் கோல்டு அப்படியே ஸ்டாக்னேட்டடாக இருந்துருன்னு வச்சுங்க. இன்று தங்கத்தின் விலை நம்ம நிகழ்ச்சியை தொடரத்துக்கு முன்னாடி இந்த டெம்பரேச்சர்ஸ்லாம் எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்குன்றது நேற்றே நமக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துச்சு. இல்லை இந்த வீக்கெண்ட் லைட்டாக ரெயினி மிஸ்துக்குலாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் சில பேர் இருக்குன்னு
1: சொல்கிறாங்க.
0: ஸோ டெம்பரேச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 51 degrees வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் லைட் ரெயின் ஃபேர்லி அப்படியே பார்ஷியலி கிளவுடியாக சில பல இடங்களில், சண்டேல சில பல இடங்களில் ரெயினுக்கான சான்சஸ் இதெல்லாமே இருக்கும்னு என்சிஎம் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஹியூமிடிட்டி வந்து சண்டே நைட் இன்க்ரீஸ் ஆகி மண்டே மார்னிங் வரைக்குமே இருக்கும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ சண்டே நைட் நீங்கள் வெளியே போகிற பிளான் இருந்தீங்க அப்படின்னா பிரேஸ் யுவர் செல்ஃப். அண்ட் விண்ட் ஸ்பீட்லாம் வழங்கும் போல் அந்த 10-20 மேக்ஸிமம் 30. அண்ட் டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்லேண்ட் ஏரியாஸில் 49 degrees போனாலுமே இந்த வீக்கெண்ட்க்கு அப்புறமா கிராஜுவலாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. Back to back.

0: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
1: பேர் என்ன தம்பி?
0: புரட்சி தளபதி. சாரி சார், படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
2: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
0: ஏய் நிறுத்து, இந்த ஹீரோ கூடலாம் அவருக்கு பில்டப் கொடுக்கிறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவர் கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
1: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
3: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
0: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
4: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.

0: ஆர்ஜே பிரியா ஆபீஷியல் வந்திருக்காங்க.
1: என்னடா ஆர்ஜே பிரியா ஆபீஷியல்?
0: ஏங்க டக்குன்னு அப்படியே இன்ஸ்டால ஒரு சின்ன ப்ரமோஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். இது நீங்க அப்படியே தேடினீங்கன்னா அவங்க இன்ஸ்டால நீங்க பாக்கலாம். ஸோ வாங்க, எனக்காக காஃபி எல்லாம் போட்டு எடுத்து வந்திருக்காங்க, நான் கேட்டேன் அப்படின்னு உடனே. ஸோ அதனால் ஆனரில் கூப்பிட்டு உங்களுக்கு பாராட்டு வச்சிடலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டேன் நான். நல்லா போட்டிருக்கீங்க காஃபி. நம்ம ஆஃபீஸ் காஃபி நல்லா இருக்காது, எப்படி நல்லா இருக்கு? வெளியே வாங்கிட்டு வந்தீங்க அப்படியா? வெளியே வாங்கிட்டு
1: வந்தீங்க?
0: ஓ, நம்ம ஆஃபீஸ் காஃபி தான்.
1: எனக்கு நல்லா வந்து காஃபி டீ எல்லாம் வந்து நல்லா எனக்கு.
0: வண்டி எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை, யார் ஓடுறாங்கன்றது முக்கியம். அந்த மாதிரி எனக்கு டக்குன்னு தளபதி சொல்றது ஞாபகம் வருது.
1: எல்லா வாய்ஸும் எடுக்கிறீங்களே, எங்க நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க? போது ரீல்ஸ் திறந்தா எல்லா வாய்ஸும் வருது, ஓபன் பண்ணா போதும்.
0: அது எப்படி நானே சொல்லுவேன். நீங்க என்ன பத்தி ஒரு 5 நிமிஷம் பெருமையா பேசிட்டு இருங்க, நான் வரேன். நானே சொன்னா நல்லா இருக்காது.
1: இருக்காதுல்ல,
0: எனக்கு எது தெரியாதுங்க.
1: இப்படி ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்ல இருந்தே வந்து அது மாதிரி
0: பின்னாடி அவரு தெரியாம கிளாஸ்ல நின்று எல்லாரும் வேலையை பாருங்க அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கேன். பசங்களாம் அப்படியே பாக்குறானுங்க, பின்னாடி திரும்புறேன் தலைவன் நின்றுட்டு இருக்கான்.
1: அப்புறம்
0: முடிச்சு விட்டாங்க, என்ன பண்றது? காலி வர பேரண்ட்ஸ்
1: சின்ன வயசுல நாங்க க்ரோ பண்ணிக்கிட்ட அந்த நிறைய டாலன்ட்ஸ் எல்லாம் இப்பதான் ஒன்னொன்னா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பண்ணிட்டு இருக்காரு ஆர்ஜே மது.
0: சரி போதும், நம்ம அப்படியே ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வருவோம்.
1: எடுத்துப்போம்,
0: தொடர்ந்து நம்ம பேசுவோம்.
1: ஓகே,
0: ஆர்ஜே போது பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ பிரியா ஃபார் கமிங். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு 90s பாட்டு வருது, ஸ்டே டியூன்ட்.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
3: there is no place like home. There's no home like that.
4: Nekana, 91 போடு.
5: என்னது?
2: 90s not out.
5: Not out.
2: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vassal Hub Block 4, Karama. ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056 364 3646.
1: செழித்தையும் தமிழே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சோம் போல இருக்கட்டா.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: வெல்கம் பேக். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நான் பாட்டு கொடுத்துட்டு தான் போக போறேன். வணக்கம் யாரங்க பேசுறீங்க?
1: ஹலோ ஹலோ மது,
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம், சையத் பேசுறேன்.
0: சையத், ஓகே. உங்களுக்கு கடைசி எப்பனா பாட்டு கொடுத்தேன்?
1: வணக்கம்.
0: சூப்பர், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு பானா கத்ததி படத்துல இருந்து தாக்குதே கண் தாக்குதே இந்த ஃபர்ஸ்ட் சாங் போடுங்க.
0: கண்டிப்பா நான் போடுறேன். ஏன் சோகமா பேசுறீங்க? ஆபீஸ்ல வந்து அதிக வேலையா?
2: இல்ல, இப்ப சாப்பிட வெளியில வந்தேன்.
0: ஓகே ஓகே ஓகே, சரிங்க. டன் செலவதி, நான் போட்டு வரேன். சரியா? ஓகே, தேங்க்யூ, பை. அண்ட் அப்படியே நான் இங்கேருந்து கிளம்புறேன். பானா காத்தாடி இந்த படம் கூட நல்லா இருக்காங்க. சில இந்த படத்துல ஒரு காமெடி வரும். இந்த கருணாசு போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுருவாங்கல்ல, அந்த இடத்துல திருநெல்வேலி பாஷையை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. திருநெல்வேலி பாஷை எவ்வளோ சூப்பரானது, அதை போய் நீங்கள் இட்டாந்து ஊட்டாந்து பேசுகிறீங்களா, இதுதான் தமிழ் கிடையாதுன்னு இன்ஸ்பெக்டர் வந்து செம்மையாக கவுண்டர்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ செம்மையாக இருக்கும் அந்த காமெடியே வந்து அப்படியே ஒரு மாதிரி. அன்றைக்கி ரேண்டமாக யூடியூப்ல ஓடிட்டு இருந்துச்சு, அதை பார்த்து நாங்களாம் சிரிச்சிட்டு இருந்தோம். எனவே இந்த ரெண்டு பாட்டி போட்டு அப்படிங்கிறது கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் மூட சமூக வலைதள பக்கங்கள் தெரியப்படுத்துங்க. இதோட நாளைக்கு வந்து நான் சேம் டைம் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமையா? பரவாயில்ல, இந்த வீக்கெண்ட் இந்த வீக் வந்து சூப்பருங்க. ஒர்த்து, செம ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. இப்படி தான் எல்லா வீக்கும் இருக்கணும். ஓகே, சந்திப்போம், நாளைக்கு சந்திப்போம். பை பாய், ஹாவ் அ நைஸ் டே.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்சின் 10வது பதிப்பு இம்முறை இடம்பெறுகின்றது. இந்த ஆண்டுக்கான துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்ச் அக்டோபர் 31 முதல் நவம்பர் 29 வரை நடைபெறும் என துபாய் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. துபாயில் வசிப்பவர்கள் மற்றும் வருகை தருபவர்கள் உடல் இயக்கத்தை தங்களது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த சவால் நடத்தப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: ஹோர்மூஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாடு மற்றும் நிர்வாகத்தின் கீழ் இருப்பதாக அந்நாட்டின் துணை ராணுவ படையின் தலைவர் ஹுசைன் தாயிப் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மூஸ் நீரிணை மீது அமெரிக்கா முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். உலகின் முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே வெளியாகியுள்ள இந்த முரண்பட்ட கூற்றுக்கள் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளன. நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா வழங்கிய தேநீர் விருந்தில் திமுக சார்பில் கனிமொழி எம்பி பங்கேற்றார். இந்தியா கூட்டணி தேநீர் விருந்தை புறக்கணித்த நிலையில் திமுக மாத்திரம் அதில் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேநீர் விருந்தில் திமுக சார்பில் கனிமொழி எம்பி பங்கேற்ற நிலையில் பாஜகவுடன் திமுக நெருக்கம் காட்டி வருவதாகவும் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட மசோதாக்களை திமுக உதவியுடன் பாஜக நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தவிக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் தேநீர் விருந்தில் கனிமொழி எம்பி கலந்து கொண்டிருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் கனிமொழி எம்பி தெரிவிக்கையில், காங்கிரசிடம் இருந்து மட்டுமே விலகியிருக்கின்றோம், இந்தியா கூட்டணியில் தான் இருக்கின்றோம் என்று கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
1: டெல்லி செங்கோட்டை தாக்குதலுக்கு இந்திய துணை கண்டத்துக்கான அல் கைதா அமைப்பே காரணம் என்று தெரிய வந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபை சார்பில் பயங்கரவாதத்தை ஒடுக்கும் நோக்கில் பிறப்பிக்கப்படும் தடைகளை கண்காணிக்கும் அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் இத்தகவல் இடம்பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 10 டெல்லி செங்கோட்டை அருகே சிக்னலில் நின்ற கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதில் 13 பேர் உயிரிழந்ததுடன் 40 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஐநா பாதுகாப்பு சபை சார்பில் பயங்கரவாதத்தை ஒடுக்கும் நோக்கில் பிறப்பிக்கப்படும் தடைகளை கண்காணிக்கும் அமைப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: தான் பெற்றுள்ள அதிகாரத்தை அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். எனது நிறைவேற்று அதிகாரத்தையோ அல்லது எங்களிடம் உள்ள அதிகாரத்தையோ அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்றார். அடுத்ததாக உப்புல் அவர்கள் குறிப்பிட்ட சவால், அதாவது இந்த அரசியலமைப்பு திருத்தங்கள் காரணமாக மற்றைய ஜனாதிபதிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது, உங்களுக்கும் செல்ல வேண்டி வரலாம் என்பதாகும். நான் வெளியேற தயாராகவே உள்ள ஒரு மனிதன் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நான் இங்கு அமர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்தவன் அல்ல என்றும் அவர் கூறினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதலாம் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. இன்றைய ஆட்ட நேர முடிவில் தனது முதலாவது இன்னிங்ஸில் பதிலடித்தாட ஆரம்பித்துள்ள பங்களாதேஷ் அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 96 ஓட்டங்களை பெற்றிருந்தது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்த ஆடிய ஆஸ்திரேலியா 198 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இந்த போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் டாவினில் நாளை தொடர உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
3: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
4: Star of the month.

வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெப்பம் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த உருமிப்பு கொஞ்ச நாட்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். வெப்பநிலை வந்து அப்பப்போ கொஞ்சம் அப்படியே குறைஞ்சி கொண்டே போனாலும் உருமிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். சரி, உருமிப்புன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சொல்றேன், வெப்பத்துல வந்து பல வகை இருக்கு. இப்போ சூடுன்னு நாம சொல்லக்கூடிய விஷயம் வந்து உடல்ல வந்து நம்ம சாப்பாட்டால நமக்கு ஏற்படுறது. இப்போ நல்ல வெந்நீர் குடிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா நல்லா சுட சுட வந்து சோறு சாப்பிட்றீங்க, அப்போ வந்து உங்கள் உடம்பு வந்து எப்படி உங்களுக்கு நாக்கில் வந்து சுடுமோ இதைத்தான் வந்து சூடு அப்படின்னு நாங்கள் சொல்கிறது. சரியா, எல்லா இடத்துலையும் நீங்கள் சூடு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வெயில் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் போது நம்ம வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உருமிப்புனா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் நமக்கு வந்து இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சூடு இருக்கு இல்லையா, இதை நாங்கள் பொதுவாக இப்போ வந்து புழுக்கம் அப்படின்னு சொல்லி பழங்கிட்டோம். அது புழுக்கம் கிடையாது, அதுக்கு பேர் உருமிப்பு. அப்ப புழுக்கம்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? புழுக்கம் அப்படிங்கிறது ஒரு அறைக்குள்ள நீங்க இருக்கீங்க, அதுக்குள்ள காத்தே வரல, அங்க ஒரு சூடு இருக்கும் இல்லையா, அதுதான் புழுக்கம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் சரியான வடிவம். சரியா, அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு நாம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த பழமொழிகள் வந்து நிறையவே இன்றைக்கு வரைக்கும் புழக்கத்துல நம் மத்தியில இருக்கு. அந்த காலத்துல வந்து இப்படி மக்கள் மத்தியில புழக்கத்துல இருந்த பழமொழிகளை எடுத்து அதை வந்து ஒரு பாடலாக கூட தொகுத்து வச்சிருக்காங்க. அது வந்து பழமொழி 400 அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு வழக்கில் இருக்கிற எல்லா பழமொழிகளும் சரியான வடிவத்துல தான் நாம பயன்படுத்துறோமா, சரியா அது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்படி பல பழமொழிகள் இருக்கு. 100 கல்யாணம் பண்ணி ஒரு கல்யாணத்தை, 100 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சரியான வடிவமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு என்னுடைய கேள்வி. உங்களுக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னா அழைப்பிடுங்க. 800-8940 என்ற எண்ணுக்கு நாம பேசலாம். வணக்கம் அப்படின்னு சொல்லும் போதே வந்தவங்க ஓடிட்டாங்க, பரவாயில்ல. ஒரு 100 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணலாமா, உண்மையா பண்ணலாமா, யோசிச்சு பாருங்க. 100 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாமா, ஒரு பொய் சொல்லியே ஒரு கல்யாணத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அனுபவசாலிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ இந்த 100 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு நாம புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பழமொழி சரியா, யோசிச்சு பார்ப்போமா, பேசலாம். நாம தொடர்ந்து அடுத்து அலைப்பாயுதே படத்திலிருந்து எவனோ ஒருவன் பாட்டு வருது, அதுக்கப்புறமா மரியான் படத்திலிருந்து ஒரு பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
0: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
0: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய், பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

0: மனம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண முடியுமா? ஆயிரம் போய் காதலுக்கு கூட சரி வராது, கல்யாணத்துக்கு பொருத்தமாக இருக்குமா? இருக்கவே இருக்காது இல்லையா? அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனாலும் இந்த ஒரு பழமொழியை வந்து நாம் இப்போ வரைக்கும் இப்படி தான் சொல்லிட்டு வரோம். சரி, சரியான வடிவம் யாருக்காவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? காலித். சொல்லுங்க காலித், உங்களுக்கு தெரியுமா? அப்ப பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்களா? பொய் சொல்லியும்
1: சமாளிக்கிற அளவுக்கு இருந்திருந்தா, இருக்கிற மாதிரி இருந்தா அந்த பொய்யை சொல்லலாம்.
0: என்னங்க பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நமக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க, நீங்க வந்து சொல்லலாம்னு சொல்றீங்க, எந்த விதத்துல நியாயம் இது?
1: வேற என்ன,
0: அந்த பொண்ணு பாவம் இல்லையா? அதுக்கப்புறமா நீங்க பாவம் இல்லையா?
1: இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கணும்.
0: இல்ல, எனக்கு புரியல, அது எப்படி அப்ப பொய் சொல்லி கல்யாணம் பண்றது எந்த விதத்துல நியாயமாகும்? எனக்கு அதுக்கு நீங்க ஒரு நியாயப்படுத்துங்க நீங்க முதல்ல. சரி காலித், நன்றி நன்றி. அது எப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்றது எனக்கு புரியவே இல்ல. பண்ண முடியுமா? முடிஞ்சாலும் சமாளிக்க கூடிய மாதிரி இருந்தா பரவாயில்லன்னு சொல்றாரு, வாய்ப்பு இல்ல, அது செய்யவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, சரியான வடிவம் என்னன்னு நானே சொல்லிடவா? ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது பழமொழி கிடையாது, ஆயிரம் முறை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சரியான வடிவம். யாருக்கு ஆயிரம் முறை பொய் சொல்லலாம்? உறவினர்களை, நண்பர்களை திருமணத்துக்கு அழைக்கிறதுக்காக நம்ம ஆயிரம் தடவை கூட போய் அவங்கள அழைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியினுடைய சரியான வடிவம். இனிமே இது அப்படி சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து வனமகன் திரைப்படத்திலிருந்து பாட்டு வருது, எம்மா நீ அழகம்மா. ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு, மதன் கார்கி எழுதிய பாட்டு. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes

வேலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நூறு பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற பழமொழி இப்போ எப்படி மறுவி போச்சு? நூறு பொய், ஆயிரம் பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு அதை நிறைய பேர் நியாயப்படுத்தவும் செய்கிறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது அத்தனை இலகுவான விஷயம் இல்லை இல்லையா? எனவே பல பொய்களை சொல்லி கூட நாம் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணுறதுவே அத்தனை இலகுவான விஷயம் இல்லைன்னு தெரிஞ்ச நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறமான அந்த வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான் இல்லையா? ஏன்னா அது ரொம்ப கடினமான வாழ்க்கை. அங்கே பொய், புரட்டல், இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே இடமே கிடையாது. அப்போ என்ன நீ பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ண அப்படின்னு அந்த பெண்ணுக்கோ இல்லை அந்த ஆணுக்கோ அதுக்கப்புறமா தெரிய வந்தா எத்தனை பேர் அதை வந்து சாதாரணமாக கடந்து போவாங்க? எனவே இது ஒரு மிக மிக தவறான ஒரு விஷயம். இப்படி யாரும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்க. ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி அந்த கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சரியான வடிவமா இருக்கு. சரி, இப்போ ஒருத்தங்க அழைப்புல வந்திருக்காங்க. வணக்கம். அது என்ன, நான் இங்க போட்டதுக்கு அப்புறமா அது வந்து ஓடி போறது, கட் ஆகுறது, அது என்னன்னு தான் எனக்கு புரியலாம். மறுபடி மறுபடி வராங்க வராங்க வராங்க. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சரி, அதுவும் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு கால்ஸ் வந்தது, ரெண்டையும் ஒன்றா போடும்போது பிரச்சனை ஆகிருச்சு. சரி, பரவாயில்ல, மறுபடி அழைப்பிடுங்க, நாம் பேசலாம். இந்த மாதிரி எத்தனையோ பழமொழிகள் வந்து இருக்குது. அப்பப்போ வந்து நமக்கு ஞாபகம் வர்றதை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய விஷயங்கள், இப்படி மறுவிய விஷயங்கள், நிறைய பிழைகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வெகுளி பற்றி பேசியிருந்தோம் இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி. உலகத்துல நமக்கு தெரிந்த தமிழர்கள்ல 80% வந்து வெகுளி அப்படிங்கிறது வெள்ளந்தியான ஒருத்தன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. வெகுளி என்பது கோபம், கோபம் அப்படிங்கிறதே தமிழ்ச்சொல் கிடையாது அப்படிங்கிறது நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அது தமிழ்ச்சொல் கிடையாது, அது வந்து வடமொழி சொல். சினம் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் வடிவமும் இருக்குது. சரி, பரவாயில்ல, நம்ம கோபம் என்றது வடமொழி கலப்பு என்றது ரொம்ப சாதாரணமாகி போச்சு, பரவாயில்ல. அப்போது வெகுளிக்கு வந்து மாற்றா நாம் வந்து உண்மையாகவே கள்ளம் கபடம் இல்லாதவங்களை குறிக்கிறதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய சொல்ல வெள்ளந்திய வச்சுக்கலாம். வெகுளி என்றதை வந்து அங்கே நாம் வந்து இனி வைக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரியா, நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னா, வெண்மேகம் பெண்ணாக பாட்டு தரலாமா இல்லை நெஞ்சுக்குள்ள பாட்டு தரலாமா? நெஞ்சுக்குள்ள பாட்டு தரலாம். நெஞ்சுக்குள்ள பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ரோட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: Damn it.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு எத்தனை கால்ஸ் வந்திருக்கு தெரியுமா? அவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா அழைப்பையும் நம்மளால எடுக்க முடியலை. சரி, பரவாயில்ல. இப்போ கடைசியாக ஒருத்தங்களோட பேசிட்டு நாம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஆனாலும் மனசு தொட்ட மட்டில் யாருக்கு நான் பாட்டு கொடுக்க போறேன் அப்படின்னா, மகேஸ்வரிக்காக தோட்டத்தில் பாத்தி கட்டி இந்த பாட்டு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் பாட்டு. எனவே வர்றவங்க வந்து யாரும் பாட்டு கேட்காதீங்க அப்படின்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். சரியா? வணக்கம். சொன்ன உடனேயே கட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. சரி, பரவாயில்ல. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிற பழமொழிக்கு சரியான வடிவம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நாம பேசியிருந்தோம். 1000 பேருக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சரியான வடிவம். வணக்கம். யாரு?
1: வணக்கம், ஷாஜஹான்
0: பேசுறேன். ஷாஜஹான், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி
1: இருக்கீங்க?
0: சரி, இந்த பழமொழி எப்படி சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளவு காலமும்?
1: இல்ல, எனக்கு நீங்க சொல்லும் போதே புரிஞ்சு போச்சு.
0: புரிஞ்சு போச்சு, ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு.
1: ஆமா, 1000 பேருக்கு போய் சொல்லிங்கறத நாளாக நாளாக மறுவி.
0: ஆமா,
1: போய் சொல்லி
0: அதையும் வந்து இப்ப அதுல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அதையும் எப்படி வந்து நம்பி இருக்காங்க, இதுதான் சரின்னு வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, அது இப்படி எல்லா பழமொழியும் வந்து தப்பா சொல்லிட்டு இருக்கோம், ஆனாலும் அது வந்து சரியா இருக்கே, தப்பா சொன்னாலும் சரியா இருக்கே அப்படின்னு கேட்டிருந்தாரு.
1: போய் வந்து பொய்யானது, கரெக்டா மறு வந்து பொய்ங்கிறது அந்த வாக்கியம் சரியான மாதிரி அமைஞ்சிருச்சு.
0: எப்படி அது எப்படி சரியா இருக்கும்?
1: 1000 பொய் சொல்லலாம், பொய் சொல்லலாம்.
0: 1000 பொய் சொல்றாங்கறத எப்படி நியாயப்படுத்தி இருக்காங்கன்னு பாருங்க.
1: அது மாதிரி இன்னொன்னு நான் சொல்ல விரும்பிக்கிறேன்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
1: அதாவது, நாயை கண்டா கள்ள காணும், கள்ளை கண்டா நாயை காணும் சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா ஆமா, இருக்கு.
1: அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, பைரவ சாமின்னு ஒரு சாமி கடவுள் சிலை ஒண்ணு இருக்கும். அவரு கையில பாத்தீங்கன்னா ஒரு நாயை பிடிச்ச மாதிரி ஒரு இது இருக்கும், பிடிச்சிருப்பாரு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து அந்த பைரவ சாமிய போய் பாத்துட்டு அந்த சாமிய நீங்க சாமியா பாத்தீங்கன்னா சாமி,
0: கல்லா பாத்தீங்கன்னா கல்லு,
1: கல்லு. நாய வந்து நாயா பாத்தீங்கன்னா அது
0: நாய்,
1: நீங்க அது வந்து
0: கடவுளா பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ண வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலயும் கூட. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமா? மகேஸ்வரி கேட்ட பாட்டு மனசு தொட்டமட்டில் வருது. அதுக்கப்புறமா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது ரெட்ரோ ராகங்களை நீங்க வந்து கேட்கலாம். ராஜாவினுடைய பாடல்களை அடுத்த 1 மணி நேரத்துக்கு கேட்கலாம். நாம நாளைக்கு சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 0502528940. Manasu thottamittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் மாண்டிக் சிங் அலுவாலியா குழு சந்திப்பு மேற்கொண்டுள்ளது. வரி வரி அல்லாத வருவாயை அதிகரிக்க செயற்திட்டம் வகுக்க மாண்டிக் சிங் அலுவாலியா தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. வருவாயை பெருக்க மாண்டிக் சிங் அலுவாலியா தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவை அண்மையில் தாவிகா அரசு அமைத்திருந்தது. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து மாண்டிக் சிங் அலுவாலியா குழு ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
1: டீப் ஃபேக் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கும் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்களுக்கு சிபிஐ எச்சரிக்கை விடுத்துள்ளது. வழக்கமாக சைபர் குற்றவாளிகள் ஓடிபி எண்ணை பெற்றே பணத்தை கையாடல் செய்வார்கள். அதனால் ஓடிபியை யாருடனும் பகிர வேண்டாம் என வங்கிகளும் காவல்துறையும் தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றன. தற்போது தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி பல்வேறு புதிய வழிகளில் சைபர் மோசடிகள் அரங்கேறி வருவதாகவும் டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மோசடிகள் தற்போது தீயாய் பரவி வருவதாகவும் சிபிஐ எச்சரிக்கை விடுத்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: 2026 ஜூலை மாதத்துக்கான பெறப்பட்ட பெறுமதி சீர் வரியை ஆகஸ்ட் 20 தேதிக்கு முன்னர் செலுத்த வேண்டும் என்று இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்த தவறுதல் அல்லது தாமதித்து செலுத்துவதற்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அத்திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. காசோலை, வங்கி வரைவோலை அல்லது கொடுப்பனவு உத்தரவு மூலம் மேற்கொள்ளப்படும் கொடுப்பனவு குறிப்பிட்ட திகதிக்கு பின்னர் கிடைப்பதும் தாமதமான கொடுப்பனவாகவே கருதப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜூலை மாதத்துக்கான வாட் அறிக்கைகளை ஆகஸ்ட் மாதம் 31 தேதி அல்லது அதற்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
1: ஐக்கிய அரபு அமீரகம் தனது உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. அதன் அடுத்த கட்டமாக முகம், கைகள், கருப்பை மற்றும் குடல் உள்ளிட்ட உறுப்புகள் தொடர்பான மாற்று அறுவை சிகிச்சைகளை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மனித உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானம் செய்தல் மாற்று சிகிச்சைகளுக்கான ஹயாத் தேசிய திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக சுகாதாரம் மற்றும் தடுப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எதிர்கால திட்டங்களில் தானம் வழங்கக்கூடிய மற்றும் மாற்று சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள் மற்றும் திசுக்களின் வகைகளை மேலும் விரிவுபடுத்தும் திட்டமும் உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இதுவரையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என ஈரானின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். பாரசீக வளைகுடா பகுதியில் நீடித்து வரும் போருக்கு நிரந்தர முடிவு காண்பது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்தும் கருத்து வேறுபாடு நிலவி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் அதனை அமல்படுத்துவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்ததாகவும் அதில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. கசியூரா மற்றும் லீவாவில் இன்று அதிகபட்சமாக 48 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. துபாய், ஷார்ஜா, உமல் குவைன், அஜ்மான் மற்றும் ராசல் கைமாவில் இன்று 45 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 44 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. அடுத்து ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: with Raja.
0: Stay tuned.

0: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
1: பேர் என்ன தம்பி?
0: புரட்சி தளபதி. சாரி சார். படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
2: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
0: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவர் கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
1: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
3: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
0: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
3: நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபானா?
4: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு

0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: You are back. 1 hour of non-stop Raja Hits.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: We'll be back after a short commercial break.
3: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
3: ராக் வித் ராஜா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டாச்சா? 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
0: கக்கக்காக்கி கீ கூ கு கக்கே கு கு கு கு கே கே கக்கக்காக்கி கீ கூ கு கக்கே கு கு கு கு கே கே கக்கக்காக்கி கீ கூ கு வெரி குட் கக்கக்காக்கி கீ கூ கு கக்கே கு கு கு கு கே கே பாடுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: போதைப் பொருட்களின் பழக்கம் குறித்து காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்த கோவை மாணவர் அமுதனின் படுகொலையை குழு மோதல் என கூறி மூடி மறைப்பதா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவையைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் சக மாணவர்களாலேயே அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி தருகின்றது என்று கூறினார். நட்பையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுத்தர வேண்டிய கல்விக்கூடங்களிலேயே மாணவர்களிடையே பகையையும் வெறுப்பையும் போதை பழக்கமும் உருவாகி அது ஒரு உயிரை போக்கும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருப்பது எதிர்கால தலைமுறையினர் குறித்தான அச்சத்தை ஏற்படுத்துகின்றது என்று கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவமதிக்கப்பட்டது நம் அனைவர் மீதான அவமதிப்பே என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் ராம்லீலா மைதானத்தில் தான் பேசிய பின் யாகம் நடத்தப்பட்டதாக கார்கே குற்றம் சாட்டியிருந்தார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் குற்றச்சாட்டை அடுத்து குடியரசு துணைத் தலைவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். கார்கே குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கார்கே குற்றச்சாட்டு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த குடியரசு துணைத் தலைவர் உத்தரவும் பிறப்பித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள இலங்கையில் இடம்பெற்ற குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 93 சந்தேக நபர்களை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வருவதற்காக சர்வதேச போலீசாரின் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார். நாடே ஒன்றாக தேசிய திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். மேலும் 2024-25 மற்றும் இந்த ஆண்டின் கடந்து போன காலப்பகுதியில் இந்த சிவப்பு எச்சரிக்கைகள் மூலம் 38 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கு மேலதிகமாக போலீஸ் மா அதிபரின் நேரடி தலையீட்டின் பேரில் மேலும் 35 முக்கிய குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அபுதாபியில் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 2,05,972 கிலோமீட்டர் சாலைகள் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளன. தினசரி பயன்பாட்டுக்கான சாலைகள் மற்றும் பொது இடங்களை தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் பராமரிக்கும் வகையில் நகராட்சிகள் மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2025 ஆண்டு முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்ட 2,74,735 கிலோமீட்டர் தூரத்தில் 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களிலேயே சுமார் 75% அளவுக்கு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: யுக்ரைனில் கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் குறைந்தது 437 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 2,610 பேர் காயமடைந்ததாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கண்காணிப்பு இயக்கம் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த 2022 ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு ஒரு மாதத்தில் பதிவான அதிகபட்ச பொதுமக்கள் உயிரிழப்பு எண்ணிக்கை இதுவாகும். தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல்களால் பொதுமக்கள் உயிரிழப்பு மற்றும் காயமடையும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிர் T20 ஆசிய கோப்பைக்கான இலங்கை அணியில் புதிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. துபாயில் இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள மகளிர் T20 ஆசிய கோப்பை தொடருக்கான இலங்கை அணியில் சில முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தேயோமி விஹாங்கா முதன்முறையாக இலங்கை T20 சர்வதேச அணிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். மேலும் வலது கை வேகப்பந்து வீச்சாளரான மித்தாலி அயோத்தியா மீண்டும் அணிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இவர்களுடன் கடந்த மாதம் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான அணியில் இடம்பெற்றிருந்த வேகப்பந்து வீச்சாளர் சேதனா விமுக்தியும் மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
5: Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
6: Star of the Month.
7: Hello everybody, this is DSP.

0: குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாய். மாங்கா தோப்புக்குள்ள நண்டு என்ன வேலை? யாரு எல்லா நேரம் பார்த்து கையை பிடிச்சாயே, கையை கடிச்சாயே தான் வரணும் எனக்கு. Beautiful people, welcome back to the evening kala featuring 125 pounds RJ Bravo and you're listening to 89.4 Tabul FM
1: and his name is John C.
0: எனக்கு இந்த WWE பார்க்கும்போது அந்த சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் அந்த ஜான் சீனா, பூக்கட்டி, அண்டர்டேக்கர், பிக் ஷோ இவங்கெல்லாம் என்ட்ரு ஆவாங்க. அப்போ என்ட்ரு ஆகும்போது எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெல் அடிக்கும், டிங் டிங் டிங் அடி அடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க மியூசிக் வரும், என்ட்ரன்ஸ் மியூசிக்கு. அப்புறம் அவங்க அப்படி நடந்து வருவாங்க. அவங்க நடந்து வர வர ஒரு அனௌன்சர் இருப்பாங்க, அவங்க தான் வந்து அவங்க யார், அவங்களோட வெயிட் என்ன, எத்தனை வாட்டி வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி மேட்டர்லாம் சொல்லி அவங்கள வந்து அப்படியே வெல்கம் பண்ணுவாங்க. அது செம்மையாக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மா யார், என்ன ஏது, மூஞ்சி கூட நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்க மாட்டோம். ஆனால் அவங்க வந்து அவங்க அவங்க அந்த வாய்ஸ் கண்டிப்பாக கேட்கும், நல்லா அதை கேட்டு கேட்டு பழகினதுனால அப்படி ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து சப்கான்ஷியஸாக தான் ஞாபகத்தில் வச்சுருப்போமே கரெக்டாக. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ உள்ளுக்குள்ளே வந்ததும் உங்களுக்கு மெமரி லாஸ் ஆனால் பரவாயில்லடா தம்பி, மெமரி லாஸும் ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்ஸ்

0: சோப்பு தான். எது எது மெமரி லாஸ் வந்து மனசை துவைக்கிறதுக்கு ஒரு சோப்பாமா. நேத்தோட எண்ணங்கள் நேத்தே போச்சுடா, நான் இப்போ ஆரடி பட்டான் பூச்சுடா. இதில் மெயினாக வந்து இந்த பாட்டில் இதுக்கப்புறம் ஒன்று வரும், சரியா? அதாவது ஞாபகம் டார்ச்சர், மெமரி தான் டாக்டர் அப்படி வரும். ஸோ எனிவேஸ், ஞாபக மறதி இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, இது ஆக்சுவலி அது வந்து ஒரு வரம். அதனால் கவலைப்படாமல் நீ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்துட்டனா பிரச்சனை இல்லைப்பா, நோ ப்ராப்ளம். யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, இல்லைனா மறந்துருச்சு இல்லை, உன் மைண்ட்லேருந்து அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டேன், உனக்கு வந்து ஒரு பாரம் கம்மியாகிடுச்சு அப்படிங்கிறத நினச்சி நீ சந்தோஷப்பட்டுக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு. ரெண்டாவதும் நமக்கு வந்து ஜெயம் ரவியோட பாட்டு தான், செம பாட்டு. பிரபுதேவா,
1: ஹலோ லீட்டா,
0: ஜெயம் ரவி, கார்த்திக், ஹாரிஸ் மாம்ஸ், அப்படி ரெண்டு லவ் பாட்டு உங்களுக்காக வருது இல்லை, ரெண்டாவது பாட்டு தான் லவ் பாட்டு, மூணாவது பாட்டு சர்ப்ரைஸாக ஒரு பாட்டு வருது, அது என்னன்றதை நீங்கள் ஷோக்கு எடுத்து தெரிஞ்சுங்க. ஓகே, உள்ளுக்குள்ளேயே வந்ததும் தம்பி அந்த பட்டனை எங்க, ஐயோ அப்டேட் பட்டனை காணுமே. சரி, அப்டேட் என்னன்றதை நான் போய் சொல்லிடுறேன், சரியா? நத்திங் மோர். நீங்கள் வந்து எப்படின்னா, எமிரேட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ யூஸ்வலாக ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அந்த நீங்கள் எப்போ ஃப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கும் நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற அந்த டேட்டுக்கும் நீங்கள் ஒரு வேளை வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு, ஐ மீன் ஒரு டிசம்பர் மாதம் போகிறீங்க, இப்போ டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேட் மாற்றிக்கலாம், பெருசாக ஃபேர்லாம் வராது. ஆனால் வந்து ஒரு பத்து நாள், ஒரு நாலு நாள் இந்த மாதிரி கேப்லலாம் வந்து நீங்கள் ஃப்ளைட் டேட்டையோ இல்லை டைமிங்கோ சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு சார்ஜஸ் ஒன்று வரும். ஸோ இப்போ எமிரேட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் ஆஃபரிங் அன்லிமிட்டெட் ஃப்ரீ டுபாய் ஃப்ளைட் டேட் சேஞ்சஸ் அண்ட் ரீஃபண்ட் ஃபீஸையுமே வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்டட் ரூட் இருக்கு இல்லையா, அங்கே அது மூலமாக போகிற, அதாவது இப்போ துபாயிலிருந்து நீங்கள் இங்கேருந்து போகிற ஒரு சில செலக்டட் டெஸ்டினேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஈஸியாக ஃப்ரீயாக வந்து டேட் மாற்றிக்கலாம். அண்டு அப்புறம் வந்து ஆமாம், அவ்வளோதான், ரீஃபண்ட் ஃபீஸையும் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி கட்டும் பண்ணியிருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ நாளில் நீங்கள் புக் பண்ணுறீங்க, உங்கள் புக்கிங்க்கும் கரண்ட்டான டேட்டுக்கும் எத்தனை கேப் இருக்குது, எவ்வளோ ஹவர்ஸ் ஆர் எவ்வளோ டேட்ஸ் கேப் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது டிசைட் ஆகுது போல். ஓகே, நல்ல விஷயம் தான். அண்டு ஸ்கை வாட்ச் மெம்பராக ஒரு வேளை இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆடட் பெனிஃபிட்டும் இருக்கான். சில பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளைவர்ஸாக இருப்பாங்க, அவங்களாம் எப்படின்னா பாயிண்ட்ஸ் வச்சே வந்து எக்கானாமி டிக்கெட்டை புக் பண்ணிட்டு பிஸ்னஸ் கிளாஸ்க்கு அப்கிரேட் பண்ணுவாங்க, அவங்களாம் பார்த்துருக்கீங்களா, அவங்களாம் பார்க்க பொறாமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக. ஓகே,
2: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நான் ஆகஸ்ட் 31st வரைக்கும் தான் இது ஆஃபர் அவைலபிள். சரி, இப்போ ஓகே, ஜாலியாக ரெண்டு பாட்டு வருது, கேட்டு முடியும், மூணு பாட்டு வருது ஆக்சுவலி, மூணு பாட்டு, மூணாவது பாட்டு சர்ப்ரைஸ் பாட்டு. ஓகே,
3: back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: நீனோனா இன்னும் 4 சுருக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
5: தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு NRI லேண்ட் மீட் அப், ஆகஸ்ட் 16th சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில நடக்க இருக்கு. ப்ராப்ஷல் டீம் நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP அண்ட் ரேர அப்ரூவ் பிளாட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பாட் புக்கிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242. தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன் எர்த் இஸ்
6: நம்பிக்கையும்
7: Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, matrum diamond purchase la exchanged gold koodave gram ku 15 dirhams varaikum extra vum kadaikum.
6: Visit your nearest Tanishq showroom today. Ippo Hamdan Street, Abu Dhabi la flagship showroom open panirukanga. Dubai la veetu samayal maadhiri premium dining experience oda oru restaurant thedringla?
8: Ungalkagave IS premium veg restaurant avanga 3rd branch grand ah open panirukanga.
6: Asal paramparaya suvai la variety ah enjoy.
8: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

நாலரை ஆயிடுச்சு. நாலரைனா நாலரை கரெக்டா கிடையாது, 4:33 ஆயி போச்சு. வெல்கம் பேக், திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இந்த வாரம் வந்து ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாசமே நிறைய படம், தமிழ் படம், தமிழுக்கே வந்து 7ஆம் தேதி என்ன இந்த என்ன டிசி வந்துச்சு, ஜிடி நாயுடு வந்தது, இந்த வாரம் விஸ்வநாதன் சன்ஸ், மகுடம், அதுக்கப்புறம் ஹைன்னு இன்னொரு படம், கவின் நயன்தாரா நடிக்கிற படம், ஆகஸ்டா என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கணும். பட் ஆகஸ்ட் ரிலீஸ்ன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். சரி என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் டாக்ஸிக் ரிலீஸ் ஆகுது. டாக்ஸிக்னு ஒரு படம் ஆடான்னா, தெர்ஸ் அ லாட் டு டாக் அபவுட் திஸ் மூவி டாக்ஸிக். இப்போ யஷ் உங்களுக்கு தெரியும்ல, ஒரே ஒரு கன்னட படம், கேஜிஎஃப்னு ஒரு படம், அந்த படம் பேன் இண்டியாவாக ரிலீஸ் ஆச்சு. மனுஷன் எங்கேயோ போயிட்டா அப்படி. இப்போ வந்து ராமாயணாவில் ராவணனாக நடிச்சிட்ருக்காரு யஷ். இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி ராமாயணாவுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஓகே, இஃப் யூ டோன்ட் நோ, இப்போ ராமாயணம் வச்சு நிறைய வாட்டி நிறைய படங்கள் வந்துருச்சு. ஓகே, சீரியல் கூட இருக்குது, கார்ட்டூன் இருக்குது, எல்லா வடிவத்துலேயுமே வந்து ராமாயணம் பண்ணிட்டாங்க. அது டைம் டு டைம் அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த படத்தை. ஈவன் ஐ திங்க் தமிழில் மட்டும்தான் வந்து ஒரு ஓகே ரைட், அது ஒரு ஓரமாக வைப்போம் நம்ம. ஓகே, ஈவன் ராவணன் கூட வந்து ராமாயணத்தை ஒட்டி வர்ற ஒரு கதை தான், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது விக்ரம் தான் வந்து ராவணன் ரோலில் வருவார், ஐஸ்வர்ய ராய் வந்து சீதா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக இந்த படத்தை வந்து நமித் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் இந்த படத்தை வந்து எடுக்கிறார் அப்படி. ஓகே, ஸோ இந்த அவருடைய அந்த அனிமேஷன் ஸ்டுடியோ, ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் வந்து அனிமேட் பண்ணுற வேலையை பார்த்துருக்கு. நிறையா படங்களுக்கு வந்து பெஸ்ட் அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி அவார்டெலாம் அவர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ராமாயணத்தை வச்சு அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனை, ஐ மீன் அவங்களுடைய ஓன் சொந்த கை காசுலாம் போட்டு இப்போ வந்து படத்தை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. படத்துக்கு வந்து ஹான்ஸ் ஜிம்மர் மியூசிக், ஏஆர் ரஹ்மான் மியூசிக், ரெண்டு பேர். ஹான்ஸ் ஜிம்மர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்

கான்சர்ட் நடக்கும்போது நான் போய் பார்த்தேன். அதாவது ஒரு மனுஷன் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இந்த ஆள் வந்து ஃபேமஸ் அப்படின்னா, ஓகே ஐ வில் சே லைக் ஒன் பெஸ்ட் மூவி ஆஃப் ஹான்ஸ் ஜிம்மர் விச் இஸ் லைக் இன்டர்ஸ்டெல்லார். இன்டர்ஸ்டெல்லாரில் அந்த கான்ஃபீல்ட் சேஸ்னு ஒரு மியூசிக்கும் அந்த டைம்னு இன்னொரு மியூசிக்கும் பயங்கரமாக இருக்கும். சரி ஓகே, இப்போ அவரும் நம்ம இசை புயல் ரஹமானும் சேர்ந்து ராமாயண படத்துக்காக தேர் ஸ்கோரிங் மியூசிக். ஓகே சரி, இப்போ எங்கே நான் ஆரம்பித்தேன், ஆ யஷில் ஆரம்பித்து எங்கெங்கேயும் போயிட்டேன் நான். இப்போ யஷ் நடிகிற படம் தான் டாக்ஸிக், இதை தான் சொல்ல வந்தேன் நான். ஓகே சரி, இப்போ என்ன மேட்டர்னா, இந்த படம் மார்ச்லேயே ரிலீஸ் ஆக வேண்டியது. அண்ட் இந்த படத்துக்கும் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் லைட்டாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த படத்தை வந்து கீத்து மோகன்தாஸ் அவங்க தான் வந்து டிரெக்ட் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னா அந்த நல்லதம்மை இந்தியில் ஹீரோயினாக வருவாங்க சரியா. நிறைய பேர் எப்படின்னா நிறைய ஆக்டர்ஸ் லேட்டரான் வந்து தே பிகம் டிரெக்டர்ஸ். இப்போ மகுடம் வந்து ரிலீஸ் ஆகுது, இந்த படத்தை வந்து ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சிம்பிளி சாப் டாட் டிவி அவங்க தான் வந்து அசோசியேட் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து விஷால் நடிகிறார், அவரே எழுதி இயக்கவும் செஞ்சுருக்கார் இந்த படத்தில். துஷாராஜன் இருக்காங்க. ஸோ அது கமர்ஷியல் படம், கேங்ஸ்டர் படம் மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. தெரில, படம் வந்து இந்த வாரம் 14 ரிலீஸ் ஆகுது, பார்த்துங்க. 26 தான் வந்து டாக்ஸிக் ரிலீஸ் ஆகுது. ஆனால் படம் மார்ச்லேயே வர வேண்டியது என்னன்னு தெரில. இப்போ தான் ட்ரெய்லரே விட்டாங்க, 4-5 நாளைக்கு முன்னாடி. அதுலேயுமே வந்து யஷ் கூட, யஷ் வந்து வில்லன் மாதிரி ஒரு ரோலு, ஆனால் அவருக்கு வில்லத்தனமான ரோல்லாம் ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு மனுஷன். அதில் கியாரா அத்வானி அண்ட் நயன்தாரா, ருக்மணி வசந்த்து அப்படின்னு ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கு தெரில, அழகாக இருந்தாங்க. பேர் தெரில எனக்கு, என்னன்னு விசாரிச்சு சொல்லுவோம். யாஷ், யஷோட படம் அது, யாஷ் கூட கிடையாது, யஷோட படம். ட்ரெய்லரில் பார்த்தா திடீர்னு சின்ன வயசு யஷ் மாதிரி இன்னொருத்தர் வர பார்க்க. இந்த ஜெமினி மேன் ஒரு படம் இருக்குது ஓகேவா, அதில் வில் ஸ்மித் யாரோ தன்னை வந்து கொல்றதுக்காக, அவருமே ஒரு ஹிட்மேனாக தான் இருப்பார். ஆனால் அவரை யாரோ கொல்றதுக்கு பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில் பிடிச்சிருவார், பார்த்தா அவரோட யங்கர் வேர்ஷன், அவரோட செல்லை எடுத்து க்ளோன் பண்ணி அவரை கொல்றதுக்கே அவர் தான் செட் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் படம் ஃப்ளாப்பு சரியா, கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. இது எப்படியோ, படம் நல்லா இருந்தால் சரி, காசு கொடுத்து போகிறோமா, 42 திரம் ஸ்டாண்டர்ட் டிக்கெட் கொடுத்து போகிறோமா, அந்த பைசாக்கு வசூல் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் படம். நீ என்ன கேமரா யூஸ் பண்ணுங்கள், காஷ்மீரில் போய் ஷூட் பண்ணுங்கள், சுவிட்சர்லாண்டில் போய் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க, 4 அனிமேட் பண்ணுங்கள் படத்தை, பட் படம் நல்லா இல்லை, கதை நல்லா இல்லை அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் மக்கள் அதெல்லாம் கண்ணில் கணக்கிலே வச்சுக்க மாட்டோம். ஓகே, உங்களுக்காக சங்கத்தமிழன் படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, அப்படி ஒரு படமா, அப்படி ஒரு படம் விஜய் சேதுபதி நடித்தார் ராஷி கண்ணாவோட. இந்த ஒரு பாட்டு கூட தான் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு. ஐ வில் பி பேக் ஆஃப்டர் திஸ் சாங் நம் பிராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் FM அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கரா. என்னப்பா பாட்டுன்னு வரலையா?

0: டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம்புது பாட்டு.
1: brought you by Lulu in minutes. shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of companies.
3: You are back.
4: Okay, welcome back. Welcome back. இந்த wedding song னு ஒரு பாட்டு ஒன்று போச்சுல, சூர்யாவே பாடியிருக்கார் அந்த பாட்டை. படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. விஸ்வநாதன் சன்ஸ் 5 மணிக்கு மேலே உங்களுக்கு அந்த படத்துலேருந்து ஐ வில் ஹாவ் அ கான்ஸ் ஐ மீன் கான்டெஸ்ட் அந்த படத்துக்கு டிக்கெட் கொடுக்கறதுக்காண்டி படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. சரியா, இன்றைக்கே வந்து ஒரு சில ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி டிக்கெட்ஸ் சேல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையிலேருந்தே ஷோஸ் ஓட்டிகிட்ருக்காங்க மேக்ஸில், இங்கே நம்ம மோலசம் பிரச்சிலலாம் நான் பார்த்தேன் நான். சரி ஓகே, நம்ம தமிழகமோட ஸ்க்ரீனிங் நாளைக்கு சாயங்காலம் 7:30 to 8 தான். அதனால் டிக்கெட் 5 மேலே தரேன். ஆனால் ட்விட்டரில் ஒன்று படித்தேன், அந்த பாட்டுக்கு வீடியோ ரிலீஸ் ஆகிருந்தது யூடியூப்பில். சரியா, அதில் வந்து அவர் டான்ஸ்லாம் ஆடுவார், பெரிய ஜிப்பெல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஷெர்வானிலாம் போட்டுட்டு. ஆனால் மனுஷன் வந்து அதில் ஒரு மாதிரி என்ன கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு பார்த்தா, அப்புறமா படித்தேன், 102 degrees ஃபீவராக அந்த டைமில் இருக்குது. பரவாயில்ல, ஷூட்டிங்கை வந்து நம்ம கேன்சல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷூட் பண்ணி ஒரு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடி ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு மனுஷன். பாருங்களேன், இல்லை சரி, கோல்டன் சாங் ஆஃப் தியரில் ஒரு பாட்டுன்னு வெயிட்டிங்க, அந்த பாட்டு கேட்டு முடிங்க, திருப்பி வந்து வேறு என்ன மேட்ரு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, எதிரும் புதிரும் என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம்.
5: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: நாட்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்ங்கற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வெச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு NRI லேண்ட் மீட் அப் ஆகஸ்ட் 16th சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல நடக்க இருக்கு. ப்ராப்ஷல் டீம் நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP அண்ட் ரேர் அப்ரூவ்ட் பிளாட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பாட் புக்கிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056-415-4242. தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன் எர்த் இஸ் எர்த் Plots nale, PropShield da ne.

0: இன்னைக்காச்சும் வந்து டூட் படத்துல இருந்து இந்த கண்ணுக்குள்ள பாட்டை யாராவது கேப்பீங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு எதாவது பாட்டு வேணும்னா ஃபோன் அடிங்க 050-252-8940. அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு மெசேஜும் பண்ணலாம். 800-8940 ஃபோனும் அடிக்கலாம். எப்படியோ ஃபோன் அடிச்சு தான் பாட்டு கேட்க போகிறீங்க. நான் ஒரு 15 நாளாக கதறிட்டு இருக்கேன் இந்த பாட்டுக்கு, யாராவது கேளுங்க கேளுங்கன்ட்டு. கேட்கவே மாட்டிருக்கேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா சரவணன்? நானா, நீங்க எந்த பாட்டு கேட்கலாம்னு நினைச்சீங்க ஃபர்ஸ்ட்டு?
1: நீங்க
0: அது வந்து அது வேற, அது வந்து என்ன, அது நல்லா இருப்போ, அது இது வந்து இது இது கண்ணுக்குள்ள கத்த அது. சரி பரவாயில்ல, நீங்க வந்து ரிவெஞ்ச் பாட்டு தானே வேணும்னு கேட்டீங்க. போடுறேன், அதே பாட்டை போடுறேன் கேளுங்க. ஓகே ஓகே, அதாவது இப்போ நான் வந்து சரி கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து போட சொல்லக்கூடாது. நீங்களாக மனசுலேருந்து இந்த பாட்டை வந்து கேட்குற மாதிரி இருக்கணும். அது நான் கேட்குற டைமில் அலைன் ஆகணும். அவர் பாருங்கள் வேறு பாட்டு அவர் மனசில் வச்சுட்டு இருந்திருக்கார். நான் சொன்னதுனால பரவாயில்ல, நீங்கள் இஷ்டப்பட்ட பாட்டே போடுங்கன்னு அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இன்னும் எனக்கு அப்படி, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஐ வாண்ட் திஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட் வித் லவ். இப்போ வந்து மனசு தொட்டு மெட்டில் சைத்தான் வந்து யூ ஹேவ் அ சாங், திஸ் இஸ் ப்ராவோ, யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அப்படியே உங்களை 5 மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன்.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: அவையில் மூத்த உறுப்பினர் என்ற மரியாதை துளியும் இன்றி போஜராஜன் மீது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைத்த தரம் தாழ்ந்த விமர்சனம் உங்கள் அரசியல் வளர்ப்புக்கான உதாரணம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். குறுகிய காலத்துக்குள் பல கட்சி தாவியதால் வந்த பழக்கம் போல என அவர் கூறினார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக அவசர அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வருவதே ஒரு மடைமாற்று அரசியல்தான். இதில் அந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்து விட்டார் என்பதற்காக எங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜனை ஒற்றை பிரதிநிதித்துவம் என்று நீங்கள் கேலி பேசுவது கடும் கண்டனத்துக்குரியது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
1: ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக மாநிலம் முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசா மட்டுமின்றி சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் நேற்று முதல் பலத்த மழை கொட்டி தீர்த்து வருகின்றது. இதனைத் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் மாநிலம் முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கு வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் அம்பலாந்தோட்டையில் உள்ள உயர்தர பரீட்சை மையம் ஒன்றில் பரீட்சை வினாத்தாள் பெட்டியொன்றில் இருந்து நாளை நடைபெறவிருந்த பௌதிகவியல் முதலாம் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சகம் உடனடியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. எவ்வாறாயினும் அந்த வினாத்தாள்கள் அடங்கிய பொதிகள் திறக்கப்படவோ அல்லது வெளிப்படுத்தப்படவோ இல்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை இலங்கையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உயர்தர ஒருங்கிணைப்பு மையமான அம்பலாந்தோட்டையில் உள்ள பாடசாலையொன்றில் இன்று நடைபெறும் பாடங்களுக்கு புறம்பாக நாளை நடைபெறவிருந்த பாடத்தின் 6 வினாத்தாள் பொதிகள் பெட்டியொன்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. துபாய் உலக வர்த்தக மையத்தில் புதிய மேம்பாலம் நாளை திறக்கப்படுகின்றது. இந்த பாலத்தினால் துபாய் உலக வர்த்தக மையத்தில் இருந்து வாகனங்கள் வெளியேறும் நேரம் 10 நிமிடங்களில் இருந்து வெறும் 2 நிமிடங்களாக குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 500 மீட்டர் நீளமும் 2 வழித்தடங்களும் கொண்ட இந்த மேம்பாலம் துபாய் உலக வர்த்தக மையம் மற்றும் ஆன் சென்ட்ரல் பகுதிகளில் இருந்து வரும் வாகன போக்குவரத்துக்கு உதவும். இந்த பாலம் அல் முஸ்தக்ஃபால் வீதி மற்றும் ஜாபில் பேலஸ் வீதி சந்திப்பு நோக்கி செல்லும் போக்குவரத்தை எளிதாக்கும் என சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையமான RTA தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: போலி செய்திகளை விட போலி உளவு தகவல்கள் ஆபத்தானவை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். உளவு தகவல் தோல்விகளினால் அமெரிக்கா நீண்ட காலமாக தவறான கணிப்புகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தினார். ஈரான் மீதான போரை இதற்கு உதாரணமாக குறிப்பிட்ட அவர், தற்போது ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்கா மேலும் பெரிய தவறான கணிப்பை மேற்கொண்டு வருவதாக கூறினார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்தது. கசியூரா மற்றும் லீவாவில் அதிகபட்சமாக 48 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. துபாய், ஷார்ஜா, உமல் குவைன், அஜ்மான் மற்றும் ராசல் கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 44 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜீராவில் இன்று 37 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

அன்னைக்கு கூட தூக்கத்தில் எழுப்பி என்ன உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் எதிரா அப்படின்னு கேட்டால் உன்னாலே தான். அப்படி ஒரு படத்துல இருந்து அதே டைட்டில் வர ஒரு பாட்டையும் கேட்டு முடிச்சிருக்கீங்க. ஓகே.

0: உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேடி உன் முன்னே அப்புறம் என்னங்க வரும் உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேடி உன் முன்னே மெய்க்கான நின்று பாட்டு கேட்டாலே லவ்வில் விழுந்துருவோம் போல. அப்படி ஒரு பாட்டு ஹாரிஸ் மாம்ஸ் சம்பவம். அதெல்லாம் இந்த பிகினிங் ஒரு 2010s வரைக்குமே ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் வந்து நிறைய பாட்டு, அதாவது ஆல்பம் ஹிட்டு, எல்லா பாட்டுமே, எல்லா படமே வந்து பாட்டுனால தான் வெளியிலே தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, அந்த ஹாரிஸ் மாம்ஸ் எல்லாம் எங்கேன்னு தெரியல எனக்கு. பிரதர்னு ஒரு படத்துக்கெலாம் மியூசிக் போட்ட அப்படி சுத்தமாக மக்காமிஷி பாட்டை தவிர வெளியிலே மக்காமிஷி கூட அவரோட பெஸ்ட்டானா தெரியாது. அவரோட பெஸ்ட்லேயே வந்து சரி ஓகே, நான் ஹாரிஸ் ஜெயராஜ் பற்றி பேச ஆரம்பித்தா அப்படியே வந்து கண்ணில் தண்ணி விட்டுடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஹாரிஸ் ஜெயராஜை. ரேமான் வந்து ஒரு பாயிண்டில் பயங்கரமாக டாப்பில் இருந்த டைமில் ஹாரிஸ் தான் செம்மையாக ஒரு காம்படிஷன் கொடுத்தார். அந்த டைமில் என்ன ரேமான் மியூசிக் பயங்கர கிராண்டியராக, அது ஒரு வேறு லெவலில் இருக்கும். இந்த பக்கம் திடீர்னு பார்த்தா மெலடியில் போட்டு அடித்து தாக்குற அப்படி யார், ஹாரிஸ் ஜெயராஜ். பிஜிஎம்மும் சரி, அது இதுன்னு பயங்கரமாக. அன்னியன் படத்தோட பிஜிஎம்லாம் இப்போ கேட்டாலும் வேறு மாதிரி இருக்கும். சரி ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக் டு த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, இப்போ வந்து மூணு விஷயம் நடக்குது. ஒன்று, ஃபஸ்ட்டு யூஏஇ அப்டேட்டை சொல்லுவேன். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு விஷயத்தை கேட்கலான்னு இருக்கேன். இல்லை, எல்லாத்துக்குமே வர்ற ஒரு டவுட்டை கேள்வியாக கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான். அப்புறம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தோட மூவி கான்டெஸ்ட் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு டிக்கெட்டுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஐயோ கேள்வி செம்மையாக ஒரு கேள்வி யோசிச்சு வச்சுருந்தேன். சரி, கேள்வி என்ன அப்படின்னா, படத்தில் அம்மா கேரக்டர்லாம் ஒருத்தங்க வராங்க. யார், சூர்யாவோட அம்மா கேரக்டர்லாம் ஒருத்தங்க வராங்க. அவங்க யார், அவங்களுக்கு என்ன பேர், அதை அப்படியே உங்கள் பேர் பதில் இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு விஎஸ்ன்னு டைப் பண்ணி உங்கள் பேர் அப்புறம் பதில் 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு படார்னு அனுப்பி வைங்க, பார்ப்போம், அனுப்பி வைங்க. ஓகே, இப்போ யூஏஇ அப்டேட்டை சொல்கிறேன். அதாவது இந்த ஃபிட்னஸ் சேலஞ்ச் வந்து நடக்கும், 30 days ஆஃப் ஃபிட்னஸ். அது வந்து உங்களுக்கு எப்பவுமே இந்த ஃபிட்னஸ் மந்த்ங்கிற பேரில் ஒரு மாதம் ஃபுல்லாக துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்ச் வந்து அந்த அக்டோபர் கடைசியில் ஆரம்பித்து நவம்பர் வரைக்கும் போகும். அதோடய எண்டிங் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஷேக் சேத் ரோட ஒரு நாள் ஃபுல்லாக பிளாக் பண்ணி 5 kilometers 10 kilometers ஃபுல்லாக எல்லாருமே மேரத்தான் ஓடுவோம். ஞாபகம் இருக்கா, எப்போவுமே ஃபிட்னஸ் சேலஞ்ச் அப்படி தான் முடியும். கரெக்டாக அக்டோபர் வரும்போது சம்மர் முடிச்சு வின்டர் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக நம்மளால் பண்ண முடியும். ஆமாம், இந்த வருஷம் அக்டோபர் 31st நவம்பர் 29th வரைக்கும் நடக்க போதான். ஸோ 30 days 30 minutes ஆஃப் ஆக்டிவிட்டி எவ்ரி டே. ஸோ இது வந்து 10th எடிஷன். ஸோ இதோடைய மெயின் மோட்டிவே வந்து டு டேர்ன் த சிட்டி இன்டு ஹப் ஆஃப் ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் வெல்னஸ் அண்ட் கம்யூனிட்டியாக ஒரு சில இடங்களில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஒரு ரன், ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து ஓடுறது, கம்யூனிட்டியாக சேர்ந்து சைக்கிளிங் பண்ணுறது, அப்புறம் நிறைய ஜிம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம கைட் பீச்சில் டெம்பரரியாக ஜிம் வந்து போடுவாங்க. நீங்கள் வந்து அந்த ஆப் வச்சு இந்த இடத்துக்கு, அந்த ஆப்பில் என்னென்ன நாள் என்னென்ன ஆக்டிவிட்டிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் போட்டு போன வருஷம் ஏர்போர்ட்டில் அந்த ரன்வேயில் சைக்கிளிங் ஓட்டுற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. யாராவது கலந்துக்கிட்டீங்களா அதில்? நான் ட்ரை பண்ணி பார்த்தானே, எனக்கு இடமே கிடைக்கல அந்த டைமில்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: வரேன், இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ நானும் பிரியாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு சில பழைய பாட்டு, இளையராஜா பாட்டெலாம் இருக்குல்ல, ஆமாம், அந்த பாட்டெலாம் இப்போ கேட்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது. அந்த பாட்டெலாம் பயங்கரமான பாட்டு தான், ஆனால் அந்த பாட்டோட உண்மையான அந்த ஃபீல் இருக்குல்ல, இட் இஸ் ஹிட்டிங் டிஃப்ரெண்ட்லி கரெக்டாக. அந்த பாட்டு அதோடைய வேலையை எப்படி பண்ணணுமோ அது இப்போ தான் பண்ணுது ஒரு சில பேருக்கு, அதில் நானும் ஒருத்தன். அப்போ யோசிச்சுட்டு இருந்தோம், அப்போ வந்து ஒருவேளை வயசாயிடுச்சோ அப்படின்னு கேட்டாங்க அவங்க, இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் ஆர் டே டு டே லைஃப்பில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸோ ஏதாவது ஒரு விஷயம் மாறும்போது செய்யும்போது வந்து ஒருவேளை வயசாயிடுச்சோ அப்படின்ற ஃபீல் ஒன்று வரும். உங்களுக்கு எந்த மாதிரி நேரத்தில் அப்படி வருது, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒருவேளை நமக்கு வயசாயிடுச்சோ அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வைக்குது? டுடே யூ கேன் டாக் அபவுட் இட். 800-894-0 இஸ் த நம்பர். இது என்னவா வேணா இருக்கலாம், ஒரு 10 படிக்கட்டு ஏறி ஐயோ மூச்சு வாங்குது, ஏறவே முடியலையே, இடுப்பு வலிக்குதே அப்படின்னு அப்படிங்கிற ஹெல்த் பிரச்சனையாக இருக்கலாம். இல்லாட்டி தினம் தலை செய்யும் போது 10 முடியும் போதெல்லாம் 100 முடி உதிர்ந்து வர்றதுக்கு பார்த்து அதில் ஸ்ட்ரெஸ் ஆகி அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 100 முடி உதிர்ந்து அப்படியா இருக்கலாம். வாட் எவர் கேன் இட் கேன் பி, ஜஸ்ட் டெல் மீ. ஓகே, ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு வந்து பேசுவோம் நம்ம. ஒஸ்திலேருந்து ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் வாரிசுலேருந்து இன்னொரு பாட்டும். பேக் டு பேக், ஜஸ்ட் இஸ் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
2: பேர் என்ன தம்பி?
1: புரட்சி தளபதி. சாரி சார், படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரை பத்தி சொல்லு.
3: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
1: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் குடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் குடுக்க சொல்லு.
2: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
4: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
1: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
4: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். August 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: தமிழ்நாட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு NRI லேண்ட் மீட்அப், August 16 சண்டே 9 AM to 9 PM, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில நடக்க இருக்கு. ப்ராப்ஷல் டீம் நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP அண்ட் ரேர அப்ரூவ்ட் பிளாட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பாட் புக்கிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242. தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எர்த் இஸ்
9: மேலான அனுபவம்
10: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: வெல்கம் பேக். நம்ம பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ டுடே நம்ம எல்லாத்துக்கும் முக்கியமான, நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி, அதை பற்றி நீ பேச ஆரம்பிச்சு ரொம்ப சரி. அதாவது எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி டைம்லலாம் ஒரு வேளை நமக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் வருது, அதுதான் கேட்க ஆரம்பிச்சேன் நான். வெரி வெரி சிம்பிள். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், ஹமீத் பேசுறேன்.
1: ஹபீபி?
2: ஹமீத்.
1: தெரியுது தெரியுது, ஹமீத் தான். நான் அப்படி ஹபீபின்னு
2: சொன்னேன்.
1: சரி, யூ டெல் மீ, எப்பெல்லாம் தோணுது அந்த மாதிரி?
2: சார், என்ன சொல்றது, இந்த இப்போ வர ஜென்சிஸ் எல்லாம் வந்துட்டு, ஜென்சிஸ் கொஞ்சம் கீழே கொஞ்சம் லைட்டா அங்கிள் அத கொஞ்சம் நவந்துக்கிறீங்களா அப்படிங்கும் போது, ஐயோ அங்கிள் யாரடா கூப்பிடறானுங்க, திரும்பி பாக்க அங்கிள் உங்களதான்.
1: நீங்க கட்டம் போட்ட சட்டை நிறைய போடுவீங்களோ?
2: இல்ல இல்ல, இப்ப கூட போடலங்க. நிறைய இன்ஸ்டால பாக்குறேன், நீங்க தான் நிறைய செக்ட் போடுறீங்க.
1: செக்ட் இல்லைங்க, நான் கேக்குறது வந்து சரி, எனக்கு விஜுவலா சொல்ல தெரியல. எப்படி
2: விடுங்க, சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல ஜெயம் ரவி போடுற மாதிரி கேக்குறீங்க?
1: அந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் பண்ணீங்களோ?
2: இல்லங்க.
1: சரி, வகுடு எடுத்து ஆரி சீவிருப்பீங்களா?
2: இல்லங்க. இல்ல நான் கேக்குறேன், இந்த துபாய்க்கு வந்து
1: ஓகே இருங்க, கண்ணாடி ஏதாவது போட்டிருப்பீங்களா?
2: ஆ, கரெக்ட்.
1: என்னையே
2: எனக்கு
1: நீங்க எனக்கு தெரிஞ்சு 40-45 வயசானவங்களே வந்து அவ்வளவு வயசு இல்லைன்னு தான் எனக்கு தோணும் சொல்றதுக்கு.

0: பட் ஓகே டிபெண்ட்ஸ் ஆன் யார் நம்மள பாக்குறாங்களோ அவங்களை பொறுத்து இருக்கு. அவங்க பார்வையில் இருக்கு.
1: இன்னும் 10 நிமிஷம் பேசுறீங்க.
0: இன்னும் 10 நிமிஷம் பேசவா? யோ கிளம்பி ஜிம் போயா முதல்ல, எல்லாம் சரியாயிடும். ஓகே,
1: உடம்பு இல்லையே எனக்கு.
0: உடம்பு ஏத்துறதுக்கோ இறக்குறதுக்கோ மட்டும் ஜிம் கிடையாது. ஜிம் இஸ் அ பிராக்டிஸ். ஓகே,
1: பிராக்டிஸ் என்னன்னா, இப்போ மண்டே பேட்மிண்டன் போறேன், வென்ஸ்டே ஃபுட்பால், சண்டே ஏர்லி மார்னிங் கிரிக்கெட், இதுக்கு மேல எனக்கு எதுக்கு வொர்க் அவுட்னு கேக்குறது.
0: சூப்பர், எல்லா குழந்தைங்களும் அப்படியே கூப்பிட்டோம், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வைக்கிறேன் ஒரு ஐடியா கொடுத்தா சும்மா எப்ப பார்த்தாலும். ஓகேவா, போங்க. ஓகே, லிஃப்ட் வெயிட்ஸ். நீங்க மசிலுக்கு வேலை கொடுத்தாலே வந்து கொஞ்சம் யங், கொஞ்சம் ஒரு 5 வயசு கம்மி ஆயிடுவோம் லுக். ஓகே
1: என்னைய
0: வேற கூட சேர்த்துக்கிறீங்க இதுல சும்மா. துணைக்கலாம், எனக்கு அதுல பிரச்சனை இல்ல. ஆனா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6-7 வருஷம் நாங்க ஒர்க் அவுட் பண்றதுனால ஐ திங்க் ஐ ஃபீல் பெட்டர் இன்சைட். அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஒரு கோடு சொல்றேன் முடிஞ்சா நீங்க செலக்ட் ஆவீங்க. படத்தோட மூவி கான்டெஸ்ட் நடக்குது. ஓகே, படத்தில் சூர்யாவுக்கு அம்மா கேரக்டராக ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்ன, அது யார் அந்த ஆக்டர்? ஸோ விஎஸ்ன்னு டைப் பண்ணி பேர் உங்கள் பதில் எல்லாத்தையும் 0502-528-940 அனுப்புங்க. எல்லா கேள்வியும் நான் ரெண்டு பேர்கிட்ட பேசியிருப்பேன் நேரம். சரி பரவாயில்ல, ஹமீத் ப்ளீஸ் கோ டு ஜிம். ஓகே,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: BNCT Global in Abu Dhabi summer discount villa sales.
3: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
4: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
5: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM, Ramada Hotel, Cornish, Abu Dhabi. Call 050-116-8848. 050-116-8848.
6: 1 lakh illa, 2 lakhs illinga, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
7: Oru dirham kenna vaangalam? கரெக்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
8: டேய் என்ன சொல்ற?
7: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
9: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
10: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
11: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
12: Lulu, where the world comes to shop.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஓகே, 5:49 என்னந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் ஒருவேளை வயசாயிடுச்சோ அப்படிங்கிற ஃபீல் வருது உங்களுக்கு. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம்.
2: நானே தாங்க ஐயா.
1: புரியுது, தெரியுது. ஐயா எப்போல்லாம் உங்களுக்கு அப்படி தோணுது?
2: ஐயா காலையில எந்திரிச்சதுலேருந்து அப்படிதாங்க ஐயா தோணுது. ஃபிசிக்கலாக அப்படி தோண மாட்டேங்குது, ஆனால் மென்டலாக தோண ஆரம்பிக்குதுங்க ஐயா.
1: மென்டலாக அப்படி தோணுதுன்னா என்ன மேட்ரு? ஏன்
2: அதாவது காலையில வந்து 6:30 அலாரம் அடிக்கிற முன்னாடியே முழிப்பு வந்துடுதுங்க ஐயா.
1: நல்ல விஷயம் தானையா அது.
2: சாயந்தரம் ஆச்சுன்னா 10:30 எல்லாம் நைட்டு கண்ணு சொருக ஆரம்பிச்சிருக்கு
1: ஐயா. இது வந்து நல்ல ஒரு சர்க்காடியன் ரிதம். சர்க்காடியனா சர்க்காடியனா ஏதோ உடம்பு
2: ஒண்ணு இருந்துட்டு போகுது. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க ஐயா. முன்னாடி 3 வரைக்கும் ஆட்டம் போட்டு 3 பெட்டுக்கு போய் 6 எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்த காலம் இருக்கு. இப்ப 10:30 ஆச்சுதான் தூக்கம் வருதுங்க ஐயா.
1: நீங்க வந்து you're doing one of the nicest healthiest thing to your body. நிறைய பேருக்கு படுத்தா 2-3 hours கழிச்சு தான் தூக்கம் வருது. திரும்ப நீங்களா எவ்வளோ சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா?
2: அதே மாதிரி ஆபீஸ்ல உட்கார்ந்தா எந்திரிச்சா கால் வலிக்குதுங்க.
1: கால்லாம் வலிக்கும் ஏன்னா வந்து சிட்டிங் ஜாபா. நீங்க
2: உட்காந்துட்டே இருக்கிறோம்.
1: சிட்டிங் ஜாபா நீங்க
2: கொட்டி தள்ளுது. பக்கத்துல இருக்க பக்கத்து வீட்டு பையன் என்னை அங்கிளுங்கிறா.
1: எனக்கு தெரிஞ்சு முடி கட்டுறதோ இல்ல இடுப்பு வலிக்கிறதோ இல்ல சீக்கிரம் தூங்கி எழுந்துக்கிறதோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கிள் யாராவது ஒருத்தர் சொல்றதுதான் இங்க பல பேருக்கு ஈகோ பிரச்சனையா இருக்கும். அவனை விடுங்க.
2: தாடியெல்லாம்
1: வெள்ளையாகும். ஏங்க சரி, அது சில நேரம் வந்து இளநரை வரத்தானே செய்யும். உடம்பு வந்து பழைய எப்படி பழைய எனர்ஜியை கொடுக்கும் உடம்பு. ஆனால் முடி கொட்டுறதையோ வெள்ளையாகிறதையோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மேபி யூ கேன் ஃபீல் பெட்டர் அபவுட் யுவர் பாடி. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏண்டா அந்த டாபிக் எடுத்துட்டு என்னையே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சில்லாக்ஸ் ஆகாத யாரில் கட்சி சேர பாட்டு வருது, கேளுங்க சந்தோஷமாக கேளுங்க.
3: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். தெரிஞ்சுக்கலாம் Plots Nale, PropShield Dane.

நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மக்களவையில் பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள கனிம வளங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 காரணமாக தமிழகம் சுமார் 3200 கோடி ரூபாய் வருவாயை இழக்கும் அபாயம் உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையில் மத்திய பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள கனிம வளங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா அரசியலமைப்பு உறுதி செய்யும் நிதி கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்று கூறியுள்ளார். ஒரு மாநிலம் கொண்டிருக்கும் கனிம வளங்கள் மூலம் இவ்வித வரி வருவாயும் அந்த மாநிலம் ஈட்ட முடியாத வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: சாணக்கியர் என்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்றும் அழைக்கப்பட்ட அமித்ஷா 20 நாட்களாக நாடாளுமன்றத்துக்கே வர முடியவில்லை என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். ஏனென்றால் அவர்கள் முதன்முறையாக இந்தியாவின் குரலை உணர்கின்றார்கள் என்று அவர் கூறினார். டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல்காந்தி, பிரதமர் நரேந்திர மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் கடுமையாக விமர்சித்தார். ராகுல்காந்தி தனது உரையில், நீங்கள் பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக போராடும் போது எனக்கு சற்று பயமாக இருக்கின்றது என்று சொன்னால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் ஒரு கோமாளி கூட்டத்துக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கின்றீர்கள், இதில் எப்படி உங்களுக்கு பயம் வர முடியும் என்று தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள இலங்கையில் இடம்பெற்ற குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 93 சந்தேக நபர்களை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வருவதற்காக சர்வதேச போலீசாரின் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்ல தெரிவித்தார். நாடே ஒன்றாக தேசிய திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். 2024-25 மற்றும் இந்த ஆண்டின் கடந்து போன காலப்பகுதியில் இந்த சிவப்பு எச்சரிக்கைகள் மூலம் 38 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
1: அமீரக செய்திகள்.
2: துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்சின் 10th பதிப்பு இம்முறை இடம்பெறுகின்றது. இந்த ஆண்டுக்கான துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்ச் அக்டோபர் 31 முதல் நவம்பர் 29 வரை நடைபெறும் என்று துபாய் ஊடக அலுவலகம் இன்று அறிவித்தது. துபாயில் வசிப்பவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உடல் இயக்கத்தை தங்களது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த சவால் நடத்தப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானின் அனுமதியின்றி ஹோர்மூஸ் நீரிணை வழியாக எந்த கப்பலும் செல்ல முடியாது என்று ஈரானின் மத்திய ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை முழுமையாக ஈரானின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை மீது அமெரிக்கா கட்டுப்பாடு வைத்திருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் அந்த கூற்றை ஈரான் ராணுவம் முழு பொய் என்று நிராகரித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. 2022 உலகக்கோப்பையை நடத்திய கத்தார் மற்றும் 2030 உலகக்கோப்பையை இணைந்து நடத்தவுள்ள மொரோக்கோ உள்ளிட்ட 6 அரபு நாடுகளின் தேசிய கால்பந்து சங்க தலைவர்கள் இன்ஃபான்டினோவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். தனியார் முதலீட்டை ஃபிஃபாவின் போட்டிகளில் குறிப்பாக உலகக்கோப்பையில் கொண்டு வருவதற்கான திட்டம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஃபிஃபாவில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஃபிஃபா தலைவர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட இன்ஃபான்டினோ தயாராகி வரும் நிலையில் அவருக்கு எதிராக எதிர்ப்பு வலுப்பெற்றுள்ளது. இந்நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் அரபு நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
0: 89.4
1: Star of the month.
3: இஸ் டிஎஸ்பி.

0: வெல்கம் பேக். ஓகே, ஸோ எனக்கும் எனர்ஜி ஜாஸ்தியானதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பிகாஸ் ஆகஸ்ட் 15 இன்னைக்கு நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் டே, கரெக்டாக. ஸோ வந்து இன்னைக்கு வருது, நாளானிக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து அதுக்கு வேண்டி பிஎன்சிடியிலேருந்து சூப்பராக ஒரு ஃப்ரீடம் டே ஆஃபர் ஈவெண்ட் அப்படின்றத நடத்துகிறாங்க. எங்கே அப்படின்னா, நம்ம பாக்ரிஜஸ் ஹோட்டல் புஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டக்க. ஓகே, இது வந்து ஆகஸ்ட் 16 நடக்குது. இது ஒட்டின ஈவெண்ட் வந்து ஆகஸ்ட் 16 நடக்குது. பட் ஈவெண்ட்டுடைய மெயின் சாராம்சம் வந்து இந்த ஆகஸ்ட் 15 இந்த ஃப்ரீடம் டே ஆஃபர் தான். ஸோ ஜென்ரலாக சென்னை ஈசிஆரில் பீச் வில்லாஸ், சென்னை ஓய்மாரில் வந்து பெவலி ஹில்ஸ் அண்ட் பம்மல் அண்ட் போரூர் வில்லாஸ் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் அவங்களுடைய மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃபர் ஈவெண்ட்டில் என்ன ஸ்பெஷல், நீங்கள் போய் ப்ராப்பர்ட்டியில் அங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த வாட்டி எவ்வளோ தரம்ஸோ எவ்வளோ லட்சங்கள் வந்து ஆஃபர் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ வீசிட்டிலிருந்து பிரபா கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு ஸ்கூலுக்கு லீவ் போட்ட மாதிரி இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆன மாதிரி திருப்பி வந்திருக்காரு. வெல்கம் பேக்.
1: வெல்கம். எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ.
0: நம்பர் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட் போய் நீங்க கலந்துங்க. இந்த ஈவெண்ட் பத்தி ஃபுல்லா இந்த ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ண போறோம் ப்ரோ.
1: எஸ் ப்ரோ,
0: வெல்கம் பேக்.
1: நான் லீவ் எல்லாம் இல்ல ப்ரோ, ஐ வாஸ் இன் அவர் சிங்கப்பூர் ஆபீஸ் அண்ட் யுஎஸ் ஆபீஸ் ஆக்சுவலா. தான்
0: வர்க்கிங் தான் ஃபுல்லா.
1: உங்களுக்கு இந்த சைடு லீவ் விட்டாங்கன்னா எங்க அங்க கூட்டி போயிடுவாங்க, அந்த சைடு லீவ் விட்டாங்கன்னா இங்க கூட்டி வந்துருவாங்க. சோ ஆப்வியஸ்லி அண்ட் விஎன்சிடி அண்ட் ஐ ஆல்சோ ஏதோ ஒரு புது புது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் ரீ பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு இருக்கு ஆப்வியஸ்லி. அண்ட் இன்ஃபேக்ட் என்னன்னா, வெரி ஸ்வீட் good and good to be back and independence day vaalthukal and so in the event it's more special like neenga vandu villa invest pandreenga more of rental enakku venum na vandu enakku vandu vaadaiki vidanum sir enakku and property vaangi na use pannalam podala sir immediately adutha or 4-5 varsham na dubai la dhaan irukka poren and na illa inge dhaan irukka poren enakku veeda vandu nalla rental ku ponum enala additional la monthly maintenance la pay panna mudiyadhu adhe nerathil enakku emi romba romba kammiya irukkanum nu edhirpaakkureenga appadina in the sunday in the freedom ஆஃபர் டெஃபினட்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இதுல உங்களுக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்ட் கொடுத்து அதுல ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கான ரெண்டல் செக்கை உங்களுக்கு கொடுக்க போறோம். எல்லாருக்கும் ஒரு குவிஸ் வைக்கலாம். இது எத்தனாவது வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுங்க 80 கரெக்டா. சோ 80,000 திராம்ஸ் அண்ட் வில்லாவோட காஸ்ட்ல சேவிங்ஸா இருக்கும்.
0: 80,000 திராம்ஸ் ஆல்மோஸ்ட்
1: 20 லட்சம் ரூபாய் பிளஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தட் உங்க வில்லால ஆஃபராவும் இருக்கும். அண்ட் ரெண்டாவது, அண்ட் யூ கேன் டேக் த வில்லா வித் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ஃபார் 15 இயர்ஸ் ஆக்சுவலா. சோ இதுதான் அந்த 15 அண்ட் 80 இந்த கான்செப்ட் உங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இந்த வீக் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும்போது தான் முடியும். பிகாஸ் ஏன்னா நம்மளோட கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் 35% இருந்து 65% இன்க்ரீஸ் பண்ண போறாங்க ரெவென்யூ ஜென்ரேஷன் காண்டி. இது வந்து இட்ஸ் அஃபிஷியலா சர்க்கிளாவே ரிலீஸ் ஆகும். ஐ வாஸ் இன் சென்னை ஃபார் அ கப்பல் ஆஃப் வீக்ஸ் அண்ட் தரவா நிறைய டிஸ்கஷன் அப்கமிங் பிரைசஸ்லாம் டாக்ஸஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க விஎன்சிட்ல ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, ஆல்வேஸ் இஸ் குட் ஆக்சுவலா. அது வந்துட்டு அண்ட் இல்லை நீங்க மித்திரத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க இல்லாட்டி வந்து நீங்க உங்க சொந்த ஊர்லயோ லேண்ட் வாங்கப்போ வாட் அவர் இட் இஸ் வந்துட்டு அஃபிஷியல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வில் வெரி ஷார்ட்லி உங்களுக்கு வரும். கேரண்டீடா அது நடக்கும். 35% இருந்து 65% வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனோட கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆக போகுது. ஸோ அப்போ எல்லா ப்ராப்பர்ட்டி, இப்போ நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி 6 லட்சம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கட்டணும் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 8.5 லட்சம், 9 லட்சம், 10 லட்சமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறதுக்கு அண்ட் இந்த மாதிரி டயத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து தங்க விலை இன்க்ரீஸ் ஆகும் அது மாதிரி வாங்குங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்களோ, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த டைமில் அதுக்கான பர்ச்சேஸை முடிங்க. அண்ட் ரெண்டாவது, நிறைய பேர் வந்துட்டு ரிலீஜியஸாகவே ஒரு விஷயத்துக்காண்டி வெயிட் பண்ணியிருப்பீங்கப்பா, அந்த ஆடி மாதம் முடியட்டும்ப்பா அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு. ஓகேங்களா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆடி மாதம் முடியவும் போகுது. ஸோ அதனால ஜோக்ஸ் அப்பாட், ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கீ பெனிஃபிட்டை டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியில் நம்ம வாங்கும் போது என்ன பெனிஃபிட் கிடைச்சாலும், அது மெயின்டெனன்ஸ் ஆகோ இல்லை டிஸ்கவுண்ட் ஆகோ இல்லாட்டி ஒரு ஆஃபராகவோ கிடைக்கும் போது இட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள். ஐ ஆல்வேஸ் ரிப்பீட்லி சே, இந்த மாதிரி ஆஃபர்ஸை எப்படிங்க பாசிபிள் பண்ணுறீங்க? நிறைய பேர் டவுட் இருக்கும், நீங்கள் திடீர்னு இப்போ 20 லட்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னா அப்போ பிரபா கண்டிப்பாக ப்ரைஸ் ஏற்றிட்டு தானே கொடுக்குறீங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். இதுக்கு நான் நேரடியாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், ப்ராப்ளி அடுத்த லிங்க்ல நான் இன்னும் டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணுறேன்.
0: ஓகே, ஸோ இந்த இவெண்ட் வந்து August 16th வரப்போகிற சண்டே நடக்குது, பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் பர்துபாய், நம்ம புருஷமன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட. ஸோ கால் தம் 0547673111. ஓகே, 0547673111.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டு.
3: Hey dude.
4: Hi Anthony.
3: What's up? What's happening?
4: Nothing much da.
3: So sad. Kachaku, kachaku, kachaku, kachaku na ji, kachaku, kachaku, kachaku.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஎஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: நீனோனா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
5: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
6: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
5: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top ஆ டைமண்ட் வேல்யூல 20% flat off, plus old gold exchange 100% valuation, மற்றும் டைமண்ட் பர்ச்சேஸ்ல எக்ஸ்சேஞ்ச் கோல்டு கூடவே கிராமுக்கு 15 திரஹம்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
6: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. PropShell presents தமிழ்நாடு NRI land meetup August 16th Sunday 9 AM to 9 PM IDS building opposite to Burj Man Dubai ல நடக்க இருக்கு. PropShell team நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP and RERA approved plots பத்தி தெரிஞ்சுக்கலாம். Plus exclusive offers and spot booking benefits இருக்கு. For appointments call 056-415-4242. The best investment in earth is earth. Plots நாளே PropShell தானே.
7: The evening correct presented by VNCT Global in உங்க வில்லா உங்க freedom. 80th Independence Day special எந்த வில்லா புக் பண்ணாலும் 80,000 dirhams instant discount. Meet the team on August 16th Sunday at Park Regis Hotel near Burjuman. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
8: Welcome back. Almost எந்த வில்லா புக் பண்ணாலும் வந்து 80,000 dirhams வரைக்கும் டிஸ்கவுண்டோட VNCT இன் ஃப்ரீடம் ஆஃபர் இவெண்ட் இந்த வாரம் ஆகஸ்ட் 16th நடக்குது. ஸோ ஆகஸ்ட் 15th நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால அதை முன்னிட்டு சூப்பராக வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீடம், மந்த்லி இஎம்ஐலேருந்து மந்த்லி ரெண்டல்லிருந்துலாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளான் ஒன்று போட்டு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் VNCT-உடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணணும், நீங்கள் போய் நேரில் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் தம் அட் 054-767-3111. This is the number. Park Regis Hotel, Pujwan Metro Station kitta dhaan event nadakkudhu. So 054-767-3111. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நிறைய இப்போ நான் கிட்டத்தட்ட நம்ம வந்து 2-3 வருஷமாக நம்ம வந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், எத்தனையோ 30 lakhs 40 lakhs வரைக்கும்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. I'm truly curious how is this possible? So 80,000 dirhams வரைக்கும் வந்துருச்சு.
9: True. See, இது நான் நிறைய ஆன்லைன்ல சொல்லிருக்கேன், நான் நிறைய டிஸ்கஷன்லயே கிளையண்ட்ட பேசுறதுதான். See, provided என்ன அப்படினா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எப்ப, see நாங்க பண்றது எல்லாமே land ownership with villas மட்டும் தான் பண்றோம். நாங்க வந்து அபார்ட்மெண்ட்ஸ் ஆவோ plotting ஆவோ கொடுக்கிறது கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு land ownership ஓட ஒரு villa கொடுக்குறீங்க அப்படினா அதுக்கு ஃபர்ஸ்ட் மூலதனம் என்னன்னா அந்த சோர்ஸ் வந்துட்டு land தான். அந்த land-அ நாம எப்ப பர்சேஸ் பண்றோம்ன்றதான் ஒன்னு. ஓகே, சோ அந்த land purchase இந்த இப்போ நீங்கள் இருக்கிற இந்த பெவலி ஓஎம்ஆர் இருக்கலாம், அண்ட் ஈசிஆரில் இருக்கக்கூடிய பாம் பீச் அண்ட் பீச் புலவார்ட், இல்லை ஓஷன் ட்ரைவ், இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பம்மலில் பண்ண ப்ராஜெக்ட், இல்லை ஸ்ரீபெரும்புதூரில் பண்ணுற ப்ராஜெக்ட். ஸோ ஸ்ரீபெரும்புதூர் கூட இப்போ 2020 அப்புறம் வாங்கினது, பட் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் வி ப்ரொக்யூர் த லேண்ட் அட் 2005. ஸோ அந்த டைமில் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காண்டி டிஃப்ரெண்ட் ஒரு ப்ராக்ரஸ்க்காண்டி எடுத்து வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஈசிஆர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2003, 2005, 2009 சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எடுத்து வச்ச லேண்ட் தான் அதெல்லாமே. ஸோ இன்னைக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இன்றைக்கி ஒரு கிரவுண்ட் வந்து கோவலம்லாம் பார்த்தீங்கன்னா 1.25 crore 1.75 lakh ஒரு கிரவுண்ட், 2,400 square feet லேண்ட், அண்ட் இன்னும் உங்களுக்கு ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும். ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆரில் இன்றைக்கி லேண்ட் அவைலபிளே கிடையாதுங்க. லேண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு லாஸ்ட் 2 weeks நான் சென்னையில் வந்து லேண்ட் ஃப்ளாட்ஸ் லேண்ட் புது லேண்ட் பர்ச்சேஸ்க்காண்டி தான் வந்துட்டு என்னோட ஒர்க்கே கொடுத்துருந்தாங்க. ஐ ஃபீல் தட் சென்னை இன்னைக்கு வந்து லேண்ட் வாங்கணும் அப்படின்னா மகாபலிபுரம் தாண்டி போக வேண்டியது இருக்கு, அண்ட் இல்லை உங்களுக்கு திருப்பூர் ஓயம்மார் தாண்டி போகணும், இல்லை நியர்பை செங்கல்பட்டில் கிடைக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் பார்க்கும் போதே யோசிச்சேன், இதெல்லாம் நம்ம ஆனரில் எப்படி பேசுவோம் வந்துட்டு, அண்ட் செங்கல்பட்டுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு அருகில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு ஃபேக்ட் உண்மை என்னன்னா லேண்ட் இன்னைக்கு வாங்கணும், ஒரு பல்க் லேண்ட் 3 ஏக்கர் 5 ஏக்கர் ஒரு டெவலப்மெண்ட் காண்டி வாங்கினா இதெல்லாம் லேண்ட் அங்கே தான் இருக்கு. ஸோ அதனால இந்த லேண்ட் ப்ரைஸஸில் நாங்கள் வாங்கின லேண்ட் ப்ரைஸஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ், அது இன்னைக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்டாக ஒர்க்கூடாது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஃபேக்ட் வந்து இதில் ப்ராஃபிட் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா விஎன்சிட்டி என்ன பண்ணியிருக்கலாம்னா இதே பெவலி ஹில்ஸ் பெவலி ரிஜ்னு போட்டிருக்கேன் அந்த வில்லா போட்ட 20 வில்லா பதிலாக 80 அபார்ட்மெண்ட் கட்டியிருக்கலாம் ஆக்சுவலான்ட்டு. ஸோ அதில் இன்னும் லாபம் ஜாஸ்தி தான் 2.5 FSA. ஏன்னா நீங்கள் ஓஎம்ஆர் பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராஜெக்ட் மட்டும்தான் நடுவில் இருக்கும், சுற்றியும் பார்த்தீங்கன்னா அதை சுற்றியும் அபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் ஆக்சுவலான்ட்டு. ஓகேங்களா, அண்ட் அங்கே டால் டவர்ஸ்லேருந்து கீழே நம்ம வில்லாஸ் பார்க்க முடியும், அந்த மாதிரி தான் இங்க வந்து அப்ரூவல்ஸே வந்துகிட்டு இருக்கு. சோ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கறத தாண்டி ஒரு ஒரு NRIக்கு என்ன செட் ஆகும், ஒரு NRIயா இருக்கும்போது அவங்க எதை வாங்கணும் எதை வாங்கும்போது பிரியப்பட்டு வாங்குறாங்க அப்படிங்கறத தான் இருக்கு. அது நாங்க கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸா லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்க அபார்ட்மெண்ட் தான் கொண்டு வந்தோம் கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ்ல, அண்ட் மதுரையில் வந்து டிவிஎஸ் நகரில், அண்ட் இன்ஃபேக்ட் சென்னையில் வந்து ஓஎம்ஆரில் இது வந்துட்டு 2 வருஷம் எதுவுமே விற்கல உண்மையாக சொல்லணும்னா என்ஆர்ஐயில் துபாயில் 2012 வரைக்கும் ஆக்சுவலாக. அப்புறம் வி அண்டர்ஸ்டுட் லேண்ட் ஓனர்ஷிப்போட எது கிடைச்சாலும் அது உங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்லிட்டு தென் இந்த மார்க்கெட் இஸ் பிக்டப் ஃபார் விஎன்சிடி. லாஸ்ட் 15 இயர்ஸாக நம்ம இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதிகமாக வி ஆர் டூயிங் வில்லாஸ் தான். ஸோ அதனால் இன்ஃபேக்ட் வந்துட்டு இன்னும் நிறைய டிஸ்கவுண்டே கொடுக்க முடியும். நம்ம பாஸ்ட்டை வந்துட்டு கீதா மேடம் டி நாகூசரி நான் தான் சொல்லுவேன், இந்த லேண்டெல்லாம் நீங்கள் முன்னாடியே வாங்கினதுனால இன்னைக்கு கிளைண்ட்டுக்கு என்னென்ன பெனிஃபிஷியலாக ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ லெட்ஸ் work together and win together.
8: Work together, win together.
9: Okay, அந்த லேண்டை வந்து நம்ம அப்படியே வச்சிருக்கிறதுக்கு பதிலாக அதில் வில்லாஸ் பண்ணி அதில் சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எல்லாருக்குமே வந்துட்டு இன்னைக்கு ஓஎம்ஆரில் வாங்கணும், ஈசிஆரில் வாங்கணும், ரெண்டல் ஓரியன்டாக வாங்கணுன்ற ட்ரீம் அண்ட் ஆஸ்பிரேஷன் நிறையா இருக்குது. பட் ஆனால் பட்ஜெட்டிங் ஒரு சில பேருக்கு வந்து 70 to 80 lakh தான் பட்ஜெட் இருக்குது, ஒரு சில பேருக்கு 1 crore வரைக்கும் பட்ஜெட் இருக்குது, வெரி ஃபியூ தான் வந்துட்டு 1.5 crore 1.8 crore வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வரோன்ருக்கோங்க ஆக்சுவலான்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பெனிஃபிட் இப்போ உங்களுக்கு 20 lakh கெயின் கிடைக்குது, இல்லாட்டி அவங்களுக்கு இப்போ இந்த இந்த ரெண்ட் செக் மூலமாக 5 வருஷம் உங்களுக்கு ரெண்டல் செக்கும் 15 இயர்ஸ் கேரண்டி கிடைக்கும், என்ன பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு உங்க இஎம்ஐல கிட்டத்தட்ட 60-70% ரெண்டலாவே கவர் ஆயிருது வித் அஷூரன்ஸ் ரெண்டலோட வந்துட்டு. ஓகேங்களா, அண்ட் அந்த வகையில் கவர் ஆகும்போது இட்ஸ் அ மோஸ்ட் பெனிஃபிஷியலாக தான் உங்கள் வில்லா இருக்க போது. ஸோ நீங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நான் ஒரு ஒரு ஒரு ஈவென்ட் நீங்கள் வரும்போது இது இன்னும் எப்படி உங்களுக்கு பர்சனலைஸ்டாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் டிஸ்கவுண்ட் சொல்கிறது ஜென்ரிக்காக இருக்கும், 20 lakh டிஸ்கவுண்ட் இல்லை 80,000 dirhams டிஸ்கவுண்ட் இல்லை உங்களுக்கு ரெண்டல் ஆஃப்ன்றது, பட் நீங்கள் ஜென்ரிக்காக இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக 1-on-1 வரும்போது யூல் கெட் மோர் ஐடியா.
8: ஓகே, ஸோ அதனால் 1-on-1 போகணும் அப்படின்னா கால் த மட் 0547673111 0547673111. August 16th அன்னைக்கு பார்க் ரேஜஸ் ஹோட்டல் புரிஜுமன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட பருது போயில இங்க தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. ஓகே
2: மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு incoming, சுட சுட புத்தம் புது பாட்டு.
10: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு NRI லேண்ட் மீட்அப் August 16th Sunday 9 AM to 9 PM

0: கோயம்புத்தூர் அண்ட் ஈசிஆர்ல விஎன்சிடியுடைய சூப்பரான வில்லாஸ் நீங்க வாங்கி போடணும். அது வந்து வில்லா புக் பண்றவங்களுக்கு அப் டு 80,000 தரம்ஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீடம் ஆஃபர் இவெண்ட் இந்த வாரம் August 16 பாக்ரிஜ் ஹோட்டல்ல விஎன்சிடி நடத்துறாங்க. காலையில 10 நைட்டு 10 வரைக்கும். ஓகே, நீங்க வந்து போய் கலந்துக்கணும், வில்லா வாங்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் த மாதிரி 0547673111. ஓகே, 0547673111. இப்போ வந்து மெயினான ஒரு க்வெஸ்சனுக்கு நம்ம வருவோம் ப்ரோ. இப்போ 15 years ஆஃப் ரெண்டல் கேரண்டின்னு ஹவு டஸ் தட் வர்க்? அப்போ ரெண்டல் செக் வேற தரதா சொன்னீங்க, அது எப்படி
1: ப்ரோ? உங்கள் கான்ட்ராக்ட் வந்து இப்போ ஈசிஆரில் நீங்கள் வந்து பாம் ஷோர்லையோ பாம் பீச்லையோ பீச் பிள்ளைவாடு இந்த மாதிரி பீச் ஓரியன்டில் ஈசிஆரில் நீங்கள் வில்லா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் அப்ரிசியேஷன். நீங்கள் வாங்கின அந்த வில்லாவோட ப்ரைஸ் எவ்ரி 3 months ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் நீங்கள் எடுக்க முடியும். செகண்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு நம்ம சும்மா போட்டு வைக்க முடியல, சப்போ வாடகை கொடுங்க நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வில்லா வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி Propsy Homes and Corporate Company 15 years க்கு லீசிங் எடுத்துப்பாங்க ஆக்சுவலா.
0: ஓகே,
1: ஸோ 15 years க்கு லீசிங் எடுத்து முடிச்சோடனே உங்களுக்கு மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும், இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலா. அந்த மாசம் மாசம் வாடகை கொடுக்குறதையும் ஃபர்ஸ்ட் 5 years செக்ஸ் இருக்கும்ல, மந்த் செக், அதை நீங்க அட்வான்ஸாகவே கையோட வாங்கிக்கலாம். ஸோ நீங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு போகுது, வாடகைக்கு போல, பீப்புள் தங்கியிருக்காங்க, தங்கல, யூ டோன்ட் வரி அபவுட் எனி திங் ஆக்சுவலான்ட்டு. ஸோ நீங்க கேரண்டீடு 5 years செக்கை கையோட வாங்கி வச்சுட்டு மாசம் மாசம் 7th அன்னைக்கோ 10th அன்னைக்கோ உங்க அக்கௌண்ட்ல போட்டு நீங்க கிரெடிட் பண்ணிட்டு உங்க இஎம்ஐ நீங்க பிளான் பண்ணிக்கலாம் ஆக்சுவலான்ட்டு. கிடையாது நினைக்கிறாங்க. ஈசிஆரில் நீங்கள் வாங்கும்போது த ஹையஸ்ட் ரெவன்யூ ரெண்டல் விச் இஸ் அஷூரன்ஸ் பிளான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 60 to 1 lakh rupees வரைக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். நீங்கள் பாம் பீச்சா இல்லை பாம் ஷோரா இல்லாட்டி பீச் புள்ளைவாடா இந்த மாதிரி வில்லாஸ் வாங்கும்போது நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான ஐகானிக் ப்ராஜெக்ட் விஎன்சிடி உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம ஈசிஆர்லேயும் ஓஎம்ஆர்லேயும் லான்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நியூவாக இன்னொரு ப்ராஜெக்ட் அதாவது நம்மளோட சிட்டிக்குள்ளே எதிர்பார்க்குறவங்களுக்கு அண்ட் பம்மல் அண்ட் போரூர்லேயும் நம்ம வந்து லேண்ட் ஓனர்ஷிப்போட எக்ஸ்க்ளூசிவ் இண்டிவிஜுவல் வில்லா நம்ம கொடுக்குறோம். ஸோ அங்கே உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா கனெக்டிவிட்டி. நீங்கள் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஏர்போர்ட் போகணும், டக்குன்னு வந்து நான் போயிட்டு வரணும், எனக்கு பஸ் டெர்மினல் பக்கத்தில் போகணும், டி நகர் ஷாப்பிங் போகணும், இந்த மாதிரி எனக்கு கனெக்டிவிட்டி பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட் பம்மல் அண்ட் போரூர் அண்ட் க்ரீக் ரெசிடென்ஸ் ப்ரூக் இந்த மாதிரி ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அது உங்களுக்கு கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கும். அண்ட் ஸோ அதனால உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எதிர்பார்க்குறவங்களுக்கும் வி ஹாவ் அ ப்ராஜெக்ட். அண்ட் உங்களுக்கு ஈசிஆர் ஓஎம்ஆர் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும் சார், எனக்கு நல்ல ரெவன்யூ வரணும், அதே மாதிரி எனக்கு இஎம்ஐ வந்து ஒரு 2000 dirhams தான் நல்லா மந்த்லி பே பண்ண முடியும்னு அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்காண்டி தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த வாரம் ஆஃபரோட கிடைக்குது. ஸோ மறந்துடாதீங்க, 15 years ரெண்டல் கான்ட்ராக்டோட 5 years ரெண்டல் செக்கையும் எடுத்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80,000 dirhams எந்த வில்லா நீங்கள் 2 bedroom வாங்கினாலும் 3 bedroom வாங்கினாலும் 4 bedroom வாங்கினாலும் biggest discount offer oda in the villa as neenga book panikka mudiyum.
0: Okay 0547673111. One. This is the number 0547673111. கால் பண்ணி எந்த டைமுக்கு நீங்கள் வந்து இந்த இவெண்ட்டில் போய் கலந்துக்கிறீங்கன்றதை சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. August 16 இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாக்ரிஜஸ் ஹோட்டல் பர்துபாயில் புஷ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட அங்கே தான் அந்த இவெண்ட் நடக்குது. ஓகே ஓகே. Golden Song of the Hour. Brought to you by

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
1: தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு NRI லேண்ட் மீட் அப், ஆகஸ்ட் 16th சண்டே 9 AM to 9 PM, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன், துபாயில நடக்க இருக்கு. ப்ராப்ஷல் டீம் நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP அண்ட் ரேர அப்ரூவ் பிளாட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பாட் புக்கிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242. தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன் Earth is Earth. Plots nale PropShield dane.
3: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ iTreat Ayurveda, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.

0: Hey, welcome back. 054-767-3111 is the number. 054-767-3111. PNCT-உடைய the Freedom Event, Freedom Sales Event, இந்த வாரம் ஆகஸ்ட் 16th அன்னைக்கு வரப்போகிற சண்டே பார்க் ரிஜிஸ் ஹோட்டலில் சூப்பராக நடக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் செக் தேர் வில்லாஸ், யூ கேன் ஈவன் புக் தேர் வில்லாஸ் ஃப்ரம் சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை. இப்போ வந்து கோயம்புத்தூர் பற்றி நான் கேட்க போகிறேன், சரியா? ஆனால் மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம 80th இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால 80,000 தரம்ஸ் வரைக்கும் எந்த வில்லா புக் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேறு கிடைக்கும், பெரிய ஆஃபரில். ஸோ இப்போ சென்னை பற்றி பேசிட்டோம், கோயம்புத்தூரில் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே இந்த டிஸ்கவுண்ட் வந்து அப்ளிகபிளா?
1: ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அஸ் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக சென்னை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கோயம்புத்தூர் மதுரை ரொம்ப பிஷ் பண்ணுறது கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 3 மந்த்ஸாகவே பார்த்தீங்கன்னா நிறையா கோயம்புத்தூருக்கான ஆஃபர்ஸ் வருது, பேங்க் லோன் ஆஃபர்ஸ் வருது. ஸோ இந்த ஒரு 80,000 திராம்ஸுமே கோயம்புத்தூரில் நீங்கள் 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், 4 பெட்ரூம் எந்த வில்லா நீங்கள் வாங்கினாலுமே ஸ்டாண்டர்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை சிட்டிஸில் இருக்க ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து ரெண்டல் கான்ட்ராக்ட் பண்ணி தர போகிறோம். ரெண்டல் ப்ரோக்ராம் அங்கே இருக்க ஆப்ரேட்டர்ஸ், அங்கே இருக்க ரெண்டல் ஃபெசிலிட்டேஷன் கம்பெனிஸோட டைப் பண்ணி இந்த ஃபெசிலிட்டியை நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். குறிப்பாக வந்து ரீகல் வில்லா சிங்காநல்லூரில் நம்ம பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டி தான் இந்த கம்யூனிட்டி. இன்ஃபேக்ட் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம். ஆஃபரில் அது ஒரு கஸ்டமைஸ்டு டிசைன் ஆக்சுவலாக அது வந்துட்டு. ஸோ அதை எப்படி பார்த்தீங்கன்னா ப்ரோ, கோயம்புத்தூரில் வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில டிசைன்ஸ் அண்ட் கான்செப்ட் வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ சென்னைனா நம்ம ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் போவோம். பட் கோயம்புத்தூர் மட்டும் ஜென்ரலி வரும்போது எனக்கு இந்த டிசைன்ஸ் வேணும், எனக்கு இந்த டைல் வேணும், இந்த ஃப்ளோர்ஸ் வேணும், இந்த மாதிரியான பெட்ரூம் சைஸஸ் வேணும்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஸோ கஸ்டமைஸ் யோர் ஓன் வில்லா, இதுதான் வந்துட்டு நம்ம ப்ராப்ளி நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் இருக்கும் அந்த கேம்பெயின். ஸோ உங்கள் வில்லாவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுங்கள், நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த ரிலேட்டடாக இப்போ கோயம்புத்தூரில் அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியாலஜி இருக்குது, எனக்கு ஒரு வில்லா வேணும் பட் அந்த வில்லா நான் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாரம் சண்டே ஈவெண்ட்டுக்கு வாங்க. இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரோட நீங்களே உங்கள் வில்லாவை டிசைன் பண்ணி கொடுங்க. லைக் எனக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வேணும், இந்த மாதிரியான எலிவேஷன் வேணும். நிறைய பேர் வந்து செட்டிநாடு எலிவேஷன், கேரளா ஸ்டைல் எலிவேஷன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய லார்ஜ் லிவிங் ரூம், பெரிய பூஜை ரூம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். அண்ட் எனக்கு வந்து இட்டாலியன் மார்பிள்ஸ் போட்டு கொடுங்க, இல்லை உடன் ஃப்ளோரிங் போங்க, இல்லாட்டினா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி கேட்பாங்க, டபுள் சீலிங் கேட்பாங்க ஆக்சுவலாக, வந்துட்டு டால் ஹைட்டாக வந்துட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிசைன் கான்செப்ட் உங்கள் மைண்டில் வச்சிருக்கீங்களோ ரிலேட்டட் வித் கோயம்புத்தூர் வில்லா, ப்ளீஸ் மீட் விஎன்சிடி டீம் ஆக்சுவலாக, வந்துட்டு உங்கள் ரெக்யூர்மெண்ட்ஸை கொடுங்க, உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதுக்கான ரேட்டையுமே உங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஸோ அது ஒரு கஸ்டமைஸ்டு பங்களா, நீங்கள் ஒரு கான்ட்ராக்டிங் கம்பெனி ஃபிட் பண்ணி ஒரு வில்லா கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிங்காநல்லூரில் அண்ட் வி கோன கன்ஸ்ட்ரக்ட் ஃபியூ வில்லாஸ், ஒரு 10-12 வில்லாஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட், நீங்கள் எக்ஸ்பர்ட்ன்றதை விட எல்லாருமே நீங்கள் இன்ஜினியர்ஸ் தான் ஆக்சுவலாக, வந்துட்டு வில்லான்னு வரும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு தாட் இருக்கும், என் வீடு இப்படி இருக்கணும், என்னோடய டாய்லெட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கணும், அதில் செக்கூசி இருக்கணும், அதில் வந்து கார்டன் இருக்கணும் அப்படி, என்னோட பேக்யார்டில் வந்து நல்ல சிட்டிங் லாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி பல ட்ரீம்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கண்டென்ட்டோட நீங்கள் வாங்க, வி வில் சிட் அண்ட் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ கோயம்புத்தூரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உங்கள் டிசைனர் வில்லாவை விஎன்சிடி பண்ணி கொடுக்க போகிறாங்க சிங்காநல்லூர் லொக்கேஷனில். ஏன்னா இந்த மாதிரி டிசைனர் வில்லா பண்ணும்போது அகெயின் எங்கேயோ போயிட்டு நம்ம அவினாசி தாண்டி இல்லாட்டி பொள்ளாச்சி ரோட்டில் போயிட்டு எங்கேயோ போய் உள்ளுக்குள்ளே பண்ணாமல் ப்ராப்பர் சிட்டிலேயே கார்பரேஷன் லிமிட்லேயே எஸ்எஸ்விஎம் ஸ்கூலுக்கு பேங்க் ஆப்போசிட்டில் வி டூ ஹாவ் அ பிக் லேண்ட் பார்க் we are sign up now. On the land la neenga inda villa va customize panni eduthuk poringa. So ungalku 1000 square feet la even 900 square feet la aarambichu up to 4500 square feet varaikum inda villa va customize pannikalam. So idukana budget obviously ipo nama design panna mudiyadhu, neenga enna maari material kudukuringa, enna maari design panna porom abindradha vachu dhaan nama workout panna porom. Adanalu so don't worry about the budgets and discount. கோயம்புத்தூரில் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ட்ரீம் இல்லாத நம்ம இந்த தடவை ஃபஸ்ட் டைம் விஎன்சிடி குளோபல் பண்ணித்தர போகிறோம் வித் ப்ராப்பர் அப்ரூவல்ஸோட. அது வந்துட்டு கால் பண்ணுங்கள், இந்த சண்டேலேருந்தே நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீக்லேயும் அதுக்கான ஈவெண்ட்ஸ் ஆஃபர் உங்களுக்கு இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் உங்களுக்கு இந்த அதிகபட்ச டிஸ்கவுண்ட்ஸோட உங்களுக்கு பிடிச்ச கஸ்டமைஸ் இல்லாத உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வித் ரெண்டல் கான்ட்ராக்டோட பண்ணுறதுக்கு விஎன்சிடி டீம் உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது, இது ஒரு ஒன் ஆன் ஒன் மீட்டிங், இட்ஸ் நாட் அ பிக் ஈவெண்ட். இந்த சண்டே நம்ம பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணல, எக்ஸ்க்ளூசிவாக வெரி ஃபியூ கிளைண்ட்ஸை மீட் பண்ணி அவங்களோட பர்சனலைஸாக டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ரெண்டல் கான்ட்ராக்ட், இந்த ஆஃபர், இந்த டிஸ்கவுண்ட்லாம் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒன் ஆன் ஒன் மீட் பண்ணணும், அன்னோட the whole team irupanga. In fact, I am available on the event, so neenga vandu discuss pandradhukku ungaluk comfortable la irukum.
0: Okay, so neenga vandu customize pannikalam, adukapra vandu discount vaangikalam. So there are a lot more reasons for you to visit this event. So the event vandu August 16th thedi coming nyayathikkalama Park Ridges Hotel la nadakku நம்ம புருஷம்மன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட பருதுபாயில. ஸோ 054-767-3111 அதான் நம்பர். கால் பண்ணி எப்போ வரீங்க, என்ன டைமில் வரீங்க அதெல்லாம் சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு வைங்க. மறுபடியும் சொல்கிற நம்பரை 054 7673111. As simple as that.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.

0: வெல்கம் பேக். ஓகே, வீட் சிட்டியுடைய இந்த ஃப்ரீடம் சேல்ஸ் இவெண்ட் கமிங் ஆகஸ்ட் 16th பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் அழகாக நடக்க போகுது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் போயிட்டு வில்லா சூப்பராக அழகாக பார்த்து ஒன்று புக்கிங் ஒன்று போட்டுட்டு 15 இயர்ஸுக்கு வந்து ரெண்டல் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி பல விஷயங்களை வாங்கிட்டு 80,000 திரம்ஸ் டிஸ்கவுண்ட்டையும் வாங்கிட்டு சிறுத்தை முகத்தோடு வருவீங்களா? 0547673111. ஓகே, 0547673111. As simple as that. ப்ரோ, இப்போ என்னெல்லாம் நம்ம பேசணுமோ, சில பேர் இப்போதான் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு
1: இருப்பாங்க, கண்டிப்பா
0: மொத்தமா அப்படி உங்க ஸ்டைல சொல்லுங்க.
1: எஸ், VNCD Global இந்த வாரம் சண்டே, பிகாஸ் டு ஃப்ரீடம் ஆஃபர் பெனிஃபிட்ஸா ஒரு ஈவென்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறோம். வாட் இஸ் த ஸ்பெஷல் அபவுட் திஸ் ஈவென்ட் அப்படின்னும் போது, 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் அஷூரன்ஸ் கான்ட்ராக்டில் 5 இயர்ஸ்க்கான ரெண்டல் செக்கை அட்வான்ஸாகவே நீங்கள் வாங்குற மாதிரியான வில்லாஸ் ஆர் அவைலபிள் இன் சென்னை ECR அண்ட் OMRல. அண்ட் ECR-ல உங்களுக்கு பாம் ஷோர், பாம் பீச்னு சொல்லிட்டு ப்ரீமியம் வித் ஸ்விம்மிங் பூல் ஹவுசஸ், வில்லாஸ் இஎம்ஐ ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு வந்து 2,200 கிராம்ஸ்லேருந்து 3,500 கிராம்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கான்ட்ராக்டும் கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கு நம்மளோட 18th இயர் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் அண்ட் 80,000 கிராம்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 21 lakh உங்களுக்கு வந்துட்டு உங்களோட வில்லாவில் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டாகவே பண்ணிப்பாங்க. அண்ட் அந்த ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வரும்போது அண்ட் இதில் வந்து 10 lakh கழியும், இதில் 15 lakh அந்த மாதிரி கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களோட ப்ரைஸ் நீங்கள் அரைவ் பண்ணுறதுல 21 lakh டிஸ்கவுண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் VNCD வில்லாவில் என்கொயரி பண்ணியிருந்தீங்க, ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸோட வாங்க, 21 lakh ப்ரைஸ் பெனிஃபிட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் வில்லாவை சூப்பராக சென்னை ECR OMR அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரைக்குமே இந்த ஃபெசிலிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும். அண்ட் இதாவது ஒன்று வாங்கணும்ப்பா, இதை செய்யணும்ப்பா அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் அதை எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எதில் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் நிறைய பேருக்கு டவுட்டே இருக்கும். ஸோ டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை, ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு கால் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்கஷன் வாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், பேசுங்கள். பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு, செகண்ட் திங் எப்போ பண்ணலான்ற கிளாரிட்டி இருக்கும், தேர்ட் திங் எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்ற டோட்டல் ஐடியா இருக்கும். இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கிளாரிட்டி ஆனதுக்கப்புறம் சேஃபாக, சவுண்டாக, ஹாப்பியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு ஃபாஸ்டஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டுருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லா சிட்டியுமே. நம்ம வந்து சென்னையோ இல்லை கோயம்புத்தூரோ இந்த மாதிரி 1 or 2 டயர் 1 டயர் 2 பிளேஸஸ் தான் பார்க்குறோம். பட் ஆனால் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், சேலம் அண்ட் இன்ஃபேக்ட் திருச்சி, இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாமே லேண்ட் ப்ரைஸஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால VNCD-ல ப்ராப்பர்ட்டி வாங்க நான் எவ்வளோவில் சொல்லுவேனோ அதுக்கு ஈக்குவலாக நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். உங்கள் ஊர்லேயே உங்கள் பக்கத்தில் ஒரு லேண்டு கிடைக்குது நல்ல ப்ரைஸில், நல்ல ரீசனபுளாக ஒரு கோத்ரூ பண்ணி லீகலாக கிளியரன்ஸோடு இருக்குன்னா டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது எங்கனாலும் பண்ணுங்கள், பட் ஆனால் ப்ராப்பர் லேண்ட் ஓனர்ஷிப்போடு பண்ணுங்கள், எல்லா டியூ டெலிஜென்ஸும் பண்ணி பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த சிட்டிஸ் எல்லாமே அடுத்த 3 வருஷத்தில் ப்ரைஸ் இன்னும் ஷூட்டப்பாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய நேரம் யோசிச்சு வாங்குவோம்னு பிளான் பண்ணி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதோட வாங்கி வச்சுட்டு அப்புறமே யோசிங்க, அண்ட் அப்போ உங்களுக்கு அந்த அட்வான்டேஜையும் யூஸ் பண்ணிக்க முடியும்.
0: ஓகே, ரைட்ஃபுல்லி சேட். நீங்கள் வந்து ஒருவேளை அடடா நீங்கள் இந்த ஷோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டு நாட் ஒரி, பிரபா வந்து நாளைக்கு இதே 6 to 7 லைவில் வருவார். ஸோ அதனால் நாளைக்கு இதே ஈவெண்ட் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரைட் நவ் ஜஸ்ட் கோ அண்ட் புக் யுவர் வில்லா ஃப்ரம் VNCD ஐதர் சென்னை ஆர் கோயம்புத்தூர் ஆர் மதுரை அண்ட் கெட் 80,000 up to 80,000 தரம்ஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஏகப்பட்ட அதர் விஷயங்கள். ஸோ கால் தம் 0547673111. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை August 16 இந்த இவெண்ட் அழகாக வந்து பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் நம்ம பருதுபாயில் பர்ஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டக்க அங்கே நடக்குது. காலைல 10:00 to 11:00 வரைக்கும் இப்போயே ஃபோன் பண்ணி நான் இந்த டைமுக்கு வரேன், அந்த டைமுக்கு வரேன், இத்தனை பேரோட வரேன், தனியாக வரேன் அப்படின்ற டீட்டெயில்ஸை சொல்லி உங்கள் பேரை வந்து போட்டு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனவே ஆல் தி பெஸ்ட் டு ஆல் யூ ஃபியூச்சர் வில்லா பாயர்ஸ் ஃப்ரம் VNCD. ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ ப்ரோ,
0: சி யூ டுமாரோ. ஓகே, ஐ வில் சி யூ கைஸ் ஆஃப்டர் 7 PM. ரைட்,
2: நேரம் இப்பொழுது 7:07.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: சென்னையில் சொத்து வரியை 300% வரை உயர்த்தியது ஏற்புடையதல்ல என்று முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் ஒரு சில இடங்களில் 100% ஒரு சில இடங்களில் 300% அளவுக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதை குறைப்பது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து முறையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாகவே சென்னையில் மக்கள் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி சொத்து வரி உயர்வு. எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி இப்படி எடுத்தீன் கவிழ்த்தீன் என்கின்ற வகையில் சொத்து வரியை உயர்த்தி இருப்பது என்பது மக்களுக்கு மிகப்பெரிய இன்னலை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
4: டெல்லி விமான நிலையத்தில் பயணிகளிடம் இருந்து 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் தாய்லாந்து நாட்டின் புக்கெட் விமான நிலையத்தில் இருந்து வந்த விமான பயணிகளின் உடைமைகளை விமான நிலைய அதிகாரிகள் சோதனை செய்தனர். 2 பயணிகளை அதிகாரிகள் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏர் இந்தியா AI எக்ஸ்பிரஸ் விமானிகள் அனைவருக்கும் போதை பரிசோதனை நடத்த நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று கடந்த 4ஆம் தேதி தாய்லாந்தின் புகெட் நகரில் இருந்து டெல்லி நோக்கி வந்து கொண்டிருந்தது. விமானம் திடீரென 300 அடி உயரத்திற்கு கீழே இறங்கியது. பின்னர் ஒரு வழியாக விமானம் டெல்லியில் தரையிறங்கியது. இச்சம்பவம் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணையில் விமானத்தின் தலைமை விமானி பணியின் போது போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகிய 2 நிறுவனங்களில் பணிபுரியும் விமானிகள் அனைவருக்கும் போதை மருந்து பரிசோதனை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் ஜூன் மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமை கோடு 17,592 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி இது கடந்த மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 277 ரூபாய் உயர்வாகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு நபர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மாதத்துக்கு தேவைப்படும் குறைந்தபட்ச தொகையை அதிகாரப்பூர்வ வறுமை கோடு மூலம் அறிவிக்கப்படுகின்றது. ஜூன் மாத அதிகாரப்பூர்வ வறுமை கோட்டின்படி கொழும்பு மாவட்டத்தில் வறுமை கோட்டின் மதிப்பு 18,973 ரூபாயாக அதிகரித்துள்ளதுடன் கம்பகா மாவட்டத்தில் அம்மதிப்பு 18,876 ரூபாயாக பதிவாகியுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
4: எதிஹாத் ரயிலின் பயணிகள் சேவை தொடங்கியுள்ள நிலையில் புஜேராவின் ரியல் எஸ்டேட் சந்தையில் புதிய வளர்ச்சி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமீரகத்தின் மற்ற பகுதிகளுடன் புஜேராவை ரயில் சேவை மூலம் இணைப்பது குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்களுக்கான தேவையை அதிகரிக்கக்கூடும் என்று ரியல் எஸ்டேட் துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மேம்பட்ட போக்குவரத்து வசதியால் இதுவரை வார இறுதி சுற்றுலா தலமாக பார்க்கப்பட்ட புஜேரா இனி வசிக்கவும் வேலை செய்யவும் முதலீடு செய்யவும் ஏற்ற இடமாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக புதிய ரயில் நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் குடியிருப்பு, சில்லறை விற்பனை மற்றும் பல்நோக்கு கட்டிட திட்டங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்று தொழில்துறை நிர்வாகிகள் கூறுகின்றனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஜப்பான் உரிமை கோரும் குரில் தீவுகளில் ஒன்றான இட்டுருப் தீவுக்கு சென்றதற்கு ஜப்பான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்ய அரசு தகவலின்படி புட்டின் இன்று இருட்டுப் தீவுக்கு சென்று அங்குள்ள மீன் பதப்படுத்தும் ஆலையை பார்வையிட்டுள்ளார். இது குரில் தீவுகளுக்கு புட்டின் நேரடியாக சென்ற முதல் பயணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மோட்டேகி, இட்டுருப் உள்ளிட்ட 4 தீவுகளும் வரலாற்று ரீதியாகவும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலும் ஜப்பானின் இயல்பான பகுதிகள் என்று கூறினார். இந்த பயணத்துக்கு ஜப்பானிய அரசு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: இலங்கை அணியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று சுனில் கவாஸ்கர் இந்திய அணிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையே நடைபெறவுள்ள தீர்மானமிக்க இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக இலங்கை அணியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் இந்திய அணிக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். சொந்த மண்ணில் இலங்கை அணி மிகவும் பலம் மிக்க எதிரணியாக விளங்குவதால் இந்த தொடர் இலகுவானதாக இருக்காது என்று அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் ஆகஸ்ட் 15 தொடங்க உள்ள இந்த தொடர் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இந்தியாவின் எதிர்பார்ப்புகளை சாத்தியமாக்குவதற்கு மிகவும் முக்கியமானதாகும் என்றும் அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

பொண்ணையும் போய் பண்ணி காட்டட்டா. Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
2: பேர் என்ன தம்பி?
1: புரட்சி தளபதி.
3: சாரி சார்,
1: படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
4: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
1: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவர் கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
2: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
5: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
1: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
5: நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபானா?
6: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
0: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் 4th தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
8: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
9: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
10: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
11: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 முதல் மாலை 6 வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
6: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
0: This hour of the evening correct is brought to you by Bright Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The Evening Correct, presented by VNCT Global in Unga Villa, Unga Freedom. 80th Independence Day Special, எந்த விழா புக் பண்ணாலும் 80,000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Borjuman. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: தம்பியை வந்து பயங்கரமா யாரும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். விக்கல் வந்துகினே இருக்கு, அதனால நான் பேசும்போது லைட்டா வந்து விக்கல் வந்துருச்சு அப்படின்னா என்ன மன்னிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நேற்றுக்கு நிறைய பேர் வந்து இந்த அல்கோவா சைட்லாம் போயிருக்காங்க போலயே, ஏன்னா அந்த சோலார் எக்ளிப்ஸ் வந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு எல்லாம் நேற்று தெரிஞ்சது. அதோடைய தொடர்ச்சியாக என்னன்னு தெரியல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேற்றுக்கு இந்த மில்கிவே பார்க்குறதுக்கு நேற்றுக்கு போயிருக்காங்க, குத்ரா போயிருக்காங்க. ஆனால் குத்ராவில் வந்து நேற்றுக்கு மில்கிவே தெரியலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். யாராவது போனீங்களா? என்னையும் கூப்பிட்டாங்க. நான் எங்கடா போகிறது? லிட்டரலாக 10:30 காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தான், நைட்டு 10:30-11 மணி வரைக்கும் சரியான வேலை இருக்குது. ஆனால் வர வர எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தினமும் ஓட வேண்டியதாக இருக்குது. டே என்னடா இது, ஹசில் பண்ணலாம் ஓகே, ஆனால் ஹசில் பண்ணுறதே 7 நாளைக்கு வாழ்க்கைனா எப்படி? கொஞ்சம் கூட ஒரு ப்ரீத்திங் கேப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படியே இருந்தது. அந்த ப்ரீத்திங் கேப்புங்கிறது தூங்குறப்ப தான். சரி ஓகே, அது ஏன் பிரச்சனை? இப்போ வந்து யூஏஇ அப்டேட்டை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நல்ல வெதர் ரிப்போர்ட் ஒன்று சொல்ல போகிறேன். முடிஞ்சிருச்சுன்னாலுமே இது ஜென்ரலாக வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரிய வைக்கலாம். நீங்கள் நல்லா வந்து ஒரு பெரிய கடாயில் நல்ல ஒரு 6 லிட்டர் எண்ணெயை ஊற்றி பூரி வந்து சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாங்க. பூரியை சுட்டு சுட்டு எடுக்கிறீங்க, கொதிக்குது அந்த எண்ணெய். இப்போ அவ்வளோ கொதிக்கிற அந்த எண்ணெய் ஆஃப் பண்ண உடனே குள்ளாயிடுமா? ஆகாதுல்ல, அதே தான் அதே தான். ஸோ சுஹேல் சார் வந்து ஆகஸ்ட் 24 அப்பியர் ஆனதுமே நியூஸ் வரும், அஃபிஷியலி சம்மர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும் யூஏஇயில் சம்மர் அப்படி முடியாதுன்னு. அது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு வெதராட்டிக் ஃபினாமினில் ஆமாப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்வாங்க. ஆனால் மெல்ல மெல்ல அப்படியே கொஞ்சம் கூலிங் கண்டிஷன்ஸ் ஒரு செப்டம்பர் கடைசி ஆகிறப்போ கொஞ்சம் அந்த சாயங்காலம் அப்புறம் காலையில் கொஞ்சம் லேட்டாக சூடாக வருது, அப்புறம் சாயங்காலம் ஒரு 6:30-6:30 அந்த மாதிரி இருட்டுறது, அப்புறம் இருட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் இவ்வளோ சூடு இல்லாமல் கொஞ்சம் சூடு குறையிறது. இப்படி தான் சம்மர் முடியும், வின்டர் ஸ்டார்ட் ஆகும். இந்த கிராஜுவல் ட்ரான்சிஷன் என்றைக்குமே இருக்கும். ஸோ இப்போ நியூஸ் என்னென்னா, ஆகஸ்ட் 24 சுஹேல் சார் தெரிஞ்சிடும், அஃபிஷியலி சம்மர் முடியுது ஆனால் சூடு குறையாது.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஆகஸ்ட் 5 தேதி மட்டும் நீ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இந்த UAE ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 5 தேதி எவ்வளோ தெரியுமா? 51 டிகிரியா. அபுதாபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லோக்கலி வந்து இந்த அயாம் அல் கஹைத் அப்படின்வாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் சம்மர் ஹீட் பீரியட் இருக்கலாம், இந்த பீரியடை வந்து அயாம் அல் கஹைத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யூஸ்வலி வந்து 6 வாரத்துக்கு ஒரு, ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் ரொம்ப பீக்கில் இருக்கும். இப்போ ஆகஸ்ட் 10 முடிஞ்சிருச்சுல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும் இதுக்கு நைட்டு சூடு இருக்குது, ஆனால் போன வாரம் நைட்டு எவ்வளோ சூடு இருந்ததோ அதை விட கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலாம் எப்போவுமே ரன் பண்ணுவேன். நேற்றுக்கு நான் ஓடிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், பரவாயில்லையே சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கே, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு ஓகே. அதாவது முன்னாடி ஒரு 100% இருந்ததுன்னா இப்போ ஒரு 90% தான் ஃபீல் ஆகுது, அந்த 10% கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வேணா நீங்கள் ஷூவை போட்டு ஒரு 9 மணிக்கு மேலே ஓடி பாருங்களேன். 90s டவுட்டில் பண்ணலாமா வேணாம் மாதிரி யோசிச்சுட்டு அந்த பாட்டு கேளுங்க. ஆசையிலிருந்து கொஞ்ச நாள் ஒரு தலைவா வருது, அப்புறம் சிவாஜியிலிருந்து ஒரு கூடை சன்லைட்டா சன்லைட் தானா அடிச்சுட்டு இருக்கு. சரி கேளுங்க
1: பாட்டை. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: Give me one touch, Tanya! Give me two touch, Tanya!

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back. Investment in earth is earth. Plots nale propshal dane.
2: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும்.

0: இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
1: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
2: Lulu, where the world comes to shop.
3: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: வெல்கம் பேக். நம்ம வி ஹாவ் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் டிராஃபிக் ரைட் நவ். இப்போ நாளைக்கு நம்ம பசங்க வந்து ஷார்ஜாக்கு வராங்க சாயங்காலம், சரியா? அது ஒரு ஷூட்டுக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம் ஷார்ஜா என்னங்க, சாயங்காலம் தான், வெள்ளிக்கிழமை சாயங்காலம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏன்னா ஷார்ஜாலெலாம் நிறைய பேருக்கு வந்து 4 day ஒர்க் வீக் தான், நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் சில பேருக்குலாம் வந்து எப்படின்னா, ஐ திங்க் ஒரு பப்ளிக் செக்டர் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன், ப்ரைவேட் செக்டருக்கு அப்படி கிடையாது. இல்லை, யாரெல்லாம் ஷார்ஜாவில் ஒர்க் பண்ணுறீங்க, யூ கேஷ் கேன் டெல் மீ. சரி, எங்கே அந்த வெதர், சரி வெதர் இல்லை, டிராஃபிக்
1: Traffic update brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: Okay, so city center thera munadi oru crash a irukku, so perusa traffic edhum build aagala, so adanal paathukenga. And nama Infinity Bridge கரெக்டாக வந்து இந்த அல்ஃபைதி மெட்ரோ ஸ்டேஷன், அல்ஃபைதின்றேன், அல் குபைவா மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டுவோம்ல அந்த டைரெக்ஷனில், அதாவது அப்படியே ஷிண்டகாக்கு கொஞ்சம் ஷிண்டகா சிட்டி சென்டர் ஷிண்டகாக்கு கொஞ்சம் பின்னாடி அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் யா, கொஞ்சம் டிராஃபிக் பில்ட் ஆகிட்டுருக்கு அந்த ஏரியாவில். அண்ட் E11 ரோட் ஷார்ஜா டுவர்ட்ஸ் ஷார்ஜா இஸ் பேக்ட், பட் சஹாரா சென்டரை தாண்டி அபுஷாகரா போகிற, அதுக்கப்புறம் வந்து மஜாஸ் போகிற அந்த ரூட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் அண்ட் ஃப்ரீயாக இருக்குது. மற்றபடி ஷார்ஜாக்குள்ள ரோலா சைட், காஷ்மீர் சைட் ரெகுலர் டிராஃபிக், அண்ட் ஓஎஸ்எஸ் மால் அபுஷாகராக்குள்ள டிராஃபிக் பெருசாக இல்லை. அண்ட் அப்படியே 311 கிட்ட வந்தோம்னா அப் டு மிருதுஃப் வரைக்கும் டிராஃபிக் இல்லை. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மிருதுஃப்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்துக்கு டிராஃபிக் தெரியும், மோயஸ்னா வரைக்கும் டிராஃபிக் தெரியுது. இன்ஃபேக்ட் மிருதுஃப் முன்னாடி ஒரு கிராஷும் ஆயிருக்குது, என்ன எப்போ பார்த்தாலும் மிருதுஃப் முன்னாடி கிராஷ்னு எனக்கு தெரியல, டேஞ்சர் ஸ்பாட்டாக என்னென்னு தெரியல. பிஸ்னஸ் பே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அங்கே ஐ திங்க் அங்கே ஒரு கிராஷாக இருக்குது, அல்கேல் சைடு. ஆமாம், ஸோ பிஸ்னஸ் பேக்கு கொஞ்சம் பின்னாடி அல்கேல் டுவர்ஸ் நம்ம அபுதாபி போகிற டுவர்ஸ் நம்ம டிஸ்கவரி கார்டன்லாம் போகிற டைரெக்ஷனில் குட்டியாக ஒரு கிராஷ், பட் அங்கே எதுவும் டிராஃபிக் இல்லை. ஸோ யா, ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Did I just say free flow of traffic? Sometimes நம்ம ஒன்று நினைப்போம், நம்ம மூளை ஒன்று நினைக்கும், ஆனால் வாய் வேற ஒன்று சொல்லிடும். There is no flow of traffic னு சொல்ல வந்தேன். சரி, நான் இப்போ சிவாஜியிலிருந்து இப்போ தான் ஒரு பாட்டு ஒன்று போட்டேனா, ஒரு கூட சன்லைட் அது போட்டேனா, அதுக்கப்புறம் திடீர்னு கீழே வந்து பார்த்தா பல்லே லக்கான இன்னொரு பாட்டு, என்ன இது, அதே படத்துலேருந்து ரெண்டு பாட்டு, அதாவது டிவிக்கும் ரேடியோவுக்கும் ஒரே அது என்ன சொல்கிறது, ரூல் தான். இந்த தம் ரூல் இஸ் ஒரு மணி நேரத்தில் ஒரு படத்தில் இருக்கிற பாட்டு இன்னொரு வாட்டி ரிப்பீட் ஆகக்கூடாது, இது எல்லாத்துக்குமே தெரியும், தெரிலனா இப்போ தெரிஞ்சுங்க. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன், டக்குன்னு எங்கள் ஆஃபீஸில் வந்து மியூசிக் ஸ்கெஜுவல் ஒருத்தர் இருக்கான், சந்தோஷ், நீ என்ன இப்படி பண்ணுறான், சம்பளத்துலேருந்து ஒரு 500 தரம்ஸ் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது மங்காத்தா படத்தில் இருக்கிற பல்லேலக்கான ஒரு பாட்டான், மங்காத்தால பல்லேலக்கான ஒரு பாட்டு இருக்கான்றீங்களா, அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, டைட்டில் தான் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஜாலியாக இருக்கும் அந்த பாடலையும் கேட்டு ரசித்து கொண்டே வீட்டுக்கு பார்த்து வண்டி ஓட்டுங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படி, நானும் வீட்டுக்கு போகிறேன், நீங்களும் வீட்டுக்கு போங்க. நாளைக்கு வழக்கம் போல் டே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், இப்போ என்ன செய்கிறோமோ அது நாளைக்கும் வந்து செய்வோம். குட் நைட், திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் from this amazing show, the evening product. You are listening to 89.4 Tamil FM. Up next is Anbudan Naan.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
3: ட்ரை ஸ்கின், ஆக்னே, எக்ஸிமா, ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. IRTRATE AYURVEDA. Dubai Silicon Oasis and DIP1 Dubai. Tamil Nadu la property vaanganungra plan iruka appo in the Sunday free ah vechikonga. PropShell Prezents Tamil Nadu NRI Land Meetup August 16th Sunday 9 AM to 9 PM IDS Building opposite to Burjaman Dubai la nadakka iruka. PropShell team ah nerla meet panni unga budget ku etha premium DTCP and RERA approved plots pathi therinjikalam plus exclusive offers and spot booking benefits um irukku. For appointments call 056 415 4242. The best investment in earth is earth. Plots nale PropShell dane.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamar FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plotta book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler. The evening correct presented by VNCT Global in உங்க வில்லா உங்க ஃப்ரீடம். 80th Independence Day ஸ்பெஷலா எந்த வில்லா புக் பண்ணாலும் 80,000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 0547673111. Brought to you by அன்னதங்கம் Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Golden Diamonds.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: தமிழகமின் விரிவான செய்திகள்.
1: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
2: தொகுதி மறுவரையறை குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மத்திய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி இக்கடிதத்தை எழுதியுள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்தல், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குதல் ஆகிய பொருண்மைகள் மீது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நடைபெற்ற விவாதங்கள் குறித்து இந்திய பிரதமரின் கவனத்துக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் அக்கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய 543 உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கும் தேவையான உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை வலியுறுத்தியிருப்பதாக தமிழக முதல்வர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் பகிர்வை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிர்ணயம் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் பின்னணியில் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2036 ஆண்டுக்குள் 1.5 லட்சம் கோடி பொருளாதார இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். சென்னையில் இன்று நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு 2026 முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் பல்வேறு தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 1,06,998 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது தமிழகம் முதலீட்டுக்கான நம்பகமான மாநிலமாக முதலிடத்தில் உள்ளது என்றார். ஒரு நாளைக்கு 1,000 கோடி என்ற அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 1,00,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தாவைக்கா ஆட்சி அமைத்த 100 நாட்களில் 1,00,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டார். தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தும் தமிழ்நாட்டில் உள்ளன. 2036 ஆண்டுக்குள் 1.5 அமெரிக்க டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை முதலமைச்சர் நிர்ணயம் செய்துள்ளார். வேலைக்காக யாரும் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே இலக்கு என்று அவர் கூறினார். மக்களவையில் பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள கனிம வளங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 காரணமாக தமிழகம் சுமார் 3,200 கோடி வருவாயை இழக்கும் அபாயம் உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களவையில் மத்திய பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள கனிம வளங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அரசியலமைப்பு உறுதி செய்யும் நிதி கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். ஒரு மாநிலம் கொண்டிருக்கும் கனிம வளங்கள் மூலம் எவ்வித வரி வருவாயும் அந்த மாநிலம் ஈட்ட முடியாத வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த மசோதாவானது கடந்த 2004 ஜூலையில் உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியலமைப்பு அமர்வு பட்டியல் 2-இன் 50வது பிரிவின் கீழ் மத்திய அரசு நிர்ணயிக்கும் ராயல்டியில் இருந்து தனித்து கனிம வளங்கள் மற்றும் கனிமம் நிறைந்த நிலங்கள் மீது வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு உண்டு என்று தெளிவாக உறுதி செய்த தீர்ப்பை மறுக்கின்றது என்று தங்கம் தென்னரசு மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா வழங்கிய தேநீர் விருந்தில் திமுக சார்பில் கனிமொழி எம்பி இன்று பங்கேற்றார். இந்தியா கூட்டணி தேநீர் விருந்தை புறக்கணித்த நிலையில் திமுக மட்டும் பங்கேற்றமை அரசியல் களத்தில் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுடன் திமுக நெருக்கம் காட்டி வருவதாகவும் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட மசோதாக்களை திமுக உதவியுடன் பாஜக நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தாவைக்கா காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் தேநீர் விருந்தில் கனிமொழி எம்பி கலந்து கொண்டார். இது தொடர்பில் கனிமொழி எம்பி கூறுகையில், காங்கிரசிடம் இருந்து மட்டுமே விலகி இருக்கின்றோம், இந்தியா கூட்டணியில் தான் இருக்கின்றோம் என்று கூறினார்.
0: இந்திய செய்திகள்.
2: நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நடைபெற்று வந்த மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. மக்களவை திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சபை நடவடிக்கை நிறைவடைவதாக சபாநாயகர் அறிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார். எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதன் பேரில் அமித்ஷா பதிலளிக்க தயார் என்று நேற்று தெரிவித்திருந்தார். இன்று அவர் மக்களவைக்கு வருகை தந்த நிலையில் காரசார விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் சபை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகின்றது. கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளில் இருந்தே எதிர்க்கட்சிகளின் முழக்கத்தால் அவை அலுவல்கள் முடங்கின. இந்த கூட்டத்தொடரில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை திருத்த மசோதா, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா, பொதுத் தேர்வுகளில் முறையற்ற வழிமுறைகளை தடுத்தல் தொடர்பான திருத்த மசோதா உட்பட 12 மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டன. இதில் இந்திய புள்ளி விவர கழக மசோதாவை தவிர மற்ற 11 மசோதாக்களும் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டன. உத்தராகண்டில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற நிகழ்ச்சி நடந்த இடத்தில் சுத்திகரிப்பு சடங்கு நடந்தது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று மாநிலங்களவையில் ஜே பி நட்டா உறுதியளித்துள்ளார். உத்தராகண்டில் ராம்லீலா மைதானத்தில் கடந்த 8 திகதி மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற பொதுக்கூட்டத்துக்கு பிறகு அந்த இடம் சுத்திகரிப்பு செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. பாஜகவுடன் தொடர்புடைய ஸ்ரீராம் சேனா என்ற அமைப்பே இதை செய்ததாக உத்தராகண்ட் காங்கிரஸ் தலைவர் கணேஷ் கோடியல் குற்றஞ்சாட்டியிருந்தார். மல்லிகார்ஜுன கார்கே தலித் என்பதால் இந்த சடங்கு நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட கணேஷ் கோடியல் சாதியின் பெயரால் சமூகத்தில் பிளவுகளை பாஜக உருவாக்குவதாக குற்றஞ்சாட்டியிருந்தார். இது தொடர்பில் மாநிலங்களவையில் இன்று மல்லிகார்ஜுன கார்கே குரல் எழுப்பியதுடன் இந்த சடங்கு மனித குலத்துக்கு எதிரான குற்றம், காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையிலான அடிப்படை கொள்கை வேறுபாட்டை இது பிரதிபலிக்கின்றது என்று தெரிவித்தார்.
0: இலங்கை செய்திகள்.
2: கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் நாளை நடைபெறவுள்ள பாடத்திற்கான வினாத்தாள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கசியவில்லை என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே பரீட்சார்த்திகள் தேவையற்ற விதத்தில் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் வழமை போல அந்த பரீட்சை இடம்பெறும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அம்பலாந்தோட்டையில் உள்ள உயர்தர பரீட்சை மையம் ஒன்றில் பரீட்சை வினாத்தாள் பெட்டியொன்றில் இருந்து நாளை நடைபெறவுள்ள பௌதிகவியல் முதலாம் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. எவ்வாறாயினும் அந்த வினாத்தாள்கள் அடங்கிய பொதிகள் திறக்கப்படவோ அல்லது வெளிப்படுத்தப்படவோ இல்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி முன்னதாக உறுதிப்படுத்தினார்.
0: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகம் வணிக மோசடியை தடுப்பது தொடர்பான புதிய விதிமுறைகளை இன்று அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்த தொடங்கியுள்ளது. 2023 ஆண்டின் மத்திய சட்ட ஆணையை அடிப்படையாக கொண்ட அமைச்சரவை தீர்மானம் எண் 107/2026 கீழ் இந்த புதிய நிர்வாக விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இதன்படி விதிமுறைகளுக்கு இணங்காத எந்த ஒரு பொருளையும் விற்பனை செய்வதையும் காட்சிப்படுத்துவதையும் விநியோகஸ்தர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். மேலும் போலியான கலப்படம் செய்யப்பட்ட அல்லது கெட்டுப்போன பொருட்கள் சந்தைகள் மற்றும் கிடங்குகளில் இருந்து திரும்ப பெறப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடைத்த நாளில் இருந்து 24 மணி நேரத்துக்குள் இந்த பொருட்களை திரும்ப பெறும் நடவடிக்கையை முடிக்க வேண்டும் என புதிய விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நுகர்வோர் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் சந்தையில் தரமற்ற மற்றும் மோசடி செய்யப்பட்ட பொருட்களின் புழக்கத்தை தடுக்க அமீரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
0: உலகச் செய்திகள்.
2: ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை தேவையான காலம் வரை தொடர முடியும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானின் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை தேவையான காலம் வரை அமெரிக்காவினால் தொடர முடியும் என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கைகள் தொடர்ந்து வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை எவ்வளவு காலம் தொடர முடியும் என்ற கேள்விக்கு பதிலளித்த ஹெக்ஸெத் தேவைப்படும் வரை அதனை தொடரும் திறன் அமெரிக்காவுக்கு இருப்பதாக கூறினார். இந்த கருத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ள நிலையில் வெளியாகியுள்ளது. ஈரானின் அனுமதியின்றி ஹோர்முஸ் நீரிணை வழியாக எந்த கப்பலும் செல்ல முடியாது என்று ஈரானின் மத்திய ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக ஈரானின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மீது அமெரிக்கா கட்டுப்பாட்டை வைத்திருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் அந்த கூற்றை ஈரான் ராணுவம் முழு பொய் என்று நிராகரித்துள்ளது. இதனிடையே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை என்று ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டுச் செய்திகள்.
2: 2026 ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி வரும் August 15 பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் தொடங்குகின்றது. இறுதிப் போட்டி August 30 நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பூல் டி பிரிவில் இடம்பெற்றுள்ளதால் இந்த இரு அணிகளும் மோதும் போட்டி தொடரின் முக்கிய எதிர்பார்ப்புகளில் ஒன்றாக உள்ளது. இந்தியா தனது முதல் போட்டியில் எதிர்வரும் August 15 வேல்ஸ் அணியை எதிர்கொள்கின்றது. பாகிஸ்தான் தனது முதல் போட்டியில் அதே நாளில் இங்கிலாந்தை எதிர்கொள்கின்றது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி August 19 நடைபெறவுள்ளது. இந்த இரு அணிகளும் உலகக்கோப்பை வரலாற்றில் இதுவரை 5 சந்தித்துள்ள நிலையில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
0: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் FM கேட்டிருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் குட். ஆஃபீஸில் நல்லபடியாக போச்சா? வீட்டுக்கு நீங்கள் சமத்தா போயிட்டே இருக்கிற நேரத்தில் நீங்கள் ரொம்ப லேசி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த போகிறேன்னா யூஏ அப்டேட்டில் கேட்டுக்கோங்க. துபாயில எப்பவுமே எல்லாருமே ஃபிட்டா இருக்கணும்ன்றதுக்காகவே ஒரு நல்ல விஷயத்த அடிக்கடி பண்ணுவாங்க. அதுல ஒண்ணுதான் இது, துபாயோட ஃபிட்னஸ் சேலஞ்ச். அக்டோபர் 31st முதல் நவம்பர் 29th வரைக்கும் நடக்க இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்காக இருக்கட்டும், சைக்கிளிங், யோகா, இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்க போது இடம்பெற உள்ளது. அதனால நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும்போது தான் அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கணும், அதுக்கப்புறம் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வரும். ஒரு சில விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்ம அப்படியே நம்மளோட மைண்ட் வந்து அடாப்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னமோ உண்மை தான் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது கோல்ட் ரேட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: And evening gold rate.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate.
4: Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 24 கேரட் கோல்டு 527 திரகம்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 488 திரகம்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 468 திரகம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 401 திரகம்ஸ் 25 ஃபில்ஸ். அண்ட் நம்ம ஷோவில் வந்து விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கான்டெஸ்ட்டும் நடக்க போகுது. ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்றதான் என்னோடய க்வெஸ்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சதுன்னா 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ் டுபாய் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய ஃபார்மட்டை நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddy.
2: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்.
1: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் லியே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: Group of Companies, ALD Properties in Nangaman.

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
6: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikkum Thannambikkaiyudan. Ungal vaazhkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. இன்னைக்கு ஒருத்தரோட ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். யார் அவர் அப்படின்னா, ஒருத்தவங்களை ஈஸியாக அழுக வைக்க முடியும், ஆனால் சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அப்படி சிரிக்காமல் ரொம்ப வெறப்பாக இருப்பாங்கல்ல, அவங்கள சிரிக்க வச்சுட்டா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒன்று வரும் பாருங்க. அப்பா இவரே நான் சிரிக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். இவர் யார் அப்படின்னு இப்போ உடனே நான் சொல்ல மாட்டேன். ஒரு குட்டி க்ளூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இவர் வந்து, இவரோட உண்மையான பெயர் வந்து கிருஷ்ணராவ். அதுக்கப்புறம் அவரோட நம்ம எப்படி கூப்பிடுவோம் அந்த பேர் வரும். ஸோ 1933 தாராபுரம் பக்கத்தில் அவர் வந்து பிறந்தார். சைல்டுஹுட்லேருந்தே அவருக்கு சினிமானா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு கனவு. காமெடியாக பேசுகிறதுல அவரை பீட் பண்ணவே முடியாது. அவருக்கு அது அந்த காமெடி அப்படின்னாலே அவருக்கு ரொம்ப அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அவர் எப்படி வந்து சினிமாக்குள்ளே வந்தார், அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணார் ஒரு அவரோட ட்ரீமை வந்து அடையிறதுக்கு, இது எல்லாத்தையும் பற்றியும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். 1933 பிறந்த அந்த ஒரு லெஜெண்டரி ஆக்டர் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடிக்கடி கான்டெஸ்ட்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு, நீங்கள் டிக்கெட்ஸ்லாம் வந்து வின் பண்ணலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து படம் பார்க்கலாம். அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சூட ஒரு பாட்டு incoming சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by lulu in minutes shop on the lulu app and get lulu hypermarket delivered in minutes
2: 89.4 tamil fm tamil fm நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
3: we'll be back after a short commercial break
4: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா
5: பேர் என்ன தம்பி
4: புரட்சி தளபதி
6: சாரி சார்
4: படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல அவர் பத்தி சொல்லு
6: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்
4: நிறுத்து இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே அவர் கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு
5: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்
7: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல
4: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க
7: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா
1: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்
0: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
8: VNCT Global in Abu Dhabi summer discount villa sales
9: 20 lakhs to 40 lakhs varaikum price discount
1: Chennai oda top 5 locations ECR OMR Porur Pammal Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga yes 2 BHK ku 20 lakhs discount 3 BHK ku 30 lakhs discount and 4 BHK ku 40 lakhs discount kudave 15 years free maintenance and free rental support
8: in the discount sales event coming Sunday July 26th Sunday 10 AM to 8 PM Ramada Hotel Cornish Abu Dhabi la nadakkudhu call 0501168848 0501168848
0: 1 lakh illa 2 lakhs illenga 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects
10: car la appo prachana vara AC yo illa prachana vanda spare parts and service la problem vara sadharana AC brand illa na idhe
11: Denso's UAE's first distributor 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam
12: JM brand AC da
11: JM brand AC da
1: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபல் பாசஸ் நீங்க வின் பண்ணணும்னா நான் கேட்கிற க்வெஸ்சனுக்கு கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணும். ஸோ வெங்கி அட்லூடியோட டைரக்ஷன்லயே சூர்யா சார், அதுக்கப்புறம் அமிதா பைஜு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம். August 14, 2026 ரிலீஸ் ஆக போகுது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ராதிகா மாமும் நடிச்சிருக்காங்க. பயங்கர ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போதே வந்து ஆஹா பார்க்கணும் அப்படின்னு தோணுது. நீங்களும் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்களே, ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம டீமோட இந்த படத்தை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கப்பல் பாசஸ் வின் பண்ணும் அப்படின்னா நாங்கள் கேட்குற க்வெஸ்சனுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணும். நம்ம தமிழ் எஃப்எம் நடக்கக்கூடிய ஆன்ஏர் அண்ட் சாரி ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்லாம் கலந்துக்கிட்டு கப்பல் பாசஸ் வின் பண்ணுங்கள். இந்த படம் மட்டும் கிடையாது, நிறைய நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே டிக்கெட்ஸ் நாங்கள் கொடுப்போம். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. Here we go. VNCT Global in Abu Dhabi Summer Discount Villa Sales. 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
2: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
3: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM, Ramada Hotel, Cornish, Abu Dhabi. Call 050-116-8848.
4: 1 lakh, 2 lakhs, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
5: School vacation or back to school season. இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ayutreat ayurveda, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DAP 1 துபாய்.
6: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து ஸ்வாசிகா வந்து ஒரு சாங் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாட்டு மனசு தொட்ட மெட்டுக்காக நான் வந்து பிளே பண்ண போறேன். நம்ம ஷோல வந்து ஒரு கான்டெஸ்டும் வந்து போயிட்டு இருக்கு. விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்க வின் பண்ணலாம். ஸோ என்ன க்வெஸ்சன் நான் வந்து கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னா கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த எமிரேட்ஸ்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யார் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஃபார்ஸ் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். August 14th விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ரிலீஸ் ஆக போது சூர்யா சாரோட தீவிர தீவிர தீவிர ஃபேனாக இருக்கீங்க, மமிதா பைஜுவோட ஃபேனாக இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்து தமிழ் எஃப்எம் டீமோட நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு கேட்டுக்கொள்கிறேன். இப்பாடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் தொடர்ந்து பேசலாம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு.
2: மனசு தொட்டு மிட்டு.
0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
3: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எஸ், திடீர்னு ரேடியோவை டியூன் பண்ணியிருக்கீங்க. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்னும் நான் சொல்லவே இல்லை, நம்மளை சிரிக்க வச்ச ஒரு நபர் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ் சினிமாவில் சில பேர் இருப்பாங்க, அவங்க ஸ்க்ரீனில் வந்த உடனே நமக்கு அப்படியே ஒரு சிரிப்பு வரும் பாருங்கள் அடடே அப்படின்ட்டு, ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி வந்து உணர வச்சுருவாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் இல்லையா. ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அங்கிள், எடுத்த வீட்டில் இருக்க ஒரு தாத்தா, அந்த மாதிரி வந்து ஒரு கனெக்ஷன் வந்துடும். ஸோ அந்த லிஸ்ட்டில் இவரோட பேர் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாரையும் சிரித்து ரசிக்க வச்ச அந்த மனுஷனோட ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து சினிமா ஃபேமிலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பெரிய ரிச்சான ஒரு பேக்ரவுண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இல்லை ஏற்கனவே ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து அவருக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. பட் ஸ்டில் அவர் கொஞ்சம் கூட அவரோட தன்னம்பிக்கையை விடாமல் சின்ன சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணி தான் அந்த ஒரு உயரத்தையே வந்து எட்டி பிடிச்சார். நாகேஷ் சார் 1933 தாராபுரம்ல பிறந்தவர். ஸோ அவரோட பிகினிங் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் வந்து ஆரம்பித்தார். சினிமா அவரை தேடி கண்டுபிடிச்சிருச்சு, எப்படியோ சினிமா தான் அவரை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சினிமாக்காக ஒரு வாய்ப்பு வந்து அவர் தேடிட்டு இருக்கும்போது சென்னையில் வந்து ரயில்வேஸில் ஒரு சின்ன ஜாப் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். பிகாஸ் அவர் அன்றாட லைஃப்பில் அவருக்கு வேணும்ல மணி, ஸோ அதனால் ரயில்வேயில் ஜாயின் பண்ணி ஒரு சின்ன வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ வேலை இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆசை, இல்லை இல்லை பெரிய ஒரு ஆசை, எனக்குள்ளே ஆக்டிங் இருக்குது, அதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு சபதம் போட்டுக்கிட்டாரோ என்னமோ. ஸோ அந்த ஆசை அவரை வந்து இந்த ஸ்டேஜ் பக்கம் கொண்டு போச்சு இல்லையா. ஸோ இதுதான் நாகேஷ் சாரோட வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெசன் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ட்ரீம்க்கு வந்து உடனே வந்து என்னடா கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன், அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போவோமா, இல்லை அந்த டோரை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் கதவை தட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுமா? அவர் செகண்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணார். எஸ், டோரை தட்டிக்கிட்டே இருந்தார், அந்த கதவு ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
1: பேர் என்ன தம்பி?
0: புரட்சி தளபதி. சாரி சார், படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரை பத்தி சொல்லு.
2: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
0: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவரை கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
1: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
3: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
0: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
3: நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபானா?
4: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: கோல் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
8: அப்போ இது எப்படி இருக்கு?
7: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
5: Group of Companies, ALD Properties in 4th year.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு கிருஷ்ணராவ் நாகேஸ்வரன் அவர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நாகேஷ் சாரா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க, எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க, எங்க தாத்தாக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே வந்து போகும்ல, அவ்வளவு அற்புதமான ஒரு ஆக்டர் அவரு. ஸோ நாகேஷ் அவர்கள் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு கூட ஒர்க் பண்றவங்கலாம் வந்து தமிழ் டிராமால வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களாமா. ஸோ அந்த டிராமாவில் நாகேஷ் சார் வந்து ஒரு அவருக்கு ஒரு தாட் வந்துச்சு, நம்ம ஏன் வந்து நம்மளும் வந்து நடிக்கக்கூடாது, நம்மளாலையும் நடிக்க முடியும்ல அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு தாட் வந்துச்சு. அந்த தாட் வந்த உடனே வந்து அவரை ஸ்டாப் பண்ண கிடையாது, அவரோட ஒர்க்லாம் ஸ்டாப் பண்ண கிடையாது. ஒரு பக்கம் ரயில்வேல வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுலேயும் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ட்ராமாலையும் ஒரு கிடைக்கக்கூடிய எடுத்தோடனே வந்து ட்ராமாவில் வாய்ப்பு கிடைக்குமா, நாடகத்தில் வாய்ப்பெல்லாம் கிடைக்காதுல்ல, குட்டி குட்டி ரோல்லாம் வந்து கொடுத்தாங்களாம். ஸோ அதுலேயும் வந்து நடிக்க ஆரம்பித்தாராம். என்ன ஒரு சின்ன ரோல் கொடுக்குறாங்க, நம்ம ஏன் அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்லாம் நினைக்காம, சின்ன ரோல் கிடைச்சாலும் பரவாயில்ல, என்னோடய திறமையை வந்து நான் வளர்த்துக்குவேன் அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் வந்துச்சு, வளர்த்துக்கிட்டார். ஸோ அவருக்கு கொடுத்த ரோல் என்ன தெரியுமா, வயிறு வலி வந்த ஒரு கேரக்டராக வந்து நடிக்கிற ஒரு பர்சன். அது வந்து ஹீரோ ரோல் கிடையாது, பெரிய பெரிய டைலாக் இருக்கக்கூடிய பர்சன் கொடுக்குற ரோல் கிடையாது, ஒரு மாஸ் என்ட்ரியாக கிடையாது, ஒரு சின்ன ஒரு காமிக் ரோல். ஆனால் அந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை நாகேஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணார்னா ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாருங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை எம்ஜிஆர் சார் வந்து பார்த்துட்டாராம், பெர்ஃபார்மன்ஸை அப்ரிஷியேட் பண்ணாராமா. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு, அப்போவே வந்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நாகேஷ் சார் வந்து டிஃப்ரெண்ட் ட்ராமா குரூப்ஸ்லலாம் வந்து ஜாயின் பண்ணாராமா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஒரு நம்பிக்கை ஜாஸ்தியாச்சு. ஓகே, நம்ம வந்து குட்டி ரோலோ பெரிய ரோலோ என்ன ரோல் கொடுத்தாலும் நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அவர் வந்து அவரே வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எந்த ஒரு மெயின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை ஸ்ட்ராங்காக வந்து பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தொடர்ந்து பேசலாம். அதனால் இந்த யூனிவர்ஸோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு நம்மளை நம்பி ஒன்று கொடுப்பாங்க, என்னது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அதை உதாசீனப்படுத்தாமல் இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஒரு கை பார்ப்போமே, நம்மளால் முடியாத என்ன அப்படின்னு நாகேஷ் சார் மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னாலே நம்ம லைஃப்லேயும் சம்திங் ஏதாவது சாதிக்க முடியுன்றதான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். தொடர்ந்து பேசலாம். அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: நினைக்கிறேன் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct presented by VNCT Global in Unga Villa Unga Freedom. 80th Independence Day special ah endha villa book pannalo 80000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Borjuman. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds.

0: பூனைக்குட்டி நாடகத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வயிறு வலி வந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணதை பார்த்து எம்ஜிஆர் சாரை வந்து பாராட்டினார் அவரை. அண்ட் அதுக்கப்புறம் நாடகம்லாம் ஓகே, பட் சினிமாக்குள்ள அவர் உடனே வந்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ட்ராமாவில் வந்து அவர் எல்லாரோட பார்வையும் வந்து ஈர்த்தார், அந்த அட்டென்ஷன் அவர் மேலே வந்து வந்தது தான். ஆனால் சினிமா வந்து உடனே வந்து வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து வரவேற்க கிடையாது. 1958 மனமுள்ள மருதாரம் அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வந்தது. ப்ரொடியூசர் பாலாஜி வந்து அவரை நோட்டீஸ் பண்ணி ஒரு சான்ஸ் வந்து கொடுத்தாரு. பட் நாகேஷ் சாருக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு சக்ஸஸ்லாம் வந்து கிடைக்கல. சின்ன சின்ன ரோல் தான், நாடகத்துலேயும் சின்ன ரோல் தான் முதல்ல கிடைச்சிது, அதுக்கப்புறம் சினிமாலேயும் ஒரு குட்டி ரோல் தான் கிடைச்சிது. ஸோ ஃபிலிமும் பார்த்தீங்கன்னா மேஜர் சக்ஸஸ்லாம் வந்து கிடையாதப்போ, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? பிகாஸ் யூஸ்வலாக நம்ம சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து கேட்கும்போது ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து கிடைச்சிது, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸ்டார் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ ரியல் லைஃப்பில் அப்படி கிடையாதுல, ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து சக்ஸஸாக வந்து இருக்காது சில பேருக்கு, படிப்படியாக தானே முன்னேறுவாங்க. ஸோ அப்படியும் நாகேஷ் சாரும் அப்படி தான், ஃபஸ்ட் சான்ஸ்னா ஜஸ்ட் கிடைச்சிது அவ்வளோதான். ஸோ நாகேஷ் சார் வந்து கண்டினியூ பண்ணார், தொடர்ந்து குட்டி குட்டி ரோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணார், சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணார், காமெடி ரோல்ஸ் வந்து பண்ணார், கேரக்டர் ரோல்ஸ் பண்ணார். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நல்ல பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அதான் பின்னிடுவாரே அவர் தான். ஸோ அந்த பீரியடில் அவரோட யூனிக் பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அந்த டைமிங்காக இருக்கட்டும், இப்போவும் பார்த்தாலும் பயங்கர நகைச்சுவையாக வந்து இருக்கும் அவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது. இப்போ இருக்க குட்டீஸ்க்கெலாம் அவரோட படங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து போட்டு காமிக்கணும், எல்லாமே வேறு லெவலில் வந்து பண்ணிடுவார். ஸோ எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன மனுஷன் வந்து நின்னாலே வந்து சிரிக்க வச்சிடறாரு அவரோட பாடி லாங்குவேஜ்லேயும் அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லேயும் சரி இல்லை அப்படின்னு ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து அவரை ஏற்றுக்க ஆரம்பித்த காலம் அது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: For details, call 056-415-4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அன்புடன் நான் இப்போ இருக்க சினிமால நிறைய விஷயங்கள் மாறிட்டே வருது இல்லையா. எப்படின்னா முன்னாடியில் வந்து ஹீரோலாம் இப்படிதான் இருக்கணும், ஹீரோயின்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வந்து ரூல்ஸ் இருந்தது. இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. கருப்பு அழகு அவ்வளவுதான் அப்படின்னு, அழுக்கு கிடையாது கருப்பு அழகு அப்படின்னு எல்லாமே அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சது ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். பட் முன்னாடி அப்படிலாம் கிடையாதுல்ல. எஸ், இப்போ நாகேஷ் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அவரை பார்க்கும் போதெல்லாம் வாவ், வாட் அன் ஐகானிக் ஃபேஸ்டா அவருக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணும் இல்லையா. ஆனா அவர் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே அப்படி அவரை பார்க்கவே இல்லை. ஹீரோனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சினிமால ஒரு ஃபிக்ஸட் இமேஜ் இருந்தது அந்த காலத்திலேயே. நாகேஷ் சார் வந்து அவரோட லுக்கை பார்த்து, என்ன ரொம்ப லீனா இருக்க, ரொம்ப ஒல்லியா இருக்க, உன் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்கு, ஸோ உன்னோட மேனரிசம் ஏன் இப்படி இருக்கு, இந்த மாதிரி வீக்காக அவரை ரொம்ப வீக்காக ட்ரீட் பண்ணுற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணார், உடஞ்சி போய் உட்காரவே கிடையாது. ஓ, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, அச்சிச்சோ எனக்கு நிற்கவே ஒரு மாதிரி இருக்கே, உங்களை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்காம, என்னோட ஐடென்டிட்டி இதுதான், இதுதான் என்னோடய யூனிக்னஸ் அப்படின்னு அதை அவர் பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக வந்து மாற்றிக்கிட்டார். யாராவது நம்ம கிட்ட இதுதான் ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஸ்ட்ராங்காக அதுதான் என்னோட ப்ளஸ் அப்படின்னு நம்ம ஓப்பனாக அடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால பேசவே முடியாது. அப்போவே ஒரு நல்ல ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு நாகேஷ் அவர்கள், இது என்னோட தனித்துவமான ஒரு விஷயம், அதனை வந்து முழுசாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும், அது வந்து ஹைட் கம்மியாக இருக்கலாம், இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக வந்து பேச தெரியாது அப்படின் இருக்கலாம், எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கலாம், எனக்கு லுக் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் சரியில்லை வசதியாக இல்லை, என்ன வேணாலும் இருக்கலாம், அது வந்து வீக்னஸ் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதுதான் நம்மளோட ப்ளஸ், நம்மளோட யூனிக்னஸ் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா, நாகேஷ் சார் மாதிரி நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன, நம்மளோட திறமை என்ன அப்படின்றது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் வரும். அவர் சாதித்த மாதிரி நம்மளும் சாதிக்கலாம் நம்மளோட ஃபீல்டில். ஸோ இன்னும் தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. இப்போ நம்ம ஃபேமிலிலேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை நம்ம ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ யாராவது ரொம்ப கலகலன்னு சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா அவங்க எப்போ வருவாங்க, ஐயோ அவங்க இன்றைக்கி லீவா, நான் ஏன் ஆஃபீஸ் வந்தேன், நானும் லீவ் போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி தோண வைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்மளை சுற்றி இருந்தாங்க அப்படின்னா அந்த பிளேஸ் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி நல்ல வைப் இருக்கே அப்படின்னு வந்து நமக்கு தோணும். ஸோ நாகேஷ் அவர்கள் கூட அப்படி தான், அவர் காமெடி பண்ணுறதுக்கான ரீசன் அவருக்கு வந்து அந்த டயலாக் மட்டும் கிடையாது, அவரோட பாடி, அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அதுதான். அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், அவர் திரு திருன்னு முழிக்கிறதா இருக்கட்டும், அந்த வாக்கிங் ஸ்டைல், கொஞ்சம் நிறுத்தி அந்த சடன் ரியாக்ஷன் கொடுப்பார், அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் கொஞ்சம் மாற்றுவார், டைமிங்கு ரைமிங்கு எல்லாமே வந்து பயங்கர காமெடியாக இருக்கும்ல. அவர் வந்து ஆர்டினரி பீப்புளை ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாராமா. இப்போ சாதாரணமாக யாராவது ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க, ஒரு டீ குடிச்சிட்ருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாராமா. ஸோ அந்த கேரக்டரை வந்து யூஸ் பண்ணிப்பாராமா. ஸோ அவருக்கு எப்போல்லாம் வந்து எங்கெல்லாம் தோணுதோ வந்து அதை அப்படியே வந்து இமிட்டேட் பண்ணி யூஸ் பண்ணி போகிறாமா. அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அவர் வந்து ஹாலிவுட் காமெடியன் ஜெரி லீவிஸ் அவர் வந்து அட்மயர் பண்ணாராமா. ஸோ சார்லி சாப்ளினாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து அவங்கள மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும், அவங்க அளவுக்கு வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும், நம்மளோட திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே வந்து தெளிவாக யோசிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் நாகேஷ் சார் வந்து காமெடிக்கு எனக்கு எண்டே இல்லை அப்படின்னு நிரூபித்த ஒரு பர்சன். 1960s ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு சிரிப்பு வரணும் அப்படின்னு வந்து தோண வச்சவர். அண்ட் 2000லேயும் வந்து அவர் ரசிக்க வச்சார். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம அவரோட பழைய படங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்போவும் நமக்கு சிரிப்பு வந்துட்டு, பிகாஸ் ரியல் ஹியூமன் பிஹேவியரை அப்படியே வந்து காமிக்கிறார்ல, வந்து ஆக்டிங் மாதிரியே வந்து தெரியவே தெரியாது இல்லையா. ஸோ அப்படி நமக்கு கொடுத்த ஒரு நபர் தான் நாகேஷ் அவர்கள். ஸோ தொடர்ந்து அவர் நடித்த படங்களை பற்றி நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddy.
2: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
1: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட். Here we go.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் FM தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்,
0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
0: மசாலா கேஃபே, brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
5: there is no place like home, there's no home like that.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே இந்த க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைதான் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாகேஷ் சார் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்து சர்வர் சுந்தரம் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நடித்தார். பழைய சர்வர் சுந்தரம் படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் இல்லையா? ஸோ இந்த மூவியில் வந்து நாகேஷ் சார் வந்து ஜஸ்ட் ஒரு அவருக்கு ஒரு படம் வந்து கிடையாது. ஹோட்டலில் வந்து வெயிட்டராக இருக்கார், ஒரு சாதாரண மனுஷன். அவர் எப்படி லைஃப்பில் முன்னேற பார்க்குறாரு, முன்னேற ஆசைப்படுறாரு அப்படின்ற ஒரு கேரக்டர். இது நாகேஷ் சாரை வந்து நம்ம பார்க்கும் போதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு அண்ணா ஞாபகத்துக்கு வருவாங்க, நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு அங்கிள் ஞாபகத்துக்கு வருவாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்படி இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸான ஒரு உயரத்தில் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே அதே இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு க்ரோத் வேணும். அடுத்து அந்த ஒரு கயிறை பிடிச்சி பிடிச்சி ஏறி ஏறி போயிட்டு திரும்பி பார்க்கும்போது, ஓ இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து நாகேஷ் அவர்களுமே கூட இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் டு அந்த சக்ஸஸ் ஜேர்னியை வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. கே பாலச்சந்தர் அவர்களுடைய ஸ்க்ரீன் பிளேயில், கிருஷ்ணன் அண்ட் பஞ்சு அவர்களுடைய டைரக்ஷனில் இந்த ஃபிலிமில் நாகேஷ் சார் வந்து அவரோட ரோலே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இருக்கும் இல்லையா? அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சர்வசுந்தரம் கேரக்டர் வந்து அவருக்கு கனெக்ட் பண்ண முடியும் நாகேஷ் சாருக்கு, ஏன்னா அவரோட ரியல் லைஃப்க்கும் அது வந்து கனெக்ட் ஆகுது. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு கனவோடு வராரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தேடுறாரு. ஸோ அவருக்கு தொடர்ந்து வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரகிளை க்ராஸ் பண்ணி அவருக்கு அவர் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் வந்து ஒரு நாள் கிடைக்குது. ஸோ ஸ்க்ரீனில் நம்ம சர்வசுந்தரமாக வந்து பார்த்து சிரிக்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்ச ஒரு படம் தான். சின்ன சின்ன அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு க்ரோத்தாக இருக்கட்டும், இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம போகிறோம் அப்படின்னு ஒரு ஏங்காமல் எவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம தட்டி கொடுத்து நம்மளை போயிட்டுருக்கோம் பாருங்கள். அதுதான் நம்ம இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, நம்மளோட கோல்ஸ் இருக்குது. நாகேஷ் அவர்கள் மாதிரி நம்மளும் வந்து அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருப்போம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சிலர் வந்து என்ன பேசினாலும் காமெடி எடுத்துப்பாங்க, சிலர் என்ன காமெடி பண்ணாலும் சிரிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து காமெடி பண்ண வேண்டிய இடத்துல வந்து காமெடி பண்ணுவாங்க, சிரிக்க வேண்டிய இடத்துல பயங்கரமாக சிரிப்பாங்க, மற்றவங்களையும் சிரிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் நாகேஷ் சார் கூட. ஸோ ஒரு காமெடியன் மட்டும் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது, ஏன்னா அவர் டேலண்ட் வந்து ரொம்ப பெருசு. ஒரு சீரியஸான ரோல்மே வந்து எவ்வளவு அழகான ரோல்லாம் வந்து பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் வந்து அழக வச்சுருக்காரு இல்லையா. பிகாஸ் அவர் சீரியஸ் ஆக்டிங்லேயும் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு பர்சன் அப்படின்றத நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. திருவிளையாடல் படத்தில் வந்து ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேரக்டரில் வந்து காமெடி இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே இருக்க அந்த டீட்டெயிலிங் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அது அந்த ஃபேமஸ் சீன்லேயே வந்து சிவாஜி சார் வந்து அவர் கூட அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா வந்து எல்லாருமே பலருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதை ரெக்கார்ட் பண்ண ஒரு சீன் இல்லை. ஸோ எதிர்நீச்சல் அதில் வந்து மாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் பண்ணியிருப்பார், சர்வர் சுந்தரமில் சுந்தரம் அப்படின்னு ரோல் பண்ணியிருப்பார். ஸோ எல்லா ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்திங்க அப்படின்னா ரசித்து பண்ணக்கூடிய ஒரு நபர் தான், பண்ணின ஒரு கேரக்டர் தான் வந்து நாகேஷ் சார். ஸோ காமெடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் சீரியஸான ரோலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காதல் கொண்டேன் படத்தில் வந்து எவ்வளோ ஃபாதரை வந்து ரோல் பண்ணிடுவார். நீ வந்து அவள் தேவதடா, உனக்கு கிடைச்ச ஒரு தேவதை, நீ போய் அவளை தூக்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவார்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனை வந்து பேசுகிற மாதிரி வந்து தோணும் இல்லையா. இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்போடன் நான் பிரியா. எஸ், இன்னைக்கு நாகேஷ் அவர்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஷேர் பண்ணோம். இதே மாதிரி உங்களுக்கு யாரோடைய ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, யாரோட லைஃப் ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டாகிராமில் எஃபியில் அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. அண்ட் நல்லபடியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போது எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை, மீண்டும் சந்திப்போம்.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 04

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தொகுதி மறுவரையறை குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மத்திய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி இக்கடிதத்தை எழுதியுள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்தல், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குதல் ஆகிய பொருண்மைகள் மீது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நடைபெற்ற விவாதங்கள் குறித்து இந்திய பிரதமரின் கவனத்துக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் அக்கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய 543 உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கும் தேவையான உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை வலியுறுத்தியிருப்பதாக தமிழக முதல்வர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் பகிர்வை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிர்ணயம் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் பின்னணியில் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2036 ஆண்டுக்குள் 1.5 லட்சம் கோடி பொருளாதார இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். சென்னையில் இன்று நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு 2026 முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் பல்வேறு தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 1,06,998 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது தமிழகம் முதலீட்டுக்கான நம்பகமான மாநிலமாக முதலிடத்தில் உள்ளது என்றார். ஒரு நாளைக்கு 1,000 கோடி என்ற அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 1,00,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தாவைக்கா ஆட்சி அமைத்த 100 நாட்களில் 1,00,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டார். தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தும் தமிழ்நாட்டில் உள்ளன. 2036 ஆண்டுக்குள் 1.5 அமெரிக்க டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை முதலமைச்சர் நிர்ணயம் செய்துள்ளார். வேலைக்காக யாரும் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே இலக்கு என்று அவர் கூறினார். மக்களவையில் பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள கனிம வளங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 காரணமாக தமிழகம் சுமார் 3,200 கோடி வருவாயை இழக்கும் அபாயம் உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களவையில் மத்திய பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள கனிம வளங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அரசியலமைப்பு உறுதி செய்யும் நிதி கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். ஒரு மாநிலம் கொண்டிருக்கும் கனிம வளங்கள் மூலம் எவ்வித வரி வருவாயும் அந்த மாநிலம் ஈட்ட முடியாத வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த மசோதாவானது கடந்த 2004 ஜூலையில் உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியலமைப்பு அமர்வு பட்டியல் 2-ன் 50வது பிரிவின் கீழ் மத்திய அரசு நிர்ணயிக்கும் ராயல்டியில் இருந்து தனித்து கனிம வளங்கள் மற்றும் கனிமம் நிறைந்த நிலங்கள் மீது வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு உண்டு என்று தெளிவாக உறுதி செய்த தீர்ப்பை மறுக்கின்றது என்று தங்கம் தென்னரசு மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா வழங்கிய தேநீர் விருந்தில் திமுக சார்பில் கனிமொழி MP இன்று பங்கேற்றார். இந்தியா கூட்டணி தேநீர் விருந்தை புறக்கணித்த நிலையில் திமுக மட்டும் பங்கேற்றமை அரசியல் களத்தில் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுடன் திமுக நெருக்கம் காட்டி வருவதாகவும் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட மசோதாக்களை திமுக உதவியுடன் பாஜக நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தாவைக்கா காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் தேநீர் விருந்தில் கனிமொழி MP கலந்து கொண்டார். இது தொடர்பில் கனிமொழி MP கூறுகையில், காங்கிரசிடம் இருந்து மட்டுமே விலகியிருக்கின்றோம், இந்தியா கூட்டணியில் தான் இருக்கின்றோம் என்று கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நடைபெற்று வந்த மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. மக்களவை திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சபை நடவடிக்கை நிறைவடைவதாக சபாநாயகர் அறிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார். எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதன் பேரில் அமித்ஷா பதிலளிக்க தயார் என்று நேற்று தெரிவித்திருந்தார். இன்று அவர் மக்களவைக்கு வருகை தந்த நிலையில் காரசார விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் சபை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகின்றது. கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளில் இருந்தே எதிர்க்கட்சிகளின் முழக்கத்தால் அவை அலுவல்கள் முடங்கின. இந்த கூட்டத்தொடரில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை திருத்த மசோதா, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா, பொதுத் தேர்வுகளில் முறையற்ற வழிமுறைகளை தடுத்தல் தொடர்பான திருத்த மசோதா உட்பட 12 மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டன. இதில் இந்திய புள்ளி விவரக் கழக மசோதாவை தவிர மற்ற 11 மசோதாக்களும் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டன. உத்தராகண்டில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற நிகழ்ச்சி நடந்த இடத்தில் சுத்திகரிப்பு சடங்கு நடந்தது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று மாநிலங்களவையில் JB நட்டா உறுதியளித்துள்ளார். உத்தராகண்டில் ராம்லீலா மைதானத்தில் கடந்த 8 தேதி மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற பொதுக்கூட்டத்துக்கு பிறகு அந்த இடம் சுத்திகரிப்பு செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. பாஜகவுடன் தொடர்புடைய ஸ்ரீராம் சேனா என்ற அமைப்பே இதை செய்ததாக உத்தராகண்ட் காங்கிரஸ் தலைவர் கணேஷ் கோடியல் குற்றஞ்சாட்டியிருந்தார். மல்லிகார்ஜுன கார்கே தலித் என்பதால் இந்த சடங்கு நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட கணேஷ் கோடியல் சாதியின் பெயரால் சமூகத்தில் பிளவுகளை பாஜக உருவாக்குவதாக குற்றஞ்சாட்டியிருந்தார். இது தொடர்பில் மாநிலங்களவையில் இன்று மல்லிகார்ஜுன கார்கே குரல் எழுப்பியதுடன் இந்த சடங்கு மனித குலத்துக்கு எதிரான குற்றம், காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையிலான அடிப்படை கொள்கை வேறுபாட்டை இது பிரதிபலிக்கின்றது என்று தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் நாளை நடைபெறவுள்ள பாடத்திற்கான வினாத்தாள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கசியவில்லை என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே பரீட்சார்த்திகள் தேவையற்ற விதத்தில் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் வழமை போல அந்த பரீட்சை இடம்பெறும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அம்பலாந்தோட்டையில் உள்ள உயர்தர பரீட்சை மையம் ஒன்றில் பரீட்சை வினாத்தாள் பெட்டியொன்றில் இருந்து நாளை நடைபெறவுள்ள பௌதிகவியல் முதலாம் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. எவ்வாறாயினும் அந்த வினாத்தாள்கள் அடங்கிய பொதிகள் திறக்கப்படவோ அல்லது வெளிப்படுத்தப்படவோ இல்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி முன்னதாக உறுதிப்படுத்தினார்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் வணிக மோசடியை தடுப்பது தொடர்பான புதிய விதிமுறைகளை இன்று அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்த தொடங்கியுள்ளது. 2023 ஆண்டின் மத்திய சட்ட ஆணையை அடிப்படையாக கொண்ட அமைச்சரவை தீர்மானம் எண் 107/2026 கீழ் இந்த புதிய நிர்வாக விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இதன்படி விதிமுறைகளுக்கு இணங்காத எந்த ஒரு பொருளையும் விற்பனை செய்வதையும் காட்சிப்படுத்துவதையும் விநியோகஸ்தர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். மேலும் போலியான கலப்படம் செய்யப்பட்ட அல்லது கெட்டுப்போன பொருட்கள் சந்தைகள் மற்றும் கிடங்குகளில் இருந்து திரும்ப பெறப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடைத்த நாளில் இருந்து 24 மணி நேரத்துக்குள் இந்த பொருட்களை திரும்ப பெறும் நடவடிக்கையை முடிக்க வேண்டும் என புதிய விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நுகர்வோர் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் சந்தையில் தரமற்ற மற்றும் மோசடி செய்யப்பட்ட பொருட்களின் புழக்கத்தை தடுக்க அமீரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை தேவையான காலம் வரை தொடர முடியும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானின் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை தேவையான காலம் வரை அமெரிக்காவினால் தொடர முடியும் என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கைகள் தொடர்ந்து வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை எவ்வளவு காலம் தொடர முடியும் என்ற கேள்விக்கு பதிலளித்த ஹெக்ஸெத் தேவைப்படும் வரை அதனை தொடரும் திறன் அமெரிக்காவுக்கு இருப்பதாக கூறினார். இந்த கருத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ள நிலையில் வெளியாகியுள்ளது. ஈரானின் அனுமதியின்றி ஹோர்மோஸ் நீரிணை வழியாக எந்த கப்பலும் செல்ல முடியாது என்று ஈரானின் மத்திய ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை முழுமையாக ஈரானின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மீது அமெரிக்கா கட்டுப்பாட்டை வைத்திருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் அந்த கூற்றை ஈரான் ராணுவம் முழு பொய் என்று நிராகரித்துள்ளது. இதனிடையே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தை மீண்டும் மீண்டும் செயற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை என்று ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2026 ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி வரும் August 15 பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் தொடங்குகின்றது. இறுதிப் போட்டி August 30 நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பூல் டி பிரிவில் இடம்பெற்றுள்ளதால் இந்த இரு அணிகளும் மோதும் போட்டி தொடரின் முக்கிய எதிர்பார்ப்புகளில் ஒன்றாக உள்ளது. இந்தியா தனது முதல் போட்டியில் எதிர்வரும் August 15 வேல்ஸ் அணியை எதிர்கொள்கின்றது. பாகிஸ்தான் தனது முதல் போட்டியில் அதே நாளில் இங்கிலாந்தை எதிர்கொள்கின்றது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி August 19 நடைபெறவுள்ளது. இந்த இரு அணிகளும் உலகக்கோப்பை வரலாற்றில் இதுவரை 5 சந்தித்துள்ள நிலையில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct presented by VNCT Global in Unga Villa Unga Freedom. 80th Independence Day special ah endha villa book pannalum 80,000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Borjuman. Call 0547673111. Brought to you by Anna Thangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Anna Thangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
6: 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
6: சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுனா கெட்டு கெட்டு பழகுனா இப்ப ஒண்ணு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum,
3: there is no place like home. There's no home like that.
4: Tamil 89.4.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாரா ஜா.

0: மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் கம்யூனிட்டி இல்ல, ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஐயா, கொடுக்கப்பட்ட சிக்னல்ல பொறுக்கி பசங்க அட்ராசிட்டிஸ் ஐயா, தண்டையார்பட்டில ரெண்டு பேரும் மண்டே போட்டாங்க ஐயா, ஓவர். ஐயா அலர்ட் பண்ணி வச்சுங்க ஐயா, அதிகாரி வந்து

0: and you will call me.
1: 89.4 Tamar FM. Tamar FM. Namma radio, namma

நாணயங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கு தான் ஒரு தீர்க்கானே.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global in Unga Villa, Unga Freedom. 80th Independence Day Special, எந்த வில்லா புக் பண்ணாலும் 80,000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.